கதிரவனின் கதிர்களோடு உதிரும் உன்னத மலர்களோடு உதிக்கும் இந்நாளை துதித்த தூய வரிகளோடு அனைத்தையும் ஆளும் அன்புருவை ஆறத் தழுவி விடை பெறுகிறது கோடை மலையின் கொற்றவனாம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரிடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷீர் சிங், நிஷ்சல் சன், தேவ்ரூபா ரேலியா, தன்வீர் ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை நேரத்தில் இரண்டு குரல்கள் கேட்கும். ஒன்று இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம்னு, இன்னொன்று எழுந்து வேலையை பார்க்க தொடங்கலாம்னு. அந்த இரண்டாவது குரலுக்கு செவி சாய்ச்சோம்னா முன்னேற்றம் முதற்படியில் நிற்கும். ஆமாங்க, காலை நேர கனவு வெற்றிக்கானதாக இருந்தாலும் சோம்பல் முறித்து தூக்கத்தை தொலைத்தவனுக்கே ஜெயம் உண்டாகும் என முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த தினத்தில் அவரின் கருத்தை சொல்லி கொடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியலை தர தொடங்குகிறது. முதலில் பொது மறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நினைந்து அவர் புலம்பல், குரல் எண் 1201.

0: உண்டால் மட்டுமே களிப்பு தருகிற கல்லை விட காமம் இனியது. ஏனென்றால் அது நினைத்து பார்த்தாலே மகிழ்ச்சி தருகிறதே. குறள் எண் 1201 அதிகாரம் நினைந்தவர் புலம்பல்.
1: உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனி.

உண்டால் மட்டுமே களிப்பு தருகிற கல்லை விட காமம் இனியது. ஏனென்றால் அது நினைத்து பார்த்தாலே மகிழ்ச்சி தருகிறதே. குறள் எண் 1201 அதிகாரம் நினைந்தவர் புலம்பல்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

கூடை பண்பலை 100.5 MHz இன்று உங்களுக்கு வழங்க காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். 6:25 ஆலய உலா, நாம் இணைந்திருக்கும் வசந்த விடியல், காலை 6:30

இதற்கு அனில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வசந்த விடியலாக. நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரமும் கேட்கலாம். 7 மணி சுகமான காலையில் பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவற்றோடு இனிய பாடல்களும் பலம். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் முறுக்கு மாவு, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவேல், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சியின் வானவேல். இன்றைய வானவேல் உங்களுக்கு தந்திருக்கும் தலைப்பு அப்பப்பா அவரா. காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், வழங்கும் மாசில்லா மருத்துவம். சிறப்பு விருந்தினராக இணைந்து கொள்கிறார் மருத்துவர் பி சர்மேஷ்கான் மற்றும் மருத்துவர் கார்த்திக் கண்ணன் அவர்கள். 11:00 பாட்டு பட்டாளம். சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம் ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகையின் யாது மாகி நண்பகல் 12 மணிக்கு. இன்று சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாது மாகி நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக இணைந்து கொள்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஏ உஷா ராஜநந்தினி அவர்கள். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேல்நாள் நீதிபதி டாக்டர் எஸ் விமலா அவர்கள். 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 2:00 வென்றார் வந்தார் இன்றைய விருந்தினர் நாமக்கல் மாவட்டம் ரங்கசாமி சிவகாமி அவர்கள். 3:00 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிர் எழுத்து. இன்று தனது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கிறார் ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவாணன் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சியின் வண்ணத்தூரிகை. 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அனில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்தூரிகை. இன்றைய வண்ணத்தூரிகை பண்பலைக்கழகமாக. 5:00 ஆர்கேஜி நெய்யின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். தொடர்ந்து பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடைத்தென்றல். திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு நினைவே சுகம் 10:00. இரவு சிறகு விரியும் முன்னிரவு 11:00. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலையின் வளமையான அலைவரிசை 100.5 MHz உடன்.

0: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க நகை மாளிகையின் பொன்னான நேரம் காலை 6:15.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,

நே போற்றே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றே போற்றே. கற்பக விநாயகம் பதையே அரகர மகா கணபதையே நமக ஓம். அருள்மிகு ஸ்ரீ அகர முத்தாலம்மன் திருக்கோவில் அகரம் தாடிக்கொம்பு.

0: முத்தாலம்மா.
1: தலைமை அர்ச்சகர் ஜி கார்த்திகேயன். நித்தியப்படி பூஜைகள் அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோவிலில் நித்தியப்படி பூஜைகள் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 8 மணி வரை இரண்டு கால பூஜைகள் நடைபெறும். சித்திரை 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பஞ்சாங்கம் வாசித்தல், நாட்டு நடப்பு பற்றி அறிந்து கொள்ளுதல், சிறப்பு பூஜைகள் சிறப்பு அலங்காரம் நடைபெறும். வைகாசி விசாகம் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆடி வெள்ளி 4 வெள்ளியும் சிறப்பு அலங்காரம், முதல் வெள்ளி பழங்கள், 2ஆம் வெள்ளி காய்கறி, 3ஆம் வெள்ளி பூ அலங்காரம், 4ஆம் வெள்ளி ஏலக்க மாலை அலங்காரம். ஆடி வெள்ளி ஒவ்வொரு வாரமும் மாலை 6 மணிக்கு மேல் இன்னிசை கச்சேரி, 8 மணிக்கு பிரசாதம் வழங்குதல். அடுத்து புரட்டாசி நவராத்திரி விழா. முதல் நாள் உற்சவர் அலங்காரம், 2ஆம் நாள் ராஜராஜேஸ்வரி, 3ஆம் நாள் அங்காள பரமேஸ்வரி, 4ஆம் நாள் தாட்சாயணி அலங்காரம், 5ஆம் நாள் மகாலட்சுமி, 6ஆம் நாள் விஷ்ணு துர்க்கை, 7ஆம் நாள் அன்னலட்சுமி, 8ஆம் நாள் மகாகாளி அம்மன், 9ஆம் நாள் சரஸ்வதி அலங்காரம். நவராத்திரி பூஜை ஒவ்வொரு நாளும் 9 தினங்களும் சிறப்பு அலங்காரங்கள், சிறப்பு பூஜைகள், சிறப்பு அர்ச்சனைகள், அதன் பிறகு பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும். கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். கார்த்தி அன்று கந்திரப்பு மண்டபத்தில் அருகில் வானக்காட்சி மண்டபம் மற்றும் கொலு மண்டபம் அருகில் சொக்கப்பானை ஏற்றப்படும். பெரிய கார்த்திகை அன்று முருகன் வள்ளி தெய்வானை சிவன் பார்வதி முத்தாலம்மன் உற்சவ புறப்பாடு கந்திரப்பு வானக்காட்சி மண்டபம் சென்றடைந்த பின்பு சன்னதி வந்தடைதல். மார்கழி மாதம் 30 தினங்களும் சிறப்பு வழிபாடு, சிறப்பு விளக்கு பூஜைகள் வழிபாடு சிறப்பாக நடைபெறும். தை மாதம் அன்று முத்தாளனுக்கு சிறப்பு பூஜைகள் பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி தை 1ஆம் தேதி சிறப்பான முறையில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தை மாசி மாதம் சிவன்ராத்திரி அன்று சுரலிங்கேஸ்வரருக்கு 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மாலை 6 மணிக்கு மேல் முருகன் வள்ளி தெய்வானுக்கு திருக்கல்யாணம் வழிபாடு சிறப்பாக நடைபெறும். மாதந்தோறும் முத்தாளம்மனுக்கு அமாவாசை பௌர்ணமி என்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மாதந்தோறும் சஷ்டி கிருத்திகை முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். ஆண்டுதோறும் அட்சய திருதிகள் அன்று மகாலட்சுமிக்கு சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாசம் கும்பாபிஷேக ஆண்டு விழாவாக சிறப்பான முறையில் நடைபெறும். குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சியில் இத்திருக்கோயில் சிறப்பான முறையில் நடைபெறும். அதே போல மாதந்தோறும் அருள்மிகு சுந்தர மகாகணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இத்திருக்கோயிலில் குழந்தை வரம் வேண்டியோருக்கு அம்மன் பாதத்தில் எலுமிச்சம்பழம் வைத்து வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல திருமண தடை மற்றும் தொழில் வளம் பெருக அமாவாசை அன்று அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தால் தொழில் வளம் பெருகும். பௌர்ணமி அன்று வழிபாடு செய்தால் தொழில் வளம் பெருகவும் அம்பாளுக்கு சிறப்பான அருள் பாலித்தல். ஒவ்வொரு குறிப்பு அம்பாள் தீர்த்தம் பெற்றால் நோய் நொடி தரும் என்று இந்த கோயில் ஐதீகம். ஸ்ரீ அகர முத்தாலம்மன் திருக்கோவில் அகரம் தாடிக்கொம்பு.
2: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

நாமக்கல் செல்லப்பம்பட்டி ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் நவராத்திரி பெருவிழாவில் இன்று ஆனைமலை மாசாணியம்மன் அலங்காரம். ராமநாதபுரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில் நவராத்திரி திருவிழாவில் இன்று இரவு 9 மணிக்கு மேல் மாசாணி அம்மன் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தல். திண்டுக்கல் மலையடிவாரம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் நவராத்திரி பெருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரம்.

0: சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: சத்யா ஏஜென்சி,
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
5: ஆர்கேஜி நெய்,
6: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
9: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
10: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
11: பிளாஸ்ட் ஆன தீபாவளி மேக்னா சில்க்ஸின் தீபாவளி. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: விரைவில் பெரம்பலூரிலும்
13: வழங்கும் வசந்த விடியல்.
14: நேரம் காலை 6:31.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 500,000 ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5,000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50,000 பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி, வேலூர், துறையூர் மற்றும் முசோரி,
1: விரைவில் பெரம்பலூரிலும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: காலை நேர எலக்ட்ரானிக் குயிலோசை கோடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியல் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று பிறந்த நாள் முதலான சுப தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவரையும் வாழிய பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறது கோடை பண்பலை 100.5 MHz.
1: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: நம் கூடை பண்பலை 100.5 இது பூந்தளிர் நேரம். இன்னைக்கு பூந்தளிர் நேரம் நிகழ்ச்சிக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அழகாக ரெட்டச்சடையெல்லாம் போட்டு ஒரு புன்னகையோடு வந்திருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நாமும் ஒரு குழந்தையோட குழந்தையாக மாறிட்டோம் அப்படின்ற ஒரு தருணம் தான் எனக்குள்ளே தோணுது. பாப்பா கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாப்பாவோட பேர் என்ன? சிறப்பான பேராக இருக்கே. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, நானே, பாட்டி.
0: பாட்டி இருக்காங்கல்ல, கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்களா?
1: சொல்லுவாங்க.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: ஸ்பீச்சு, திருக்குள்ளரும்.

0: விடுங்க.
1: Hello everyone, my name is Vishal. I am the little rocket. I can fly high into sky. I can take astronaut to the moon. I ready for takeoff. Everyone say 3, 2, 1, go. Blast. Always dream big, fly. I thank you.
0: சிறப்பாக சொல்லிட்டீங்க. ராக்கெட் போகிறத பார்த்துருக்கீங்களா?
1: பார்த்துருக்கேன்.
0: அப்படியே பின்னாடி பக்கம் நெருப்பு கக்கிக்கிட்டே போகும். வெளிச்சமாக இருக்கும்ல?
1: ஆமாம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க?
1: திருக்குறள்.
0: எங்கே சொல்லுங்க, கேட்கலாம்.
1: ஒழுக்க விழுப்பம் தள்ளலாம், ஒழுக்க உயிரினும் ரொம்ப பெரும். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சிறப்பும் சேர்ந்தோடன் வேண்டுமே. இன்று புதரில் பெரும் தூக்கு தன் மகனை சான்றோர் என கேட்டனர். இன்னா செய்ததை உடுத்து அவர் தானே நன்னையும் செய்துவிட கேட்டில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றியதே.
0: அற்புதமாக சொல்லிட்டீங்க. திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும்.
0: யாருமா ஏற்றிருக்கா?
1: திருவள்ளுவர்.
0: அழகாக சொல்லிட்டீங்க. இந்த தங்கம் குட்டி தேவதையாக இருக்கீங்கல்ல, படித்து பெரிய ஆளுனதுக்கப்புறம் என்னவாக போகிறீங்க?
1: டீச்சர்.
0: ஆசிரியராக போகிறீங்க. உங்களது ஆசை நிறைவேற கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
6: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
6: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
5: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில். BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
9: தீபாவளினா அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுக்க. உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நேங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
12: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ₹10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 சலுகை. ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
14: வைக்கிங்

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க நகை மாளிகையின் பொன்னான நேரம் காலை 6:45.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
4: அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்,
5: ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை,
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
7: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
8: கோடை பண்பலை 100.5. அப்பப்பா அவரா, மனிதர்களை அடையாளப்படுத்துறது அவங்களுடைய பண்புகள் குணாதிசயங்கள்னே சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு எக்கச்சக்க குணாதிசயம் இருக்கும். கோபம், சிரிப்பு, சிடுமூஞ்சித்தனம், இப்படி எக்கச்சக்கமாக சொல்லலாம். இதில் ஒரு மனிதரை தனித்துவமாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயத்தை பகிர்ந்துக்கிறக்கூடிய கலமாக தான் வானவிலாமே இருக்குது. எப்படிப்பா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்தா கேளுங்களேன் உதாரணத்தை.
9: அப்பப்பா அவரா, அவர்கிட்ட போனா எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. சிரிப்பு சிரிப்பா வரும். அவர் பேச்ச கேட்டா நல்லா பண்ணுவாரு, நகைச்சுவார்.
10: அப்பப்பா அவரா, சிடு மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னு வச்சிருப்பாரு.
11: அப்பப்பா அவரா, சரியான கஞ்சம், கஞ்சனாலும் கஞ்சம், பெரும் கஞ்சம், அம்மஞ்சலி எடுக்க மாட்டாரு.
12: அப்பப்பா அவரா, சரியான கோவக்காரு, என்ன சொன்னாலும் கோவப்படுவாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு.
8: அப்பப்பா அவரா, ரொம்ப அன்பானவருங்க. அன்புக்கு எடுத்துக்காட்டு அவரு தான், அமைதியின் மறுரூபம் அவரு
13: தான்.
8: இப்படி நீங்க பார்த்து வியந்த இல்ல நீங்க பார்த்து ரசித்த குணாதிசயங்களை அப்பப்பா அவரான்னு பகிர்ந்துக்கிற வாங்க காலை 9 மணிக்கு கேட்க காத்திருக்கிறேன். அப்பப்பா அவரா.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: ஆஹா, செம்ம வாசனை.
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
1: ஆர்கேஜி நெய்.
2: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
6: பிளாஸ்ட் ஆன தீபாவளி மேக்னா சில்க்ஸின் தீபாவளி. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: விரைவில் பெரம்பலூரிலும்.
8: வழங்கிய வசந்த விடியல்.
9: உதய பொழுதில் இனிய இசை தந்து விடைபெறுகிறது கோடை பண்பலை 100.5 MHz இன் வசந்த விடியல். இனி சுகமான காலை.

0: கோடை பண்பலை நொறுப்புளி ஐந்தில் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்,
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி.

காலை வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் சுகமான காலை. ஒரு புதிய நாள் உதயமானது புன்னகையோடு. புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் புதிதாய் பிறக்கட்டும். கவலைகள் களைந்து கனவுகள் மலர்ந்து புன்னகையோடு வரவேற்போம் இந்த சுகமான காலையை. நிகழ்ச்சியோடு குறுமுடி ரகுநாதன்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: Viking Bunions and Briefs.

0: பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலை வேளையில் அனைவருடைய பயணமும் பணியும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 MHz. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் நேரம் காலை 7:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: Viking, Bunyans and Briefs.

0: கிண்ணாரம்
1: ஒரு பழந்தமிழர் இசைக்கருவி.
0: ஒற்றை நரம்பு இசைக்கருவியான
1: கிண்ணாரம் செய்ய
0: சுரைக்காய் மற்றும்
1: மூங்கிலை பயன்படுத்துவர்.
0: கிண்ணாரம்
1: பழந்தமிழர்கள் இசைக்கருவிகளில் ஒன்று.

0: பாட்டும் பதமும்
1: கொடி பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

மாரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள கோவிந்தன் மயில் தாயம்மாள் திருமண மண்டபத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சோலார் விண்ணப்பம் பதிவு சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைத்து பயன்பெறுமாறு பெரியகுளம் கோட்ட மின்கழகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: 100.5 இன்று காலை 10 மணிக்கு மாசில்லா மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி.
1: இன்றைய இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் எந்த தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு வராங்க.
2: மருத்துவத்துறையில வந்து குழந்தைகளுக்கு வந்து என்ன நோயினே தெரியாம பெற்றோர்கள்லாம் வந்து தூக்கிட்டு வருவாங்க. டாக்டர்ஸை பார்த்தாதான் நோய் சரியாகணுன்றது அவங்களோட மனநிலை. ஏன்னா குழந்தை இன்றைக்கி அழுதுருச்சுன்னா அந்த காலத்து மாதிரி பாட்டிகள்லாம் வந்து வீட்டிலையே உரம் மருந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி குழந்தை அழுதுட்டா போதும், டாக்டர்ஸை தேடி வந்து டாக்டர்ஸ்கிட்ட பார்த்தா தான் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுன்றது இல்லா பெற்றோர்களோட மனநிலையாக இருக்குது. அதுவும் நல்ல விஷயம்தான்.
0: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரையை சார்ந்த டாக்டர் கார்த்திக் கண்ணன், டாக்டர் சர்மேஷ் கான் ஆகியோர். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு மாசில்லா மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி.

0: தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ். தீபாவளினா அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி. நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி. நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம்.

0: ஆர்கேஜி நெய்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஆன்டிக் நகைகள் பவுனிற்கு ரூபாய் 10,000 சலுகை. ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும்

0: சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
4: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
5: மண்ணா வணக்கம்.
6: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
5: மண்ணா இடிவிழப் போகிறது. ஏன் மண்ணா, இவ்வளவு பெரிய அரண்மனையில் இவ்வளவு பெரிய தர்பார் மண்டபத்திற்குள் அமர்ந்திருக்கிறீர்கள், மழை கூட வரவில்லை, இடிவிழப் போகிறது என்று சொன்னவுடன் இப்படியா தலையில் கை வைத்து அமர்ந்து கொள்வீர்கள்?
6: அது அது அது அமைச்சரே, ஏற்கனவே நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் உங்களுக்கு தெரியும். திடீரென இடி என்று சொன்னவுடன் நான் இன்னும் பயந்து விட்டேன் ஐயா.
5: அவ்வளவுதான் உங்கள் விழிப்பு நிலையா? சரியாய் போய்விட்டது. எப்போதும் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும் அண்ணா. அதைத்தான் நம்முடைய இந்தியாவின் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்கிறார்.
6: ஆமாம் அமைச்சரே, சரி அமைச்சரே, இனிமேல் நான் முயற்சி செய்கிறேன். அது சரி அமைச்சரே, என்ன திடீரென கலாம் ஐயாவை நினைவுபடுத்துகிறீர்கள்?
5: மண்ணா, இன்று அக்டோபர் 15 கலாம் ஐயாவின் பிறந்த நாள் இல்லையா?
6: ஆமாம் அமைச்சரே, ஆமாம். மகத்தான மனிதர் அல்லவா, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அல்லவா அவர். ஐயா கலாம் அவர்களை நம்முடைய தர்பாரின் சார்பில் வணங்குவோம் அமைச்சரே.
5: நல்லது நல்லது மண்ணா.
6: சரி சரி அமைச்சரே, ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உறக்கத்தை பற்றி ஏதோ ஒன்று சொல்லி இருக்கிறார் தானே?
5: ஏதோ ஒன்றா? அது எப்படி மண்ணா, உங்களோடு தொடர்புடையதாக உங்களுக்கு பிடித்த செய்திகளாகவே கேட்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை மண்ணா, உறக்கத்தில் வருவதல்ல கனவு. உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொல்லியிருக்கிறார்.
6: அருமை அருமை அருமையாக சொல்லியிருக்கிறார் அமைச்சரே.
5: மேலும் வெற்றியை அடைவதற்கான வழியாக கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா மண்ணா? வாழ்க்கையில் எளிமையோடு கூடவே வாய்மையும் உண்மையும் உழைப்பும் வேண்டும். அப்படி நாம் வாழும் போது நமக்கு நிறைய துன்பங்கள் வரும். அப்படி துன்பங்கள் வந்தால் அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுக்க வேண்டும். அத்தகைய துணிவோடு இருந்தால் நாம் வெற்றியை அடையலாம் என்று சொல்லி இருக்கிறார் மண்ணா.
6: ஷபாஷ் ஷபாஷ், துன்பத்திற்கே துன்பம் தர வேண்டும்.
5: அடுத்ததாக இளைய சமுதாயத்தினரிடையே அதிகமாக உரையாடி வந்த கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்களின் தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்தும் வகையிலேயே எப்போதும் பேசுவாராம். அப்படித்தான் ஒருமுறை ஒரு பள்ளியில் மாணவிகளிடையே ஐஸ்வர்யா ராயை உலக அழகியாக எதற்காக தெரிவு செய்தார்கள் என்று கேட்டிருக்கிறார். ஒரு மாணவி அங்கு வந்தவர்களிலேயே அவர்தான் அழகாக இருந்திருப்பார் அதனால் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு மாணவி அவரிடம் ஏதாவது பொது அறிவு கேள்வியை கேட்டிருப்பார்கள், அவர் மிகச்சரியாக பதில் சொல்லியிருப்பார் அதனால் தெரிவு செய்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு மாணவி என்ன சொன்னாராம் தெரியுமா மண்ணா? அந்த உலக அழகி போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதனால் தான் ஐஸ்வர்யா ராய் அவர்களை உலக அழகியாக அப்போது தேர்வு செய்து விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறாராம் அண்ணா.
6: அந்த மாணவி அப்படியா சொன்னாராம் அமைச்சரே? அதற்கு கலாம் ஐயா என்ன சொன்னாராம்?
5: அவர் ஓரிரு நொடிகள் மட்டுமே சிந்தித்து விட்டு ஐ திங்க் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், இதுதான் மிகச்சரியான பதில் என்று சொல்லி இருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மண்ணா, மாணவ மாணவர்களிடையே கான்பிடன்ஸ் லெவல், அதாவது அவர்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தால் அதை ஊக்குவிக்கும் செயலிலேயே ஈடுபட்டிருந்திருக்கிறார் கலாம் ஐயா என்பது புரிகிறது.
6: சிறப்பு சிறப்பு.
5: கூடுதலாக இன்னொன்றையும் பதிவு செய்து கொள்ளலாம் மண்ணா. முடியாது என்ற வார்த்தையை நம் வாழ்க்கையின் அகராதியிலிருந்து அறவே அகற்றிவிட வேண்டும் என்று உறுதிபட சொல்லி இருக்கிறார்.
6: அப்படியா அமைச்சரே?
5: ஆமாம் மண்ணா. நாம் ஏன் முடியாது என்று சொல்லக்கூடாது என்பதை கலாம் ஐயாவின் குரலிலேயே கேட்டால் இந்த நாளிற்கு மேலும் சிறப்பு போட்டுவதாக அமையும் அல்லவா? கேட்டு விடுவோமா?
6: ஆஹா கேட்போமே.
7: கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால், கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. விக்ரம் சாராபாய், என்னுடைய குரு விக்ரம் சாராபாய் முடியாது நினைத்திருந்தால் இன்று செயற்கோளை இந்தியா ஏவி இருக்க முடியாது. முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. அது ஒரு நோய். அது முடியும் என்று நம்பும் மனிதனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது.

0: முடியும் என்பவர்களால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது.
1: ஆஹா, ஆருமை ஆருமை, சிறப்பு அமைச்சரே, வெகு சிறப்பு. முடியாது என்ற வார்த்தையே இனி என்னால் சொல்ல முடியாது.
2: மன்னா மீண்டும் சொல்லுங்கள்.
1: முடியாது என்ற வார்த்தையே இனி என்னால் சொல்ல முடியாது.
2: சரி மன்னா, ஒரு 1000 ரூபாயை கொடுங்கள்.
1: 1000 ரூபாயா? முடியாது அமைச்சரே, முடியவே முடியாது.
2: என்ன மன்னா, இப்போதுதானே முடியாது என்று சொல்லவே மாட்டேன் என்று சொன்னீர்கள்.
1: என்ன,
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
5: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
5: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
4: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
5: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
4: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
5: நமது கோடை பண்பலை 100.5.
6: கோடை பண்பலை 100.5. அப்பப்பா, அவரா, மனிதர்களை அடையாளப்படுத்துறது அவங்களுடைய பண்புகள் குணாதிசயங்கள்னே சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு எக்கச்சக்க குணாதிசயம் இருக்கும். கோபம், சிரிப்பு, சிடுமூஞ்சித்தனம், இப்படி எக்கச்சக்கமாக சொல்லலாம். இதில் ஒரு மனிதரை தனித்துவமாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயத்தை பகிர்ந்துக்கிறக்கூடிய களமாக தான் வானவிலாமே இருக்குது. எப்படிப்பா அப்படின்னு தானே கேக்குறீங்க? இந்தா கேளுங்களேன் உதாரணத்தை.
7: அப்பப்பா, அவரா, அவர்கிட்ட போனா எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. சிரிப்பு சிரிப்பா வரும். அவர் பேச்ச கேட்டா நல்லா பண்ணுவாரு, நகைச்சுவார்.
8: அப்பப்பா, அவரா, சிடு மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னு வச்சிருப்பாரு.
7: அப்பப்பா, அவரா, சரியான கஞ்சம், கஞ்சனாலும் கஞ்சம், பெரும் கஞ்சம், அம்மஞ்சலி எடுக்க மாட்டாரு.
8: அப்பப்பா, அவரா, சரியான கோவக்காரு, என்ன சொன்னாலும் கோவப்படுவாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு.
6: அப்பப்பா, அவரா, ரொம்ப அன்பானவருங்க. அன்புக்கு எடுத்துக்காட்டு அவர் தான். அமைதியின் மறுரூபம் அவர்
9: தான்.
6: இப்படி நீங்க பார்த்து வியந்த இல்ல நீங்க பார்த்து ரசித்த குணாதிசயங்களை அப்பப்பா அவரான்னு பகிர்ந்துக்கிற வாங்க காலை 9 மணிக்கு கேட்க காத்திருக்கிறேன். அப்பப்பா அவ

0: எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம்.
1: ஆனந்த் பனியன்சன் பிரீப்ஸின் நேரம் காலை 7:45.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன் பிரீப்ஸ்.

படுற மகனோட மகிழ்ச்சி நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமை.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று
3: அக்டோபர் 15
2: ஏவுகணையின் தந்தை
3: இவருக்கில்லை என்றும் அகந்தை
2: அபுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம்
3: இந்திய தேசமே சொல்லும் இவருக்கு சலாம்
2: விஷன் 2020 அன்பளிப்பாய் அரசியல் அயல் நாட்டு தலைவர்களுக்கு
3: அக்னி சிறகு மற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும்
2: வீணையும் வாசிப்பார்
3: எம் எஸ் சுப்பலட்சுமியின் குரல் இசையும் கேட்பார்
2: என்றாலும்
3: ஸ்ரீராகம் சேந்திசைக்க கேட்டு மெய் மறப்பார்
2: கல்லூரி நாட்களில் அசைவம் சாப்பிட காசு இல்லை
3: அதனால் சைவம்
2: அதுவே அதன் பின் பழக்கம்
3: இஸ்லாம் சமயத்தவர் என்றாலும்
2: புராணங்களும்
3: இதிகாசங்களும்
2: இவர் வாய் பேசும்
3: திருக்குறள்
2: சொற்பொழிவில் அதிகமாய் மேற்கோள் காட்டும்
3: கடிதம் எழுதினால்
2: 10வது நாளில் பதில் நிச்சயம்
3: இமெயில் அனுப்பினால்
2: 100 பேர் ஒரு நாளின் உச்சம்
3: 500 அறைகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில்
2: ஓர் அறை மட்டும் இவர் உபயோகத்தில்
3: எளிமையின் பிறப்பிடம்
2: பதவி முடிந்த போது 2 பெட்டிகளில் உடைமைகள் அடக்கம்
3: இவரின் சொற்முத்திரை
2: கனவு காணுங்கள்
3: இதை தவிர
2: கற்பதினால் ஆக்க சக்தி கிடைக்கிறது
3: ஆக்க சக்தியினால் சிந்தனையாற்றல் உருவாகிறது
2: சிந்தனையில் அறிவாற்றல் பிறக்கிறது
3: அறிவாற்றலால் உயர்ந்தவர்கள் ஆகிறோம்
2: என்பதும் தான்
3: 1963 இஸ்ரோவில் தொடங்கிய வேலை
2: 11வது குடியரசுத் தலைவர் என்பதில் நமக்கெல்லாம் பெருமை
3: 1931
2: APJ அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று
0: காலம் தந்த கலாமின் புகழை ஞாலம் போற்றும் விதமாக
4: கொண்டாடுகிறோம் உலக மாணவர்கள் நாளாக
0: மாணவ சக்தி மகாசக்தி
4: மாற்றிடும் இவ்வுலகை கலாமின் கூற்றுப்படி
0: உலக மாணவர்கள் நாள்
4: என்று
2: மனிதன் வானில் பறக்க முடியும் என நிரூபித்தார்கள்
3: ரைட் சகோதரர்கள்
2: அன்று மனிதனுக்கு முளைத்த இறக்கை
3: இன்று செவ்வாயை கடந்தும் சிறகடித்துக் கொண்டிருக்கிறது
2: இந்தியாவில் டாடா ஏர்லைன்ஸ் பறக்க ஆரம்பித்த ஆண்டு 1932
3: அதன் பெயர் இன்று ஏர் இந்தியா
2: உலகின் 146 விமான நிலையங்களுக்கு பறந்து சேவை செய்து கொண்டிருக்கிறது
3: 1932
2: ஏர் இந்தியா தனது முதல் சேவையை தொடங்கிய தினம் இன்று
3: 1542
2: பேரரசர் அக்பரின் பிறந்த தினம் இன்று
3: 1897
2: கர்நாடக இசைக்கலைஞர் முடிக்கொண்டான் வெங்கட்ராம ஐயர் பிறந்த தினம் இன்று
3: சர்வதேச ஊரக மகளிர் தினம் இன்று
0: விளிச்சவாளிக்கு உட்பட்டோருக்கு உதவிடும் உன்னதமான கருவி
4: வெள்ளை பிரம்பு
0: கட்புலனற்ற நண்பர்களின் அசைவையும் திசையையும் பூர்த்தி செய்கின்ற கருவி
4: வெள்ளை பிரம்பு
0: விழியின் வெளிச்சம் இல்லை என்பதை நினைத்து
4: எழும் தாழ்வு மனப்பான்மையை குறைத்து
0: அவர்களுக்குள் தன்னம்பிக்கையை ஊட்டும் கருவி
4: அவர்களின் கையில் இருக்கும் வெள்ளை பிரம்பு
0: இந்த தனித்துவமான கருவியின் பயன்பாட்டை எடுத்து கூறவும்
4: விழியின் ஒளியை இழந்தவர்களுக்கு
0: விழி வெளிச்சம் உள்ளவர்கள் அவர்களின் வாழ்க்கை சூழலில் உதவிகள் செய்யவும்
4: அவர்களின் சூழலியல் சிக்கல்களையும் தடைகளையும் களைய
0: விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கில்
4: ஆண்டுதோறும் அக்டோபர் 15 நாள் கடைபிடிக்கப்படுகிறது
0: சர்வதேச வெள்ளை பிரம்பு நாள்
4: என்று
0: தன் சுத்தம்தான் நம்மை காக்கும் கவசம்
4: நோய்களை விரட்ட
0: கிருமிகளை அகற்ற
4: ஆரோக்கியத்தை மேம்படுத்த
0: நமக்கு கிடைத்த எளிய வழி
4: என்ன அது
0: சோப்பு மற்றும் நீர் கொண்டு கைகளை கழுவுவது

0: அதுதான்
1: எளிமையான தன் சுத்தம் பேணுவோம்,
0: உயிரை குடிக்கும் கொடிய நோய்களை விரட்டுவோம்.
1: எளிமையான தன் சுத்தம் பேணுவோம்,
0: உயிரை குடிக்கும் கொடிய நோய்களை விரட்டுவோம்.
1: கைகளை கழுவுவதன் மூலம்
0: இன்று உலக கை கழுவும் நாள்
1: தொடங்கப்பட்ட ஆண்டு
0: 2008. நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றுவது முப்படைகள்.
1: முப்படைகளின் இயக்கத்திற்கு முக்கிய பங்காக அமைவது
0: அவர்கள் பயன்படுத்தும்
1: இயந்திரங்களும்
0: தளவாடங்களும்,
1: அந்த இயந்திரங்கள் இயங்க துணை புரியும்
0: மின்சாரமும்.
1: இவைகளை திறமையாக கையாள்வது
0: மிகவும் முக்கியம்.
1: இந்திய ராணுவ பொறியாளர்களும்
0: தளவாடங்களை சரி செய்யும் வல்லுநர்களுமே ஆவர்.
1: அவர்களின் பணியை போற்றும் விதமாக
0: இன்று கடைபிடிக்கிறோம்
1: இந்திய ராணுவ
0: மின்னணு மற்றும் இயந்திர பொறியாளர்களுக்கான
1: நாள்.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: இதுவரை இணைந்து ரசித்தோம் அழகான வேளையில் சுகமான காலை. இனி நாம் ரசிக்கலாம் மனதோடு ராகம். வரும் முன் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பெங்களூரு கண்டோன்மெண்ட்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும்

நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் டீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

வணக்கம் நேயர்களே. இன்று உலக மாணவர் தினம் நண்பர்களே. ஆமாங்க, முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த தினத்தை உலக மாணவர் தினமாக கொண்டாட ஐநா அறிவுறுத்தியுள்ளது. அவரின் அறிவியல் ஆய்வுக்கான அங்கீகாரமாக கேரள தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், பாட்னா கிசான்கஞ்சில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகம், உத்தரப்பிரதேச தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என பல கல்வி நிறுவனங்கள் அப்துல் கலாம் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏவுகணை விஞ்ஞானியான அப்துல் கலாமின் பிறந்த தினத்தில் இன்றைய மனதோடு ராகம் அறிவியல் தொடர்பான பெருமைமிகு மாவட்ட நேயர்களையும் சந்திக்க இருக்கிறது. ஆமாங்க, குழந்தைகள் முதல் ஆராய்ச்சியாளர்கள் வரை அனைவருக்கும் பயனளிக்கும் டைனோசர் பார்க் அமைந்துள்ள அரியலூர் மாவட்ட நேயர்களோடு பெரம்பலூர் மாவட்ட நேயர்களையும் சந்தித்து அவர்கள் விரும்பிய பாடல்களை வழங்க தொடங்குகிறது கோடை பண்பலை 100.5 MHz மனதோடு ராகம். அழைக்கலாம், எண்கள் இதுதான், 94 870 774 48 94 870 774 48. இன்னொரு எண்ணும் இருக்கிறது, 96 55 24 24 29 96 55 24 24 29.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர மெதச்சு

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: ஒன்பது மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: கூடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைய மனதோடு ராகம் அரியலூர் மாவட்ட நேயர்களையும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களையும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 8:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வணக்கம். இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க, யாருங்க?
1: என் பேர் சிவகுமார் சார், அரியலூர்.
0: அரியலூர் சிவகுமாருங்களா?
1: ஆமாம் சார்.
0: சிவகுமார்
1: சார், சார் சொல்லுங்க சார்.
0: இதுதான் முதல் முறையா, அதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
1: ஒரு ரெண்டு மூணு முறை பேசியிருக்கேன்.
0: சரி, எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை?
1: வாழ்க்கை அதனுடைய போக்கில் சிறப்பாக போயிட்டு இருக்கு சார். சரி,
0: தீபாவளிக்கெலாம் துணி எடுத்தாச்சா?
1: இனிமேல் தான் சார் எடுக்கணும்.
0: எப்போ எடுக்க போவீங்க?
1: இந்த விஜயதசமி எல்லாம் முடிந்த பிறகு.
0: இப்போ துணி கடைக்கு போகிறீங்க?
1: சொல்லுங்கள்.
0: பிரபலமான துணி கடை அது.
1: சரி
0: சரிங்களா, பிரபலமான துணி கடை அது. நீங்கள் போகிறீங்க, ரெண்டு மூணு துணியை மட்டும் தான் காட்டுறாங்க, உங்களுக்கு அதிகமாகவே காட்ட மாட்டேன்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு துணியை மட்டும் தான் காட்டுறாங்க, வேறு எதுவே காட்ட மாட்டேன்றாங்க.
1: சரி சார்.
0: அப்படின்னு உங்கள் மனைவி குறை சொல்கிறாங்கன்னு வைங்களேன்.
1: சரி சார்,
0: என்ன செய்வீங்க? அடுத்த கடைக்கு போயிடலாமா, இல்லை அதே கடையில் எடுப்பீங்களா?
1: அந்த காமிச்சதுல ஏதாவது நல்லது பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறது.
0: எப்படிங்க பெண்களுக்கு ரெண்டு மூணு காட்டினா பிடிக்கும்?
1: நிறைய
0: பார்க்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அந்த கலர் சென்ஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. நம்மளை விட பெண்கள் வந்து அதிகமான கலர்களை உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால் டக்குன்னு அடுத்த கடைக்கு போக முடியுமா? அது அதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களா, இல்லை அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா?
1: அவங்களும் ஒத்துக்க போகிறதில்ல. நாம கொஞ்சம் வேற ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி ஆகணும்.
0: பண்ணி தான் ஆகணும். சரி, கோடை பண்பலை 100.5 MHz ரொம்ப அருமையாக பேசுனீங்க சிவகுமார்.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்? நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: மனிதர்களுக்கு வெறும் சாப்பாடு, துணிமணி, தங்குவதற்கு இடம், இவையெல்லாம் கொடுத்துட்டா சந்தோஷமா இருப்பார்களா? ஒரு மனிதரை வைத்து நீங்கள் வேலைக்கு சாப்பாடு போடுகிறீர்கள், அவர் மாற்றிக்கொள்வதற்கு தேவையான துணிமணி கொடுக்கிறீர்கள், அவருக்கு மழை வெயிலிலிருந்து பாதுகாப்புக்கு ஒரு ஷெல்டர், ஒரு கூரை நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள், அவரை அவமதித்து கொண்டே இருக்கிறீர்கள், திட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்போது யோசித்து பாருங்கள், மனிதன் வெறும் உணவு, உடை, உறையுளால் மட்டும் வாழ்பவனா? உணர்வால் வாழுகிறவன். அவனுக்கு மானவமானம் உண்டு, கௌரவம் உண்டு, அவனுக்கு சுயமரியாதை உண்டு. தன்னை ஒருவர் மதிக்காமல் விட்டுவிட்டால் வேதனைப்படுகிற இயல்பு உண்டு. ஆங்கிலத்தில் ரெஸ்பெக்ட் என்று ஒரு சொல் இருக்கிறது. ரெஸ்பெக்ட் அது எப்படி உருவாயிட்டு தெரியுமா? ரீஸ்பெக்ட். நாம் போட்டுக்கொள்கிற கண்ணாடிக்கு என்ன பேர்? ஸ்பெக்டக்கிள், அதாவது பார்ப்பதற்கான கருவி, ஸ்பெக்டக்கிள். ரீஸ்பெக்ட், ஒருவரை நீங்கள் பார்த்த உடனே மறுபடியும் பார்க்கும்படியான ஒரு நிலையில் இருப்பவர். 100 பேரை பார்த்து கொண்டே போகிறோம் ஒரு ரயில்வே நிலையத்தில், ஒருவரை பார்த்த உடனே பளிர்னு அப்படி தோன்றி கை எடுத்து கும்பிடுகிறோம். ரீஸ்பெக்ட், இன்னொரு பார்வை பார்க்கிறீர்கள், மறுபார்வை. ரீஸ்பெக்ட், இதிலிருந்து ரெஸ்பெக்ட் என்கிற வார்த்தை உண்டாயிற்று என்று கணக்கு சொல்கிறார்கள். இது ஒரு கோணம். வெறும் கண்ணால் பார்ப்பது, மறுபடியும் பார்ப்பது என்கிற இரண்டாவது பார்வை மட்டுமல்ல, அவர் மீது முதலில் நீங்கள் வைத்த பார்வையே வேறு. இப்போது உங்கள் மனோபாவத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த மனோபாவமே மாறிவிட்டது இரண்டாவது பார்வையில், இல்லையா? இந்த மரியாதையை பெறுவது என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மரியாதையை பெறுவது என்பதற்கு பதிலாக ரீஸ்பெக்ட் அப்படிங்கிறத பல பேர் தவறாக அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? மறுபடியும் பார்க்க வைப்பது, இன்னொருவர் கவனத்தை ஈர்ப்பது. நீங்கள் மேல்நாடுகள் பாருங்கள், கோந்து போட்டு தலையை ஒட்டி கொண்டு வருவார்கள், அப்படியே பொட்டடக்குச்சி மாதிரி தலை முழுக்க கோந்து ஒட்டி. நீங்கள் அவரை பார்த்தா திரும்பி பார்க்காம இருக்க முடியுமா? மறுபார்வை. சில பேர் போட்டிருக்கிற பேண்ட்டே பார்த்தா பயமாக இருக்கும், அந்த பேண்ட்டினுடைய அதை தச்சிருக்கிற முறையை பார்த்தா. அப்புறம் கிழிச்சு விட்டுருப்பார்கள் அந்த பேண்ட்டெல்லாம். இப்போ எல்லாம் நீங்கள் கவனிப்பீங்க. இப்போ நானே அதை கவனிச்சானு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? சில அப்பா அம்மா திட்டுவாங்க இதுக்கு. நீங்கள் திட்டுவது அவருடைய வெற்றி. ஏன்? தான் கவனிக்கப்பட வேண்டும் தானே அவங்க அதை போட்டாங்க, அதை கவனிச்சிட்டாங்க, அதனால தான் திட்டுறாங்க. நீங்கள் அவர்கள் மீது செலுத்துகிற கண்டனம் கூட அவர்களுக்கு அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுது, தான் மறுபடியும் பார்க்கப்பட வேண்டும் என்கிற நிறைவேறி விடுகிறது. கொஞ்சம் விழிப்போடு யோசிச்சாதான் அந்த ரெஸ்பெக்ட்ங்கிற வார்த்தைக்கான உண்மையான ஒரு அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிறரால் கவனிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, பிறர் கவனிக்கும்படியாக இருத்தல் தான் முக்கியம். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். போதி தர்மர் என்கிற மகா ஞானி வந்து சீனாவுக்கு போகிறார். புத்தருடைய பாரம்பரியத்திலே புத்தருக்கு நிகராக வாழ்ந்த பெருமைக்குரியவர் போதி தர்மா. அவர் சீனாவுக்கு போன பிறகுதான் ஜென் என்கிற தத்துவம் அங்கே உருவாக தொடங்குகிறது. ஓஷோ ஒரு வார்த்தை சொல்லுகிறார், லாவோட்ஸின் கருப்பைக்கு புத்தரின் விதைகளை கொண்டு சென்றவர் போதி தர்மர். வறுமையான வார்த்தை. பிறருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பது மனிதனுடைய கோமாளித்தனங்களில் ஒன்று. நாம் பிறருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற ஆழ்மனத்தை இயக்கமுடையவர்கள் நிஜமாகவே மரியாதைக்குரியவர்கள் அல்ல. ஆனால் பிறர் தாங்களை அறியாமல் அவர்களை கவனிக்கும்படியாக அவர்கள் தரமுயர்ந்து திறமுயர்ந்து வாழ்ந்தால் அந்த மரியாதை என்பது பெருமைக்குரிய ஒன்று.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி

0: அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. டைமண்ட் ஜுவல்லரிக்கு கேரட்டுக்கு ₹25,000 சேவிங்ஸ். ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
2: இசைவேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: இசை மேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க நகை மாளிகையின் பொன்னான நேரம் காலை 8:30.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: 101.5 இன்று காலை 10 மணிக்கு மாசில்லா மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி.
1: நீங்க மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இந்த மருத்துவ கழிவு சரியான முறையில கையாளப்படலன்றதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? பாக்ஸியும் சேர்த்தே சொல்லுங்களேன்.
2: இப்போ வந்து நாங்கள் படிக்க வந்ததே வந்து நோய்களை குணப்படுத்துறதுக்கு தான். ஸோ ஒரு நோய்களை உருவாக்குறதுக்காக கிடையாது, அதான் மெயின் எங்களுடைய கான்செப்ட். ஒவ்வொரு மருத்துவரும் எல்லா நோயாளிக்கும் நோய்களை குணப்படுத்தணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொற்றுகளுடைய எண்ணிக்கைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இப்போது மருத்துவ கழிவுகள் வந்து கண்ட இடத்துல கொட்டுறாங்க, உங்களுக்கான ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் வந்து மருத்துவ தொழிலையும் தாண்டி

0: அடி. இதனால் மக்களுக்கு நல்ல பலன் அடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்களுடைய மருத்துவ தொழிலையும் கடந்து உச்சநீதிமன்றத்தின் கதவை நாங்கள் தட்டியிருக்கோம்.
1: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரையை சார்ந்த டாக்டர் கார்த்திக் கண்ணன், டாக்டர் சர்மேஷ்கான் ஆகியோர். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு மாசில்லா மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆஹா, செம்ம வாசனை.
2: ஆர்கேஜி நெய்ல், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: இசை வேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா உஷா உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸில் மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைய மனதோடு ராகம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களை அன்போடு பேச அழைத்து கொண்டிருக்கிறது. வரலாம் எண்கள் இதுதான், 94-870-77-44-8 94-870-77-44-8 அப்படின்ற தொலைபேசி எண் இருக்கிறது. மற்றொரு எண்ணும் இருக்கிறது, 96-55-24-24-29 96-55-24-24-29 அப்படின்ற எண்ணும் இருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: ஜெயஸ்ரீ, பெரம்பலூர்.
0: ஜெயஸ்ரீ, பெரம்பலூர்ல எங்க வீடுமா?
1: பெரம்பலூர்லே தான்.
0: சிட்டி நகரமே இல்ல இந்த தெரு அந்த மாதிரி துபாய் குறுக்கு?
1: பெரம்பலூர்லயே
0: இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெயஸ்ரீ?
1: வீட்டில் தான் இருக்கேன் சார்.
0: இல்லத்தரசி தான். எப்படிலாம் பொழுது போகுது உங்களுக்கு?
1: நல்லா இருக்கு சார், எந்த ப்ராப்ளமும் இல்லை.
0: எந்த ப்ராப்ளமும் இல்லை. பொழுது எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. ம், ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆர்வப்படலையா ஜெயஸ்ரீம்மா?
1: சார், நான் இப்போ தான் சார் 1 இயராக ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கேன்.
0: என்ன வேலை பார்த்தீங்க? கேக்குதுங்களா? கேக்கல, சரியா கேக்கல நினைக்கிறேன். பெரம்பலூர்ல இருந்து
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
1: ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விடுங்க சார், பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க.
0: நன்றிமா, நன்றி. உங்களுக்கான பாடல் வருகிறது. நன்றி.

0: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5. அப்பப்பா அவரா, மனிதர்களை அடையாளப்படுத்துறது அவங்களுடைய பண்புகள் குணாதிசயங்கள்னே சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு எக்கச்சக்க குணாதிசயம் இருக்கும். கோபம், சிரிப்பு, சிடுமூஞ்சித்தனம், இப்படி எக்கச்சக்கமாக சொல்லலாம். இதில் ஒரு மனிதரை தனித்துவமாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயத்தை பகிர்ந்துக்கிறக்கூடிய களமாக தான் வானவிலாமே இருக்குது. எப்படிப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்தா கேளுங்களேன் உதாரணத்தை.
1: அப்பப்பா அவரா, அவர்கிட்ட போனால் எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சிரிப்பு சிரிப்பாக வரும். அவர் பேச்சை கேட்டால் நல்லா பண்ணுவார், நகைச்சுவார்.
2: அப்பப்பா அவரா, சிடு மூஞ்சி, எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை உருன்னு வச்சிருப்பார்.
3: அப்பப்பா அவரா, சரியான கஞ்சம், கஞ்சனாலும் கஞ்சம், பெரும் கஞ்சம், அம்மஞ்சலி எடுக்க மாட்டாரு.
4: அப்பப்பா அவரா, சரியான கோவக்காரு, என்ன சொன்னாலும் கோவப்படுவாரு, எதுக்கு எடுத்தாலும்

0: கோவப்படுவார்.
1: அப்பப்பா அவரா, ரொம்ப அன்பானவருங்க. அன்புக்கு எடுத்துக்காட்டு அவர் தான், அமைதியின் மறுரூபம் அவர்
2: தான்.
1: இப்படி நீங்க பார்த்து வியந்த இல்லை நீங்க பார்த்து ரசித்த குணாதிசயங்களை அப்பப்பா அவரான்னு பகிர்ந்துக்கிற வாங்க காலை 9 மணிக்கு கேட்க காத்திருக்கிறேன். அப்பப்பா அவர்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸின் நேரம் காலை 8:46.
1: அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இசைமேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம்,

0: அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்றைய மனதோடு ராகம். இனி வானவில் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்று மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் நேரடி வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி பெங்களூரு கண்டோன்மெண்ட்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: Usha Sunflower Oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அனில் முறுக்கு மாவு
2: வலி முறுக்கு இந்த வயிறு செம்மையா இருக்கு.
3: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
6: பிளாஸ்ட் ஆன தீபாவளி மேக்னா சில்க்ஸின் தீபாவளி. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: விரைவில் பெரம்பலூரிலும்
8: வழங்கும் வானவில்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்கலாம் வானவில். வானவில் இன்று தரும் தலைப்பு அப்பப்பா அவரா. அப்பப்பா அவரா, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ஆளை விடுங்கப்பா சாமி, அவரை கண்டாலே எனக்கு பயம். அவர்கிட்டிருந்து எப்படி தப்பிப்பணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில் சொல்ல வாருங்கள். அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 94 87 0774 48. அறிமுக நேயர்கள் 96 55 24 24 29 அழைக்கலாம். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள்.
1: நேரம் 9:06:23. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்றைய காலை பொழுதை இனிமையாக்க மலர்ந்தாச்சு. இன்றைய வண்ணம் அப்பப்பா அவரா, இதாங்க தலைப்பு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யம் கொடுக்கறதுக்காக, நீங்கள் இப்போ ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருதுன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் சொல்லும்போது அப்பப்பா அவரா அப்படின்னு கொஞ்சம் அந்த மனதில் படுற உணர்வுக்கேற்றாப்புல அப்பப்பா அவரான்ற தலைப்பை சொல்லி கருத்தை பகிர்ந்தால் நிகழ்ச்சி கேட்க இனிமையாக இருக்கும். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பும் இருக்குது. என்னென்னா, வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முத்தான நேயரை அறிவிக்கிறோம். ஒரு நேயர் எத்தனை முறை முத்தான நேயராக அறிவிக்கப்பட்டாலும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும். ஒரு சில நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக முத்தான நேயராக பல முறை வென்றாலும் அவர்களுக்கு வென்றார் வந்தார் வாய்ப்பு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ அப்பப்பா அவரான

0: நம்ம நிகழ்ச்சியை துவங்கிடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியாச்சு. இரண்டு அலைபேசி எண்கள் வேலை செய்யுது, இரண்டு தொலைபேசி எண்கள் வேலை செய்யுது. அலைபேசி எண் அறிமுக நேயர்களுக்கானது ஒரு முறை சொல்லிடுறேன். அறிமுக நேயர்களுக்கு ஒரே ஒரு அலைபேசி எண் மட்டும்தான் இருக்குது, 96 55 24 24 29. மகளிருக்கான எண் 0 4 5 4 2 முன்னிணைப்பாக வைத்து 24 24 29 இந்த எண் தான். நம்ம வழக்கமான நேயர்களுக்கு அலைபேசி எண் 94 87 0 7 74 48 மற்றும் ஒரு எண் 290 333. இந்த எண்கள் இருக்குது. கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும் விதத்தில் எல்லாரும் பங்கு பெறணும், நல்ல மகிழ்வாக கருத்துக்களை பகிரணும்னு ஒரு கோரிக்கையை முன்னே வச்சுட்டு நிகழ்ச்சியை துவங்கிடலாம். அப்பப்பா அவரான்னு நம்ம வாழ்க்கையில் நிறையா மனிதர்களை சந்திப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். கோபம், வெகுளி, திறமை, பாராட்டுறது, நல்ல குறிப்பறிஞ்சு செயல்படுறது, இப்படி நிறைய பண்புகள். ஒரு சிலரை பார்க்கும்போது நமக்கு கடுமையான அதிருப்தி வரும். இப்போ எங்கூர் பக்கம் ஒரு பேச்சு இருக்கும், ஒருத்தர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காருன்னு வைங்களேன், இப்போ இருக்க எல்லோரும் என்ன சொல்கிறோம், ஐயய்யா அறுவை கேஸ் வருதுவார் அப்படின்றோம். இது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு அழகான ஒரு அதை சொலவடைன்னு சொல்லாமா, ஒரு பேச்சு வழக்குன்னு சொல்லலாமான்ற அளவுக்கு ஒரு அழகுவான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஐயய்யா நாரவாயம் பக்கத்தில் கூட உட்காந்துடலாம், இந்த நொச்சுவாயம் பக்கத்தில் உட்கார முடியாதுன்னு அந்த மாதிரி இருக்கும். அப்பப்பா அவரா அப்படின்னு தெரிச்சு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அப்பப்பா அவரா அப்படின்னு யாரை பார்த்து என்ன உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பகிருங்கள். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம், பேசலாம். அப்பப்பா அவரா
1: சொல்றதுக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாங்கிம்பட்டி ஜெயச்சந்திரன் வந்திருக்காங்க ஐயா நிலையத்துல. நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா.
1: லேண்ட்லைனில் தான் கொஞ்சம் பிரச்சனை.
0: என்ன பண்ண சொல்கிறீங்க அப்பப்பா அவரான்னு எனக்கு லேண்ட்லைனை சொல்லணும் போல தான் இருக்குது.
1: உண்மைதாங்க சார், உண்மைதாங்க சார்.
0: ம், சரி சொல்லுங்க அப்பப்பா அவரா.
1: வந்துங்க ஒரு ஒரு ஆன்மீக தகவலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ரொம்ப நகைச்சுவையோடு நம்ம வாரியர் ஐயா, வாரியார் ஐயா இருக்கார் இல்லைங்க, கிருபானந்த வாரியார் ஐயா, அவர் சொல்லுவாருங்க. அப்போ வந்துங்க கடை வைக்கிறதுக்கு ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு அவர்கிட்ட,
0: சரி
1: சாமி நான் இந்த மாதிரி மளிகை கடை வைக்கலான் இருக்கிறேன், என்ன படம் அங்க மாட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு.
0: சரி,
1: அதுக்கு வாரியார் நகைச்சுவையா சொல்லி இருக்காருங்க, என்ன படம் வேணாலும் மாட்டிக்க, கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத அப்படின்னு சொன்னாருங்களாமாங்க ஐயா. அவரை மறக்கவே முடியாதுங்க.
0: அருமையா சொன்னீங்க அப்பப்பா அவரா. எந்த சூழலையும் நகைச்சுவையோடு கையாளக்கூடிய மனிதர்னு
1: அண்டி கண்டிப்பாங்க, எந்த தகவலா இருந்தாலும். இப்ப வந்துங்க நீ இந்த மாதிரி கலப்படம் பண்ணினா போலீஸ் புடிச்சுக்கும் அப்படின்னு சொன்னா அவர் கடை வச்சவரு கொஞ்சம் நர்வஸா போயிடும். ஆனா அவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, எந்த படம் வேணாலும் மாட்டிக்க,
0: கலப்படத்தை
1: மாட்டிராத
0: ஆமா
1: அப்படின்னு சொல்லியிருக்காருங்கய்யா.
0: நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. வணக்கம்.
0: நன்றி நன்றி, அருமையாக சொன்னாங்க அப்பப்பா அவரான்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்பப்பா அவரானா அது ஆணை மட்டும் சொல்லணும்னு இல்லை, நம்ம சில பெண்மணிகளையும் பார்த்து வியந்திருப்போம், அப்பப்பா அவரா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக அவங்களையும் சொல்லலாம், இருபாலருக்கும் பொருந்தும். சரி, இப்போ இணைப்பில் இணையம் நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, பண்பலையில் பணியாற்ற அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் நந்தன்பாளையத்திலிருந்து சு பத்மாவதி.
0: பத்மாவதி அம்மா சொல்லுங்க.
2: பண்பலையில பணியாற்ற உங்க டாக்டர் மயிலப்பன் சார் எனக்கு ரொம்ப வியப்படைஞ்சிருங்க சார். நீங்க நாடகத்துல எப்படி ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தீங்க, அது ரொம்ப வியப்பாகவும் மிற்ற நிகழ்ச்சிகளையும் எல்லா பெண்களுக்கே அதிக நல்ல மதிப்பு கொடுத்து நல்லா பேசுறீங்க, நல்லா பண்றீங்க, அதனால ரொம்ப வியப்பா இருக்குங்க சார் உங்களுக்கா.
0: நன்றிங்கம்மா. இப்ப வானொலி இங்க கோடை பண்பலை நபர்களை அதை தவிர்த்து நீங்க பொது இடத்துல இல்ல உங்களை சுற்றி இருந்து பார்த்து வியந்தான்னு இல்லாம அப்பப்பா அவரா அப்படின்னு சொன்ன தருணம்
2: சார், அப்படி வியப்படைந்த வந்து சார் என்ன பார்த்து நிறைய பேர் வியப்படைந்தாரு சார். நான் மகாத்மா காந்தி பேசிய ஊரக வேலை வைத்திருக்கல தனிச்சல பொறுப்பாளரா போயிட்டு இருந்தேன் சார். ஆனா ஆளுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் போயிருவேன் சார், ஆளுக்கு வேலை முடிச்சு அட்ட வழங்கிட்டா வருவேன் சார். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரே கொஞ்சம் வலிகள் எல்லாம் அதிகமா இருந்து சார், மூட்டு வலி இருந்தாலும் கரெக்டா வேலையில சரியா இருக்கும் சார், அதனால எல்லாரும் வியப்பா நடந்து கூட வந்துடுறீங்க அப்படின்னு கேட்பேன் சார். ஆனா அந்த வேலைக்கு கூட இப்ப போக முடியாம நடக்க முடியாம

0: மருத்துவ செலவுக்கான நானே பார்த்துக்கிட்டேன் அந்த வேலைக்கு போய். ஆனா எப்படி இந்த மாதிரி இருந்தாலும் இப்ப கேவலமா வழியோடப்பு வீட்டுல இருக்கிறவங்க பணிபுரிஞ்சிருக்கும் போக முடியறது இல்லை சார். நான் இந்த ஆண்டுக்குள்ள பணிபுரிஞ்சேன் சார், எல்லாரும் வியப்படைய மாதிரி பணிபுரிஞ்சேன். ஆனா இப்போ வேலைக்கும் போக முடியறது இல்லைங்க சார். மருத்துவ செலவு கூட கஷ்டத்துல உங்களுடைய பண்பலை கேட்டு மகிழ்ச்சி வந்துட்டு இருக்கிறேங்க சார்.
1: சரி, வருத்தப்படவே கூடாது. என்ன தன் நீங்கள் உங்களுக்கு உண்டான சூழல் கடந்து வழி நிவாரணமாகி உங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்வீங்க. வருத்தமே பட வேண்டாமா, வருத்தப்பட வேண்டாம். அப்பப்பா அவரான்னு சொல்லும்போது உங்களை நீங்கள் உதாரணமாக சொன்னது மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. நிறைய நேரத்தில் வாழ்க்கை சவாலை நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதோட கடமை சவாலை கொடுக்கறது, சவாலை சந்தித்து வெளியே வர்றது நம்மளோட கடமை. சிறப்பாக பயணிக்கலாம் வாழ்க்கையோட பயணத்தில். அப்பப்பா அவரான்னு இப்போ வானவில் பயணம் தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
7: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
7: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
6: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
8: என்ன ஸ்பெஷல்
9: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
10: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
9: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
10: சூப்பர்
11: எப்பவுமே எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
13: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
14: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
15: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
16: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதிஸ் ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசைஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிய நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ₹5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதஸ் ஸ்டோர், CSI ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.
17: கோடை பண்பலை 1.5 இல் உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் முறுக்குமாவு,
18: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை,
19: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி
17: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:17:31 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில்லின் வண்ணம் அப்பப்பா அவரா, அதுதாங்க தலைப்பே. நம்ம சில நேரம் பார்த்து ஒரு சில மனிதர்களில் ஒரு சில குணங்களை பார்த்துருப்போம். அந்த குணத்தை பார்க்கும்போது அந்த மனிதருக்கான தனித்துவமான அடையாளமாக அந்த குணம் பிரதிபலிக்கும். கோவக்காரரா, அப்பாடி போன வல்லுவலுன்னு பயங்கர கோவக்கார். ஒரு சிலர் பார்த்தோம்னா தாராள பிரபு, போனவா வா வா டீ வாங்குகிற இடத்துல டீயோட ரெண்டு வடையும் சேர்த்து வாங்கி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவமான பண்பு மேலோங்கி இருக்கும். நிறையா பண்புகள் இருக்கும், ஆனால் அதில் ஒரு பண்பு பார்த்தீங்கன்னா அவரை அடையாளப்படுத்தும். அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட நபரை நீங்கள் பார்த்து அப்பப்பா அவரான்னு சொல்லிய தருணத்தை பகிர்ந்துக்கிறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்ணும் இருக்குது, அலைபேசி எண்ணும் இருக்குது, சொல்லிடுறேன். அதற்கேற்றாப்பில் அழைச்சிங்கன்னா மகிழ்வாக இருக்கும். அனைத்து நேயர்களும் அழைக்க வேண்டிய எண், முதல்ல அலைபேசி எண் சொல்கிறேன், 94-87-7-74-48. மீண்டும் ஒரு முறை, 94-87-7-74-48. அவங்களுக்கான தொலைபேசி எண் 0-45-42 முன்னிணைப்பாக இணைத்து 290-333 என்ற வழக்கமான எண்ணிற்கு அழைக்கலாம். அறிமுக நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அலைபேசி எண் 96-55-24-24-29. மீண்டும் ஒரு முறை, அலைபேசி எண் 96-55-24-24-29, மகளிருக்கான எண் 24-24-29. கொடைக்கானலின் முன்னிணைப்பை இணைத்து 0-45-42 தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம்
0: அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெள்ளகோவில் நாகம்நாயக்கன்பட்டியில இருந்து ராதாமணி பேசுறேன்.
0: அம்மா பேர் மட்டும் சரியா கேக்கல.
1: ராதாமணி
0: அம்மா, சொல்லுங்கம்மா.
1: அப்பப்பா அவரா அப்படின்ற தலைப்பில் சார், எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர் வருங்க சார்.
0: சரி,
1: ரொம்ப நல்லவங்க. அவ என்ன உதவி கேட்டாலும் மருத்துவத்துக்கும் படிக்கும் எப்போதையும் கேட்டாலும் செய்வாரு சார். ஆனா அவருடைய குணம் என்னன்னா கோபப்படுவாரு.
0: கோபம்,
1: ஆமாங்க சார், செய்வாரு, செஞ்சாலும் கோபப்படுவாரு. அவங்களோட பேசுறதே ஐயோ அவரு தான், யாரு போய் பேசுறது, அவரு கோபப்படுவாரே அப்படின்னு சிலர் நினைப்பாங்க சார். ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க நம்ம எதிர்பார்க்கறது அவங்களோட குணம் கோபப்படுறது. அந்த கோபத்தை விட்டுட்டு அவங்க கூட சில நல்ல குணங்கள் இருக்கு சார். அந்த கோபத்தை விட்டுட்டு அந்த நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கணும் சார்.
0: நன்றிங்கம்மா, நன்றி. அருமையாக சொன்னாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா கோவப்படுற ஆள்கிட்ட தாங்க குணம் இருக்கும், கோவப்படுறவர்கிட்ட தான் அன்பு இருக்கும், கோவப்படுற நபர்கிட்ட தான் பாசம் அதிகமாக இருக்கும். அந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் கோவம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. சரி, அப்பப்பா அவரா, அதுதாங்க இன்றைய வானவெளியின் தலைப்பு. கோவம்னு சொல்கிறப்ப கடுமையாக நீங்கள் அப்பப்பா அவரா சொல்லுங்கள். மகிழ்வாக சொல்கிறப்ப அப்பப்பா அவரா அப்படின்னு சொல்லி இணைப்பில் இணைவீங்கன்னா கேட்குறப்ப எவ்வளோ இனிமையாக இருக்கும். சரி, இப்போ இணைப்பில் யார் இணையரா, எப்படி சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுருவோம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் மாயக்கண்ணன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க
0: சொல்லுங்களேன். அப்பப்பா அவரா
2: ஐயா, சகாயம் ஐயாவை பத்தி தான் ஐயா சொல்ல போறேன். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து என்ற உன்னத வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவருங்க.
0: சரிங்க.
2: 24 அரசு பணியில 20 மேற்பட்ட பணி இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டாரு. ஆனா இருந்தும் நேர்மையும் லஞ்சத்திற்கும் எதிரான கொள்கையை அவர் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. போலாப்டெக்ஸ் நிறுவனத்துல வந்து மேலாண்மை இயக்குநராக அவர் பணியேற்ற போது அங்க வந்து பாத்தீங்கன்னா 1,000 crore நஷ்டத்துல அந்த நிறுவனம் இருந்ததுங்க. அப்ப அந்த கைத்தறி நெசவாளர்களை வந்து நேரடியா அவங்களுடைய கிராமங்களுக்கே சென்று போய் சந்திச்சு அவங்களுக்கு என்ன குறை, அதை உடனடியாக அதுக்கான தீர்வு கண்டு இந்திய அரசுக்கும் ஒரு அறிவுறு ஒரு ஆலோசனை வழங்கி வேட்டி வார தினம் அப்படின்னு ஒண்ணு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ அமைப்பும் இதுக்கு ஒரு உந்துதல் கொடுத்து உலக வேட்டி வார தினம் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோங்கய்யா.
0: நிச்சயம்,
2: ஜனவரி 6, 2015 இருந்து நம்ம அந்த இதை கொண்டாடுறோங்கய்யா.
0: ஆமா,
2: இதுக்கு ஐயா சகாயம் அவர்கள் தான் காரணம். ஐயாவை வந்து நான் எப்ப முதல் முதல்ல பார்த்தேன் அப்படின்னா 2008 நான் ஒரு நாமக்கல்ல ஒரு நூற்பாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப பேருந்து அரசு பேருந்து பயணத்துல அவங்க பயணம் பண்ணாங்க, அவங்களோட நானும் பயணம் பண்ணங்கய்யா. தனது 2 அரசு பள்ளிக்கூடத்துல அவங்க படிக்க வச்சாங்கய்யா. அவருடைய நூல் ஒண்ணு எழுதிருக்காருங்கய்யா, கடைசி தெரியில் கண்டாங்கி சேலை அப்படின்னு ஒரு நூல் எழுதிருக்காருங்கய்யா.

0: இந்த நூலை வந்து அப்பா பதிப்பகம் வெளியிட்டு இருக்கீங்க.
1: நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நன்றிங்க, நன்றி நன்றி. அப்பப்பா அவரா அப்படின்னா சகாயம் ஐயா அவர்களை உதாரணமாகவும் சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்தப்ப பல சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு அரசு சார்பாக அரசு அலுவலராக நின்று அதற்கு தீர்வு காண முயற்சித்த மனிதர், தீர்வு கண்ட மனிதர்னே சொல்லலாம், மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவர். இப்போ ஒரு நேரை சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. அதாவது இந்த அக்டோபர் மாசத்துல ரெண்டு சிறப்பு ஒண்ணு, காந்தி பிறந்த நாள், கலாம் பிறந்த நாள் வந்திருக்கு.
1: ஆமாங்க ஐயா.
2: அவர் வாழ்ந்த கலாம் ஐயா வாழ்ந்த காலத்துல நானும் வாழ்ந்துருக்கேங்கிறது ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டாலும், ஒரு தேச தலைவர்களும் இறந்துட்டாங்கன்னா அந்த தேசிய கொடி அரை கம்பத்துல பறக்க விடுவாங்க. அந்த வரிசையில அமெரிக்காவோட, அதாவது ஐயாவுடைய பெருமையும் சிறப்பையும் தெரிஞ்சுட்டு அமெரிக்காவுடைய தேசிய கொடி அறக்கம்பத்தில் அரணால் பறக்க விட்டது. அப்பப்பா இப்படி ஒரு இவரான உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு அவர் பேர் எடுத்துட்டு போயிருக்காரு. அது அந்த வகையில வரலாறு படிச்சு வருங்காலத்தையும் சொல்ல நினைவு வைக்கக்கூடிய அளவுக்கு அப்பப்பா இவரான உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஐயா நடந்திருக்காருங்கிறத பார்த்து நான் ரொம்ப வியப்படுகிறேன். இது அப்பப்பா அவரா அப்படிங்கிற அப்படின்னு நினைச்சிட்டாலும், நான் மட்டும் இல்லை இந்த உலகமே அப்பப்பா அவரான்னு நினைக்க அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல நானும் வாழ்ந்துட்டேங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. மேலும் அவருக்கு அட்டையில கடிதம், 15 பைசா கடிதத்தை எழுதுனா கூட அதை ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு எளிமையான மனிதருங்கிறத, அவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த எளிமையை ஏற்ற நான் ரொம்ப விரும்புறேன்.
1: நன்றிங்க. நன்றி. நம்ம நாட்டுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அப்பப்பா அவரா அப்படின்னு வியக்கக்கூடிய மனிதர்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வியப்பு தரக்கூடிய மா மனிதர் தான் அவங்க. நிறைய விஷயங்கள் காலையிலேருந்து அப்துல் கலாம் ஐயாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். திருப்பி நம்ம இன்றைய வானவில்லோட வண்ணம் ஒரு தடவை சொல்லிடலாம். அப்பப்பா அவரா இதாங்க இன்றைய தலைப்பு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில். மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசோரி,
1: விரைவில் பெரம்பலூரிலும்.
2: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகில் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது

சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அனில் முறுக்கு மாவு
2: வலிமை முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
6: பிளாஸ்ட் ஆன தீபாவளி மேக்னா சில்க்ஸின் தீபாவளி. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: விரைவில் பெரம்பலூரிலும்.
8: வழங்கிய வானவில்.
9: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் காலை 9:30.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
10: கோடை பண்பலை 100.5
11: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
11: சத்யா ஏஜென்சி,
13: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபர்.
11: சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி,
14: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: வழங்கும் வானவில்.
15: உருவாக்கூடிய எல்லாமே மருத்துவ கழிவுகள் தான். நோயாளிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஊசியிலிருந்து துடைக்கக்கூடிய காட்டன் பஞ்சிலிருந்து எல்லாமே வந்து மருத்துவ கழிவுகள் வகையில் இருக்குது. இதையும் தாண்டி வேறு என்ன வகையில் மருத்துவ கழிவுகள் வெளி சோர்ஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரத்த வங்கி இருக்குது அப்படின்னா அங்கே போடக்கூடிய அந்த இரத்த வகையான பாக்கெட்டுகள் அதுவும் மருத்துவ கழிவுகள் அடங்கும். சரி, மருத்துவத்துறையில் மருத்துவ கழிவுகள் மனிதர்களை பற்றி மட்டும் கிடையாது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகளுமே மருத்துவ கழிவுகள் தான்.
10: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரையை சார்ந்த டாக்டர் கார்த்திக் கண்ணன், டாக்டர் சர்மேஷ் கான் ஆகியோர். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு மாசில்லா மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி.

0: இதாங்க இன்றைய வண்ணம். ஒவ்வொரு மனிதருக்கும் நிறையா குணங்கள் இருக்கும், ஆனால் ஒரு குணம் மட்டும் அந்த மனிதரை தனித்துவமாக அடையாளப்படுத்தும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது அப்பப்பா அவரா அப்படின்னு உங்களை சொல்ல வச்ச அந்த தருணத்தை பகிரக்கூடிய களமாக தான் இன்றைய வானவில் அமைஞ்சிருக்கு. அழைக்க வேண்டிய எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அனைத்து நேயர்களும் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 87 7 74 48. அவங்களுக்கான தொலைபேசி எண் 0454 2 முன்னிணைப்பாக இணைத்து 290 333 இந்த எண்ணில் அழைக்கலாம். மகளிருக்கான எண் 24 24 29 கொடைக்கானல் எண் 0454 2 அழைக்கலாம். அறிமுக நேயர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 96 55 24 24 29. இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்ங்களா,
0: யார் பேசுறீங்க?
1: கரூர்ல இருந்து ரஃபீஷா பானு பேசுறீங்களா?
0: ரஃபீஷா பானு சொல்லுங்கம்மா. சரியா கேக்கல?
1: நஃபீஷா.
0: நஃபீஷா பானு. சரியா இப்ப சரியா சொல்லிட்டேனா?
1: சரியா சொல்லிட்டீங்க.
0: ஓகே அப்பப்பா அவரா சொல்லுங்க. நலமா இருக்கோம் நலமா இருக்கோம். நாங்க எல்லாம் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா. இப்ப வந்து அப்பப்பா அவரா அப்படிங்கறது ஒரு ஆள் ஒரு சார சொல்றேங்க நானு. எங்க ஸ்கூல் எங்க காலேஜ்ல என்னோட HOD அட்வைஸ் பண்றதுல அப்பப்பா அவரா அப்படின்னு தோணும். ஆனா அவர் கிளாஸுக்கு வந்துட்டாருன்னா ஐயோ அவரா அப்படிங்கிற மாதிரி தோணுங்கண்ணா. கரெக்டா ஒரு 5 பீரியட் எல்லாம் முடிஞ்சு கரெக்டா காலேஜ் முடிஞ்சிரும், முடிஞ்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கிறப்ப அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல உள்ள வந்துருவாரு. வந்துட்டாருன்னா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாருண்ணா. 5 மணிக்கு விடுற காலேஜ் 6 மணி ஆயிரும்.
0: சரி
1: அவரோட அட்வைஸ் எல்லாம் அப்பப்பா அவரா அவர மாதிரி அட்வைஸ் பண்ண முடியாதுன்னு தோணுங்கண்ணா. ஆனா அவர் வந்துட்டாருன்னா ஐயோ அவரா அப்படிங்கிற மாதிரி தோணுங்கண்ணா.
0: நீங்க தலைப்பே அப்பப்பா அவரால இருந்து ஐயோ அவரா அப்படின்னு ஆயிரம் போல் இருக்கு. சரி இப்ப உங்க HOD கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
1: அவர் காலேஜ்ல இருப்பாரு
0: கேட்டு சொல்லிட போறாங்க பாத்துக்கோங்க. அப்புறம் அப்பப்பா அவரான்றது உங்களுக்கு நிலைமை மாறிடக்கூடாது சரிங்களா? ஓகே ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பேசுனதுல, நன்றிங்கம்மா. இப்படிதான் பாருங்களேன் அப்பப்பா அவரானா ஒரு கல்லூரி மாணவி பேசும்போது HOD சொல்லிட்டாங்களே பரவாயில்ல, அந்த வெளிப்படையா பேசுறதுக்கே பாராட்டுக்கள். சரி இப்ப இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
2: இதயத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்வது சேரி மாவட்டம் ஓரைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதிங்க சார். மயிலப்பன் சார் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன் சார். நல்ல தலைப்பு
0: சொல்லுங்களே அப்பப்பா அவரான்னு.
2: அதாவது எங்களுக்கு சார் உழைப்பு உறுதுணையா இருக்கிறதே உழைப்பு ஒண்ணுதான் சார். அது வந்து நாங்க வந்து திராட்சை வளம் செய்யறோம்.
0: சரி
2: திராட்சை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சம்சாரிய வந்து 10 பேர் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆளை அனுப்பிச்சு விட்டு உக்காந்துருப்பேன் சார்.
0: சரி
2: இந்த தண்ணி அடிக்கிற பசங்க ஒரு 2-3 வந்து எங்க வேலைய பூரா கெடுத்து விட்டுருவாங்க சார். அப்ப இருக்கு வரும்போதே அப்பப்பா இவர் வந்தா எங்க சோழியில கெடுத்துருவாங்க. ரொம்ப மனசு வருத்தப்படுது சார். வருத்தப்பட்டாலும் அவங்களை மறுநாள் வேலைக்கு கூப்பிட மாட்டோம் சார். அப்படி கூப்பிடாம இருந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அறிவா வர மாட்டேங்குது சார். இந்த வேலையில இந்த தலைப்பு ரொம்ப சூப்பரான தலைப்புங்க சார்.
0: சரி இதன் மூலமா அவங்களுக்கு சொல்லிட்டீங்க எப்பா மது அருந்துறது தவறு, அப்படி கூப்பிடலைனாலும் உனக்கு அறிவு வருதா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்பப்பா அவரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சேன்ன.
2: ஆமா சார் ஆமா சார்.
0: நன்றிங்க. நன்றி. இந்த பாடல் வரிதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, திருடரா பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு அந்த கதை தான் இது. நன்றிங்க. நன்றி. மது அருந்துறவரா பார்த்து மது அருந்துறதை விடாத வரைக்கும் அவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது, அடுத்து நம்ம அதுக்கு மேலே சொல்லவும் வேணாம், ரைட்டு விட்டுருவோம் அதை. அப்பப்பா அவரா அதுதாங்க இன்றைய தலைப்பு. நிறைய தருணங்களில் மனிதர்களுடைய குணம் தனித்துவமாக காட்டும், அந்த தனித்துவமாக நீங்கள் பார்த்து ரசித்த குணத்தை பகிரக்கூடிய களமாக அமைந்திருக்கு. இப்போ இணைப்பில் இணையும் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கங்க.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
3: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். வெகு நாட்கள் ஆகிவிட்டதே இந்த குரலை கேட்டு.
3: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
3: தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்பப்ப அவரா இவருன்ட்டு. இங்க நெசவு கம்பெனில பாருங்க 10 தறி போட்டு நெய்யறோம்ங்க.
0: சரிங்கய்யா.

0: ஓனர் வந்து அவர் பேர் பெரியசாமி. காலையில வருவாரு, மதியம் வருவாரு, சாயந்தரம் வருவாரு, வந்து சட்டி குடுத்துட்டு எல்லாம் மழை மழை வேலையை பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் 15 மீட்டர் இறக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்திட்டு போவாருங்க.
1: சரிங்கய்யா.
0: திடீர்னு என்ன பண்ணுவாரு, இந்த லஞ்ச் டைம் 2 to 3 அப்ப நாங்க 3 மணிக்கு உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்போம். அங்க இருந்து வருவாரு பாருங்க, எல்லாம் என்ன தறி நெய்ய வந்திருக்கிறீங்களா இல்ல வீட்டுக்கு போக வந்திருக்கிறீங்களா, எல்லாம் படப்படப்படம் தறி ஏறி வேலை பார்க்கணும். நாங்களே சில நேரங்கள் சிகிச்சை போற அளவுக்கு முதலாளி நடந்துக்குவாரு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஆச்சரியங்கய்யா.
1: நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி. அந்த கருத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த குணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க பாருங்களேன். அந்த குணம் தான் அவங்களோட அடையாளமே. காலை நேரம்ன்றதை தாண்டி வேலை செய்கிறப்ப அவங்கள உற்சாகப்படுத்துறது, அது ஒரு குணம். ஆனால் வேலை நடக்கலைன்னதும் அங்கே இன்னொரு குணம் பிரதிபலிக்குது பாங்கிறங்க. தப்பு வேலை செய்ய வந்த இடத்துல வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த குணம் தான் அங்கே பிரதிபலித்து அப்பப்பா அவரா அப்படின்னு சொல்ல வைச்சு இருக்கு. சரி, வானவில் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: நம்ம சாரதாஸ் இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று, பயப்பட தேவையில்லை.
2: 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பா மார்பக பரிசோதனை செய்வது அவசியம். KMCH மருத்துவமனை நடத்தும் மார்பக பரிசோதனை முகாம் நவம்பர் 5 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் 1200 ரூபாய்க்கு 3D மேமோகிராம், 50% சலுகை கட்டணத்தில் மருத்துவர் ஆலோசனை, 600 ரூபாய்க்கு அரித்துள்ளிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை சலுகை கட்டணத்தில் செய்து கொள்ளலாம்.
2: KMCH மருத்துவமனை, அவினாசி ரோட், கோவை. கால் 7411888741.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
10: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 5 லட்சத்திற்கு ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5,000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50 லட்சத்திற்கு பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசோரி
1: விரைவில் பெரம்பலூரிலும் கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:42:30. வானவில்லின் இன்றைய வண்ணம் அப்பப்பா அவரா இதாங்க இன்றைய வண்ணம். நிறையா விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து வந்துட்டே இருப்போம். அது நிறையா மனிதர்களை பார்ப்போம், நிறையா பயணம் செய்வோம், நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சில மனிதர்கள் அந்த தருணத்திலையும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்க தவறுவதே இல்லை. அந்த ஆச்சரியப்படுறதுக்கு பின்னாடி காரணம் என்னவாக இருக்குன்னா, அந்த மனிதரோட தனிப்பட்ட பண்பு நலனாக இருக்கும். அந்த பண்பு நலனை பார்த்ததும் உங்கள் மனசில் சொல்லும் ஒரு வார்த்தை, அப்பப்பா அவரான்னு அப்படி சொன்ன அந்த தருணத்தை பகிரக்கூடிய களமாக தான் இன்றைய வானவில் அமைஞ்சிருக்கு. அழைக்க வேண்டிய எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயராக இருந்தால் உங்களுக்கான அலைபேசி எண் 96 55 24 24 29. மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்க வேண்டிய எண் 0 4 5 4 2 முன்னிணைப்பு எண்ணாக வைத்துக்கொண்டு 290 333 இந்த எண்ணில் அழைக்கலாம். அலைபேசி எண் 94 87 7 74 48. மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ராஜகுமாரி பழனிசாமி.
0: வணக்கம் அம்மா.
1: நல்லா இருக்கோம். ஏழையை கட்டுறாரு. எங்க அம்மா வயசு அத்தம் பாட்டுக்கிட்டு இருக்குங்கய்யா. இருந்தாலும் அவர் கொஞ்சம் மழையா பெய்யினா கூட பெய்யுங்க, அந்த நல்ல மனுஷருங்கய்யா. இருந்து பேசிட்டு தான் வருவாரு எங்க அப்பா எப்பயுமே.
0: அப்பப்பா அவரான அப்பாவே சொல்றீங்க, அப்படித்தானே?
1: ஆமாங்கய்யா. எங்க அப்பா பேர சொல்லிக்கிறீங்க, மதுரை வீரன்ங்கய்யா.
0: மதுரை வீரன். நல்ல பேரா இருக்கே. சரிங்கம்மா, நன்றி நன்றி நன்றிங்கம்மா. பாருங்களேன், அப்பாவை பார்க்கும்போதே அப்பப்பா அவரா அப்படின்ற ஒரு வியப்பை ஏற்படுத்துறது பெரிய விஷயன்றதே கிடையாது. அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் நம்மளை அப்பப்பா அவரான்னு சொல்கிறத தாண்டி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அவங்களும் ஒருவர். ஆனால் அந்த இடத்துலையும் அப்பாவோட குணநலோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த இடத்துக்கு உண்டான சிறப்பு. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம்.
2: அகங்குளிரும் அகங்குளிரும் அடங்கா அன்புடன் ஐயா அவர்களுக்கு குவிந்த கரங்களை குளிர்ந்த வணக்கங்கள். ஐயா வணக்கம். ஐயா
0: ஐயா வணக்கம். ஐயா
2: ஐயா நான் வந்து ஜமுனா ஜனார்தன் சொன்ன கெங்குவாரிப்பட்டியா.
0: சொல்லுங்க ஐயா.
2: அப்பப்பா அவரா ஐயா. கலைவாணர் என்ன கிருஷ்ணன் மனைவி பெயர் டி ஏ மதுரம். கலைவாணர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க கேட்டாங்க, எங்க டீ வேணுமா காபி வேணுமான்னு கேட்டாங்க. என்ன சொல்றாரு, டி ஏ மதுரம் எனக்கு. மாலை வேலையில இருக்கும் போது இன்னொருத்தர் நண்பர் வருவாரு. அப்ப பக்கத்துல இருக்க நண்பர் சொல்லுவாரு, அண்ணே ராகு வருது, ராத்திரியே பிளேட ஊற போட்டுருச்சு, தயசி எந்திரிச்சு வீட்டு கிளம்புங்க அப்படின்னு அந்த நண்பரை பார்த்ததுமே இவர் சொல்லிடுவாரியா. விடைபெறுகிறேன், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வணக்கம்.
0: நன்றிங்க நன்றி. பிளேட ஊற போட்டுட்டா என்ன பண்ண போறாங்கன்னா பேசியா அறுக்க போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நிறைய இடத்துல அப்பப்பா அவரான்றது பேச்சுக்கு பயந்து ஓடுற நபர்கள் அதிக அளவுல இருக்காங்க. சரி, இப்ப இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார்.
0: ஐயா வணக்கம். அப்பப்பா அவரா சொல்லுங்களேன்.
3: அவரா நம்ம இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் வியந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா இந்தியாவில் சொல்லணும்னு போனா குறிப்பா தமிழ்நாட்டுல அப்துல் கலாம் ஐயா, காமராஜர் ஐயா, விவேகானந்தர் போன்றவர்கள். என்னுடைய பார்வையில ஐயா ஊருக்கு ஒரு விவேகானந்தரோ காமராஜரோ அப்துல் கலாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எங்க ஊர்ல இருக்கிறவர் தான் சொல்ல போறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
3: அவர் பேரு ஈஸ்வரனுங்க ஐயா. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுல கிராமத்துல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இறப்பு துக்ககாரியம் நடக்குதுன்னு வைங்க, உறவினர்களோ மற்ற நண்பர்களோ வர்றதுக்கு முன்னால அந்த வீட்டுல இவர் நிப்பார். அவர் சும்மா வரமாட்டார், கையில ஒரு குறிப்பிட்ட அமௌண்டோட வந்துருவார். அந்த வீட்டுல பணம் அந்த சூழ்நிலையில இருக்கலாம், இல்லாத கூட போகலாம். அந்த இறப்பு வந்துங்க ஐயா இவர் முன்னெடுத்து அனைத்து காரியங்களையும் செய்வார். என்னென்ன வேலையை செய்யணுமோ அத்தனையும் அந்த வீட்டுக்கு உண்டானதும் அத்தனையும் செய்வார். ஏன்னா அந்த இறப்புல வந்து அந்த வீட்டுக்காரர்கள் துக்கத்தில் இருப்பாங்க, எதை எப்படி தீர்ந்து மனநிலை இல்லாததே இருப்பாங்க. இவர் ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து செய்வாருங்க ஐயா. கடைசியில எல்லா காரியங்களும் முடிஞ்சு எல்லாருக்கும் தேவையான

0: பணம் அந்த தொழிலாளர்கள செய்வாங்கல்ல, அவங்களுக்கு பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டுங்க ஐயா, வீட்டுக்காரட்ட சொல்லிட்டு இன்னும் ஏதா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்ட்டு தான் போவார். ஒவ்வொரு ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டாருங்க. இப்ப மற்றவங்களுக்கு தகவல் போவதாலேயே அவருக்கு போயிரு முதலாளா நிப்பாரு. அவரை பாக்கையில எல்லாம் எங்களுக்கு உண்மையிலுமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வசதி படைத்தவர்களுக்கு முன்னால போய் நிப்பாங்க, இல்லாதவங்களுக்கு போக மாட்டாங்க. குறிப்பா ஒரு நோயில் இருந்தா அந்த போய் பாடி தொடர கூட யோசனை பண்ணுவாங்க. இவர கூச்சமே பட மாட்டாருங்க ஐயா. முன்னெடுத்து அந்த அனைத்து குறிப்பா எல்லாத்தையும் கூப்பிடுவாரு, எங்களை போன்றவர்களே வாங்கப்பா எல்லாம் முன்னாள் நின்று செய்யணும், வாங்க நாம செய்யாத ஆறு செய்யறதுன்னு. அப்படி செஞ்சவரை பாக்கையில மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. கையெடுத்து கும்பிடுறேன்னு சொல்றாங்க இல்லைங்க, வியப்பல்லாது மிகப்பெரிய ஒரு கடவுளாட்டம் எனக்கு தெரியறாருங்க ஐயா. எனக்கு அதை இந்த பதிவு பண்ணணும்னு தான் இந்த நிகழ்ச்சியில சொல்றேங்க ஐயா.
1: நன்றிங்க, நன்றி,
0: நன்றி.
1: நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான பதிவாகவும் இருந்தது. அப்பப்பா அவரா அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வு அங்கே மேலோங்குது. ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இல்லாமல் இறப்பு துக்க நிகழ்வுக்கு முதல் ஆளாக நிற்பதுன்றது பெரிய விஷயம். அந்த மனிதரை நம்ம பாராட்டுறதுன்றதை தாண்டி மனிதனுக்குண்டான பண்பு நலனோடு இருக்கக்கூடிய மனிதர் ஈஸ்வரன் ஐயா. நல்ல பதிவு, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல், வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:51:38 இன்றைய வானவில்லின் வண்ணம். அப்பப்பா அவரா, இதாங்க தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை நிறைய நேயர்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக கோவக்காரர், உதவி செய்வாங்க, அன்பானவங்க, தட்டி கொடுப்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் தட்டவும் செய்வாங்க. இப்படி எக்கச்சக்க கருத்துக்களை நேயர்கள் பதிவு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அப்படி பதிவு செய்ய காத்திருக்கும் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். அம்மா, உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் விடுபட்டு கேக்குது. கொஞ்சம் சரியா இருந்தா நல்லா இருக்குங்கம்மா.
7: சரியா தாங்க இருக்கு.
6: இப்ப சரியா இருக்கு.
7: ரெண்டு பஸ் வச்சிருக்கேன்.

0: பெரிய மண்டபம்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா டவுன் பஸ்ல தான் ஏறி வருவாரு. வந்தவொடனே டிக்கெட் எடுத்துட்டு வருவாரு. என்ன ஆச்சரியப்படுவாங்க.
1: அம்மா நீங்க பேசுறது வந்து ரொம்ப இடையூறா இருக்கு, குரல் ரொம்ப உள்ள போய் கேக்குது, சரியா கேட்க மாட்டேனுது. சரி, அவங்களுடைய இணைப்புல இடையூறு ஏற்பட்டு இருக்கு போன்றிருக்கு, சரியா கேட்கல. இப்ப அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பெருமை நிறைந்த மயிலப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். எதுனா நீங்க பெருந்தன்மை
0: இந்த
2: குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க சில பேர்.
1: நான்
2: 1985-87 இருக்கும்.
1: சரி,
2: அப்ப அந்த குத்தகைக்கு எடுக்கிற பணத்துக்காக ஒருத்தவர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாங்க. வட்டிக்கு பணம் வாங்கறது அந்த அம்மாவால் வட்டிக்கும் கொடுக்க முடியல, ஒரு 2 வருஷமா வட்டியும் கொடுக்க முடியல, இது அசலையும் கொடுக்க முடியல. ஹலோ,
1: கேட்டுக்கிட்டு இருக்கேன் வட்டி கொடுக்க முடியல,
2: வட்டியும் கொடுக்க முடியல, இது அசலையும் கொடுக்க முடியல. அப்ப அவங்க ஒரு வாரத்துக்கு என்ன சொன்னாங்க, நீ வட்டியும் கொடுக்க முடியல, இதையும் கொடுக்க முடியல, நீ திருமாங்கலத்தை கலட்டி கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டாங்க சார். திருமாங்கலத்தை கலட்டி கொண்டுட்டு வான்னு சொல்லவும் அந்த அம்மா என்ன செஞ்சது, அந்த வட்டிக்கு வாங்கின அம்மா. ஹலோ,
1: கேக்குறேன் வட்டிக்கு வாங்கின அம்மா,
2: வட்டிக்கு வாங்கின அம்மா கழுத்துல மஞ்சளை கட்டிட்டு திருமாங்கலத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த வட்டிக்கு கொடுத்தவங்க சொல்றாங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ உடனே செஞ்சு கொண்டாந்துட்டேன், கலட்டி கொண்டாந்துட்டேன்னு சொன்னவும் நீங்க உண்மையா சொன்னாலும் சரி பொய்க்கு சொன்னாலும் வார்த்தை வார்த்தை வேணா, எதுக்கு நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மண்ட கண் கலைஞ்சு அழுதாங்க சார். அப்ப இப்படியும் ஒரு மனிதரும் வட்டிக்கு கொடுக்கறவங்க இருக்காங்க, வட்டிக்கு வாங்குறவங்களும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது சார். அதை பகிர்ந்ததாக உங்ககிட்ட வந்தேன்.
1: நன்றிங்க. அப்பாப்பா அவரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை தான் அப்படின்னாலும், அந்த வார்த்தை வந்து சொன்ன வார்த்தைக்கான செயலை செய்து காட்டுவேன்னு சொன்னது அப்பப்பா அவரா அப்படின்ற தருணத்தை அவங்க மனதில் ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். ஏனுங்க வணக்கமுங்க. நாளமா இருக்கோங்க, நீங்க நாளமா இருக்கீங்களா?
3: நானும் நாளமா சாப்பிட்டு நாளமா இருக்கேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க.
3: அப்படி வெள்ள வெட்டிய உறஞ்சி கட்டி தம்பியார் மாதிரி உழவு சுற்றி வரல, தம்பியார் மாதிரி தொடைய தட்டி கொடுத்து வந்தாதான் நாங்களே ஓடி ஒண்டுவோம். அப்ப அவர் வந்துட்டாரு,
1: பேர் சொல்லாமா? 90 வயது இளைஞர்.
3: அவரு இல்லங்க, அவரு பேர் வந்து முத்துராஸ்
1: ஐயா.
3: அவரு இளைஞர், நாங்களே 90 வயசு, அவருக்கு 20-25 வயசு. அப்ப நான் இப்ப
1: நினைச்சுக்கிறேன், நானு இளைஞர். அவர்
3: இளைஞர் பார்க்க முடியல இந்த காலத்துல போய். உருவா கட்டிட்டு வரைஞ்சு அப்படி முடிவு பெண்கள் பண்ணி முடியல வச்சிருப்பாரு. அப்படி கொண்ட போட்டு வந்தாத்த அப்படியே தூசி பறக்கு உறவு காட்டல.
1: நன்றிங்க. நன்றி
3: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி. அப்பாப்பா அவரானதும் அந்த 90 வயது இளைஞரை வந்து அவங்களுக்கு நினைவுபடுத்திட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. அப்பாப்பா அவரா ஏறக்குறைய ஒரு 14 நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. நிறைவாக இருக்கும்போது ஒரு சில கருத்துக்களை சொன்னால் நல்லாயிருக்கும்ல. இந்த ஒரு மாமனிதர்கள் அவங்களுக்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களுடைய குணத்தை என்றைக்கும் எக்காரணம் கொண்டு யாருக்காகவும் மாற்றிக்கிற மாட்டாங்க. 2 உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். நம்ம கிரிக்கெட் எல்லோரும் பார்ப்போம். இதில் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா அணி வந்து எதிரணியை வந்து வம்புக்கிழுத்த, இப்போ ஒரு வீரர் நல்லா விளையாண்டுட்டுருக்காருன்னா ஆங்கிலத்தில் ஸ்லெட்ஜிங்னு சொல்லுவாங்க, போய் அவரை வம்புக்கிழுத்து அவர் மனநலத்தை வந்து கொஞ்சம் சீர்குலைச்சி அவரை அவுட் ஆக்கி ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இதை நம்ம நாட்டு வீரர்கள்ட்டையும் அவங்க கையாளக்கூடிய யுக்தியில் ஒன்று. இந்த

தருணத்தில் விராட் கோலின்ற கிரிக்கெட் வீரர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட வந்து இப்படி ஸ்லெட்ஜிங் பண்ண முடியாது, பண்ண என்ன பண்ணுவார்னா அவர் திருப்பி வம்பு பண்ணுவார். ஏன் இவர்கிட்ட போய் வம்பு பண்ணோம் அப்படின்றதற்கு அவர் மனம் வருத்தப்படியபடி ஆஸ்திரேலிய வீரர்களை செய்யக்கூடிய நபர். ஆனால் வெளியில் இருந்து என்ன ஒரு கருத்து வரும்னா, இவரா ஏய்யா வம்பு பிடிச்சா ஆலியா விராட் கோலி அப்படின்னு இருக்கும். ஆனால் குணத்தை பாருங்களேங்க, வம்பு இழு நான் வம்புலுக்காக விட மாட்டேன். அப்படி இருந்தால் அந்த மனிதர் இன்றைக்கி சிறந்த ஓடிஐ பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், கிரிக்கெட்டில் ஒரு சிறந்த வீரர். அதே மாதிரி சினிமாவில் சொல்லலாம், ரஜினிகாந்த் அவர்களை. என்னப்பா இவர் வெறும் ஸ்டைல் மட்டும் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்டைல் மட்டும் பண்ணிகிட்ருக்காரு, நடிப்பை தாண்டி அவர்கிட்ட ஸ்டைலு தான் இருக்குது, இதை வச்சு எத்தனை நாள் போக முடியும் அப்படின்னு சொன்ன மனிதர்களுக்கு நடுவில் இதை வச்சு இவ்வளோ வயசானாலும் அப்படி வரிசையாக படம் நடித்து இந்த வயதுலேயும் படம் நடிக்கக்கூடிய நபராக வளம் வந்துட்டுருக்காங்க. தன்னிலை வலுவாமைன்னு ஒரு மாபெரும் கருத்தை இந்த ஒரு வரியில் சொல்லிடலாம். அப்பப்பா அவரான்னு உங்கள் அடையாளம் காணப்படுற குணத்தை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் இழந்துடாதீங்க. அப்பப்பா அவரானா ஆமாம் நான் தான் அப்படின்னு மகிழ்வாக சொல்லுங்கள். முத்தான நேயராக

0: தன்னிலை வலுவாமைன்னு ஒரு மாபெரும் கருத்தை இந்த ஒரு வரியில் சொல்லிடலாம். அப்பப்பா அவரான்னு உங்கள் அடையாளம் காணப்படுற குணத்தை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் இழந்துடாதீங்க. அப்பப்பா அவரானா, ஆமாம் நான் தான் அப்படின்னு மகிழ்வாக சொல்லுங்கள். முத்தான நேயராக இரண்டு நேயரை அறிவிச்சிடலாம். இதில் வந்து ஏற்கனவே வென்றவர்களாக இருக்கிறவங்களை தவிர்த்துட்டு நான் இரண்டு நேயர்களை அறிவிக்கிறேன். திருப்பூர்லேருந்து பத்மாவதி அம்மா நேரம் தவறாமையை ரொம்ப மகிழ்வாக சொன்னாங்க. இயலாமையின் காரணத்திலும் என்னால் நான் அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருந்தேன், என்னால் இப்போ முடியலைன்றதுனாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்தாங்க. அடுத்து ரெண்டாவதாக கரூர்லேருந்து நஃபீஸா பானு பேசினாங்க. ஹெச்ஓடியாக இருந்தாலும் மனம் தளராமல் பேசினதற்காக அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இவங்க இரண்டு பேரும் இன்றைய முத்தான நேயர்கள். சகாயம் ஐயாவை சொன்ன திரளி மாமாயக்கணனுடைய கருத்து அருமையாக இருந்தது. சேலம் மேம்படித்தளம் தண்டபாணி ஐயாவோட கருத்து அருமையாக இருந்தது. சின்னியம்பாளையம் சரவணன் ஐயாவுடைய கருத்து அருமையாக இருந்தது. இவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: கோடைப்பண்பலை 100.5
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: சத்யா ஏஜென்சிஸ்,
4: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
2: சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி,
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: வழங்கிய வானவில்.
6: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறிநுட்பம் முல்லைச்சேரி பிரேம்தாஸ், ராஜேஷ், கணினியாக்கம் செந்தில் சீதாராமன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. இனி நாம் ரசிக்கலாம் பண்பலை வானவில் இந்தியா. வரும் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் December 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி பெங்களூரு கண்டோன்மெண்ட்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: கோடை பண்பலை 100.5 மாசில்லா மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரையை சார்ந்த டாக்டர் கார்த்திக் கண்ணன், டாக்டர் ஷர்மேஷ் கான் ஆகியோர் உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இந்த சமுதாயத்துக்கு பேசணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. அந்த பொறுப்புணர்வை பேசுவதோடு மட்டும் இல்லாமல் செயலில் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற விதத்தில் 2 மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய சவால்களை, சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிற இருக்காங்க. மருத்துவத்துறையில் சவாலா சிக்கலா அப்படின்னு நிறைய யோசிக்க தோணும். எவ்வளவோ இருக்குங்க பேசுறதுக்கு, என்னென்ன திடீர்னு நல்லா இருக்காங்க பார்த்தா இந்த காய்ச்சல் அந்த காய்ச்சல் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க தொந்தரவுகள் நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுது. ஆனால் அது எல்லாத்துக்கும் பக்க பலமாக நின்று சரி பண்ணி கொடுக்கறதே மருத்துவமும் மருத்துவர்களும் தான். அப்படி நம்ம நிலையத்திற்கு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய 2 மருத்துவர்கள் வந்திருக்காங்க. கோடை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் கோடை பண்பலையின் சார்பாகவும் அவர்களை வருக வருகன்னு வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
4: ஐயா வணக்கம். என் பேர் டாக்டர் கார்த்திக் கண்ணன், நான் மதுரையிலிருந்து வரேன்.
3: ஐயா வணக்கம்.
5: வணக்கம். நான் டாக்டர் சர்மேஷ்கான், மதுரையிலிருந்து வரேன். பிஎம் மருத்துவமனையோட நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு இருக்கேன்.
3: ஐயா எத்தனை வருஷமாக மருத்துவத்துறையில் இருக்கீங்க?
4: ஐயா நான் ஒரு 7 வருஷமாக பொது சேவை செஞ்சுக்கிருக்கேங்க ஐயா. நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போய் எனக்கு வந்து ஃபீஸ்லாம் வாங்க மாட்டேன், நான் ஒரு ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுப்பாங்க ஐயா.
3: ஐயா நீங்கள்?
5: நமது மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. நிர்வாக இயக்குனர் பொறுப்புலேருந்து நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன்.
3: சரி, 7 வருடம் 15 வருடம் இப்படி பெரிய அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ மருத்துவத்துறை இப்போ பணி செய்யக்கூடிய சூழல் எல்லாம் மதுரையை சார்ந்து இருக்கு. மருத்துவத்துறையில் இன்றைய இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் எந்த தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு வராங்க. இப்போ ஒரு இன்றைய சூழலில் பார்த்தோன்னா காய்ச்சலுங்க, சளிங்க, எனக்கு கால் வலிங்க இப்படி நிறைய இருக்குது. உங்களோட அனுபவத்தில்
4: ஐயா, மருத்துவத்துறையில் வந்து குழந்தைகளுக்கு வந்து என்ன நோயினே தெரியாமல் பெற்றோர்கள்லாம் வந்து தூக்கிட்டு வருவாங்க. டாக்டர்ஸை பார்த்தா தான் நோய் சரியாகணுன்றது அவங்களோட மனநிலை. ஏன்னா குழந்தை இன்றைக்கி அழுதுருச்சுன்னா அந்த காலத்து மாதிரி பாட்டிகள்லாம் வந்து வீட்டிலையே உரம் மருந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி குழந்த அழுதுட்டா போதும், டாக்டர்ஸை தேடி வந்து டாக்டர்ஸ்ட்ட பார்த்தா தான் அந்த குழந்த அழுகையை நிப்பாட்டுன்றது இல்லா பெற்றோர்களோட மனநிலையாக இருக்குது. அதுவும் நல்ல விஷயந்தான். ஏன்னா தெரியாத நோய்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நோய் வந்து மேற்கொண்டு பரவிடக்கூடாது. அதுவும் நல்ல விஷயம். ஒரு சின்ன சின்ன நோய்க்கு இப்போ குழந்தை டக்குன்னு இரும்பிடுது, உடனே நீங்கள் டாக்டரை பாருங்கள், அதெல்லாம் அவசியமே இல்லை. இப்போ ஒரு குழந்தைனா அந்த குழந்தைக்கு என்ன தேவை, ஏன் இரும்புது அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணியே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பேரண்ட்ஸ்டே ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது மாதிரி குழந்தை பிறந்த முதல் 6 மாதம் கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும். அது எல்லா தாய்மார்களுக்கும் வரணும் ஒரு விழிப்புணர்வு. இது வந்து 1 to 6 வயசு குழந்தை அளவு நம்ம இதை எடுத்துக்கலாம். 6 வயசுக்கு மேலே கல்லை முடிஞ்சிருச்சு, காயினை முடிஞ்சிருச்சுன்னு குழந்தைகள் வருவாங்க. இதெல்லாம் ஒரு அதுக்கடுத்து சீசனல் வேரியேஷன் மாதிரி ஃபீவரு ஏதாவது குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னு டாக்டரை தேடி வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. ஆனால் இதில் இன்றைக்கி மருத்துவத்தில் நடக்கிற பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஊழலே என்னென்னா, மருத்துவ கழிவை அகற்றுறதுல தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஊழல் நடக்குது. ஏன்னா எல்லா மருத்துவமனைகளும் இப்போ டாக்டர்ஸ் இருக்கோம்னா இல்லை, நாங்களாம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனை வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திட்ட போய் காசு பே பண்ணுறோம், எங்கள் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு காசு பே பண்ணுறோம். அது கவர்மெண்ட், அவங்க வந்து அந்த குப்பையை அகற்றுறாங்களா அகற்றலையான்னு கவர்மெண்ட் தான் பார்க்கணும். அது கவர்மெண்ட்டில் எந்த செக்டார் பார்க்கணும்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் பார்க்கணும். அவங்கள பார்க்க வேண்டியது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அவங்கள வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த குப்பையை கரெக்டாக அவங்க அகற்றுறாங்களான்னு இதனால் அளவு பார்க்கலைன்னு சொல்லி நானும் டாக்டர் சர்மேஷ் கானும் சேர்ந்து மதுரையில் பெரிய போராட்டமே நடத்தினோம். அதை தொடர்ந்து நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சு மக்களுக்கும் விழிப்புணர்வு தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த உங்களோட ஒரு அழகான பேட்டிக்கே வந்திருக்கோம்.
3: ஒரு விஷயத்தை துவக்கி ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி இருக்க சூழலில் குழந்தைகளுக்கான சவால்களை தாண்டி மருத்துவ கழிவுன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு. சார் இப்போ விஷயத்தை சொல்லியிருக்காங்க, மருத்துவ கழிவு பெரிய சவாலாக இருக்குன்னு. இப்போ எங்களை மாதிரி சாதாரண ஆளுக்கு முதல்ல மருத்துவ கழிவுன்னு என்னென்னு தெரியணும்ல? எல்லாமே மருத்துவ கழிவு. ஒரு சாதாரண ஊசி எடுத்து போடுறோம், அப்புறம் அதை தாண்டி மருத்துவம் சார்ந்து நிறைய கழிவுகள் வரும். இப்போ முதல்ல மருத்துவ கழிவுன்னு என்னன்னு சொல்லலாமா?
5: ஆக்சுவலாக மருத்துவ

0: கழிவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவமனைகள், அதாவது அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும், இந்த மருத்துவமனைகளில் உருவாகக்கூடிய எல்லாமே மருத்துவ கழிவுகள் தான். நோயாளிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஊசியிலிருந்து துடைக்கக்கூடிய காட்டன் பஞ்சிலிருந்து எல்லாமே வந்து மருத்துவ கழிவுகள் வகையில் இருக்குது. இதையும் தாண்டி வேறு என்ன வகையில் மருத்துவ கழிவுகள் வெளி சோர்ஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரத்த வங்கி இருக்குது அப்படின்னா அங்கே போடக்கூடிய அந்த இரத்த வகையான பாக்கெட்டுகள், அதுவும் மருத்துவ கழிவுகள் அடங்கும். சரி, மருத்துவத்துறையில் மருத்துவ கழிவுகள் மனிதர்களை பற்றி மட்டும் கிடையாது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகளுமே மருத்துவ கழிவுகள் தான். இந்த மருத்துவ கழிவுகளை வந்து முறையாக பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக மருத்துவ கழிவுகளை கேட்டகரி கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது மஞ்சள் கலர் கவரில் போடுறது, அப்புறம் கருப்பு கலர் கவர், இந்த மாதிரி வெள்ளை கலர் கவர், இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. ஒரு சில மருத்துவ கழிவுகளை பச்சை கலர் கவரில் போடுவாங்க. ஸோ எந்த கலர் கவருக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை பிரித்து கொடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு மருத்துவமனையில் உள்ள பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் அதுக்குன்னு படிச்சிருக்காங்க. அந்த துறையை சார்ந்தவங்க அதை பிரித்து பிரித்து போடுவாங்க. உதாரணத்துக்கு சில மருத்துவ கழிவுகளை நம்ம என்ன பண்ணணும்னா ரீயூசபிள் பண்ண முடியும், ஆட்டோக்ளேவ் பண்ணி. சில மருத்துவ கழிவுகளை நம்ம இன்சினேட்டர்னு சொல்லி டோட்டலாக அதை எரியூட்டி அதை சாம்பலாக்கி அதை டிஸ்கார்ட் பண்ணும். ஏன்னா அந்த எரியூட்டி சாம்பலாக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் எப்படின்னா வந்து மனிதர் உறுப்புகள்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ், சின்ன சின்ன சதைகள், தோள்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணால் எரியூட்டி மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும்.
1: அப்போ மருத்துவ கழிவுனா நீங்கள் சொன்ன மாதிரி ஊசி தொடங்கி அறுவை சிகிச்சையில் வெளிவரக்கூடிய மனித உறுப்புகளில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், அந்த அறுவை சிகிச்சையிலேருந்து வெளிவரக்கூடிய கழிவாக இருக்கட்டும், அது எல்லாமே மருத்துவ கழிவுக்குள்ளே அடங்கும். கால்நடை மருத்துவமனையில் உருவாகக்கூடிய கழிவுகளும் மருத்துவ கழிவில் அடங்கும்னு சொல்லிட்டீங்க.
0: கால்நடை மருத்துவமனைகளில் உருவாகக்கூடிய கழிவுகள்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த அனிமல்ஸ்க்கு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்கல்ல. ஸோ அங்கேயுமே உருவாகக்கூடிய கழிவுகளும் மருத்துவ கழிவுகள் தான். இது போக உங்களுக்கே தெரியும், இந்த மார்ச்சுவரியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் பாடி வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து மருத்துவ கழிவுகள் அடங்கக்கூடிய விஷயங்கள் தான்.
1: இப்போ இன்னொரு விஷயம், இப்போ மருத்துவ கழிவுனா என்னன்ற அடிப்படை புரிதல் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இப்போ மதுரை மாதிரி ஒரு பெரிய நகரம், இல்லை ஒரு திருச்சி மாதிரி ஒரு பெரிய நகரம், இந்த மாதிரி இடத்துல மருத்துவ கழிவுகள் தோராயமாக எவ்வளோ ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகாது, அதாவது எவ்வளோ வரும், ஒரு சேகரிப்பு மாதிரி மருத்துவ கழிவுகள் எவ்வளோ சேரும்?
2: ஐயா, ஒரு நாளைக்குன்னு சொல்கிறத விட நம்மளால் எவ்வளோ டிஸ்கார்ட் பண்ண முடியும் அதான் முக்கியம். இப்போ கலெக்ட் பண்ணி எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாம். சேமித்து வச்ச கழிவை வந்து எப்படி நம்ம டிஸ்கார்ட் பண்ணுன்றது தான் மேட்ரு. இப்போ கழிவு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெட்டுக்கு வந்து 150-200 கிராம் வரும்னு சொல்லி ஒரு கணக்கு இவங்க வச்சுருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க கொடுத்தது, ஆர்டிஐயில் கேட்டது வந்து 150-250 கிராமுக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது. அப்போ வந்து மதுரை மாதிரி பெரிய நகரங்களில் வந்து என்னென்னா 10,000 பெட் இருக்குல்ல, 10,000 பெட்டுக்கு வந்து ஒரு மருத்துவ கழிவு ஃபேக்ட்ரி இருக்கணும். அந்த ஃபேக்ட்ரி இருந்தால் தான் மதுரையில் உருவாகிற கழிவுகள் வந்து டிஸ்கார்ட் பண்ண முடியும். ஐயா, இப்போ தெருக்கு தெரு கிளினிக் இருக்குங்கய்யா, தெருக்கு தெரு கிளினிக் இருக்கும் போது அந்த கிளினிக்லேருந்து வர வேஸ்டேஜையும் நம்ம கணக்கு பண்ணணும். அப்போ மதுரைக்கு இன்றைக்கி தேவை வந்து 4.5 டன்ஸ் வந்து டெய்லி வந்து டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கோம். மதுரையில் ஃபேக்ட்ரியே இல்லையா? மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, திருச்சி, ராமநாதபுரம் 6க்கும் சேர்ந்து ஒரே ஒரு ஃபேக்ட்ரி விருதுநகரில் இயங்குச்சு. அந்த ஃபேக்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து மக்கள் வந்து இது வந்து இப்போ எங்களுக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் மதுரையில் ஏற்படுற கழிவுகளை வந்து மதுரையிலேருந்து குமுடி பூண்டி எடுத்துகிட்டு போய் டிஸ்கார்ட் பண்ணுறதா நாங்கள் கேட்ட ஆர்டிஐ தகவலில் கொடுத்துருக்காங்க. நாங்களும் வந்து இதுக்காக போராடுறோம். எங்களுக்கு என்ன தேவை, என்ன டாக்டர்ஸ்க்கு என்ன தேவை, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நீ பிசாரில் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்க வேண்டியதானே, எதுக்கு நீ இதிலலாம் தலையிடுற அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாரோட கேள்வியும் இருக்கும். அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியுமா? இப்போ நான் வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் வரான், அவனுக்கு வந்து யூஸ் பண்ண நீடில் வந்து இன்றைக்கி ரோட்டில் கொட்டுறாங்க. நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, ஒரு யூரின் போகிறதுக்கு வந்து ஹைவேஸில் இறங்குறோம். நம்ம யாருக்குமே தெரியாது, ஒரு ஷார்ப்பான நீடில், அதில் வந்து எய்ட்ஸ் பேஷண்ட் ட்ரீட் பண்ண நீடிலாக இருந்துச்சு, நம்ம குழந்தைய கால்லையோ நம்ம கால்லையோ குத்திட்டா நமக்கு எய்ட்ஸ் பரவுமா பரவாதா?
1: ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும்.
2: அப்போ பரவாதுன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அது எய்ட்ஸ் நோயாளி ட்ரீட் பண்ண இன்ஜெக்ஷனை இது நீடிலான்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம மனம் வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம எல்லாருமே அஃபெக்ட் ஆகிடுறோம். அதை நீ ப்ராப்பராக டிஸ்கார்ட் பண்ணிட்டேன்னா மக்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. இதுக்கு கவர்மெண்ட் தான் ஸ்டெப்பு வந்து முன்னெடுத்து வந்து இதுக்கான ப்ராப்பர் ஃபேக்ட்ரிஸ் இருக்கா அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள்லாம் போராடுறோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர் எப்பவும் எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: லாஸ்ட் ஆன தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி, வேலூர், துறையூர் மற்றும் முசோரி.
1: விரைவில் பெரம்பலூரிலும்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா. நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை.

0: அவர்களாக மதுரையை சேர்ந்த டாக்டர் கார்த்திக் கண்ணன், டாக்டர் சர்மேஷ்கான் ஆகியோர். உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள்.
1: ஐயப்பா, கார்த்திக் சார் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா மருத்துவ கழிவுகள் அதை ஒரு நாளைக்கு 4.5 டன் கிட்ட வருது. அதை கையாளுற விதமாக இருக்கட்டும், அது சரியான முறையில் கையாள முடியலை, கையாளுறதற்கான வசதி இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதற்கான சூழலும் இல்லை, சரியான விதத்தில் இல்லை, அதில் வரக்கூடிய ஆபத்து சிக்கல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் கேட்கணும்னா, மருத்துவ கழிவு ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் வருதுன்னு சொல்லிட்டீங்க, சின்ன சின்ன தெருக்கு தெரு கிளினிக்னு. இப்போ மருத்துவமனை இந்த மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட செலவு பண்ணுவாங்கள்ல, ஏன்னா இப்போ குப்பையை சேகரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான செலவு இதெல்லாம் மருத்துவமனை பொறுப்பெடுத்துக்கணும். அப்படி மருத்துவமனை பொறுப்பெடுத்துக்கிறாங்களா? குப்பைகளை அகற்றுவதற்கு தனியாக எதுவும் மருத்துவமனைகள் கட்டணம் செலுத்துகிறாங்களா? தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், எதுவும் கட்டணம் செலுத்துகிறாங்களா? அப்படி
2: கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா வந்து ஒவ்வொரு மருத்துவமனையும் ஒவ்வொரு படுக்கைக்கு குறைந்தது 10-20 ரூபா, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு படுக்கை, அதாவது ஒரு பெட்டுக்கு 20 ரூபா மணிக்கு தனியார் மருத்துவக் கழிவுகளை அகற்றக்கூடிய ஆலைகளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு செலுத்திக்கிட்டு தான் இருக்கும். இதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக சவாலான விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளோ பணத்தையும் நாங்கள் தனியார் மருத்துவமனைகள் வந்து பணத்தையும் கொடுத்துட்டு அந்த கழிவுகளை வந்து முறையாக அகற்றாமல் அந்த கழிவுகள் வந்து பொதுவெளியில் கொட்டப்படுது. அதாவது எங்கள்கிட்டருந்து வாங்கக்கூடிய அந்த கழிவுகளை பொதுவெளியில் கொட்டப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த மருத்துவ கழிவுகளை அகற்றக்கூடிய ஆலைகள் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஆலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 14 ஆலைகளை அங்கீகரித்து 4 ஆலைகள் மூடப்பட்டிருக்கு, வெறும் 10 ஆலைகள் தான் இயக்கத்தில் இருக்குது. ஸோ 38 மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மருத்துவ கழிவுகள் ஒரு நாளைக்கு அப்படின்னா 1000 டன் மருத்துவக் கழிவுகள் உற்பத்தி ஆகுது. இப்போது கார்த்திக் சார் சொன்ன மாதிரி மதுரை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 4.5 டன் ஒரு நாளைக்கு தோராயமான அளவுகளாக உற்பத்தி ஆகுது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போது மதுரை மாவட்டம் மட்டும் இல்லாமல் மதுரையை சுற்றி உள்ள ஒரு 6 மாவட்டங்கள் சார் சொன்ன மாதிரி தென் தமிழகமே வந்து மருத்துவக் கழிவுகளை அகற்றக்கூடிய ஆலைகள் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் போன்ற 6 மாவட்டத்திலையும் இந்த மருத்துவக் கழிவுகளை அகற்றக்கூடிய ஆலைகளே வந்து இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையும் கூட. அப்போது மருத்துவமனைகளில் உருவாகக்கூடிய அந்த மருத்துவக் கழிவுகளை வாங்கக்கூடிய அந்த தனியார் ஒப்பந்ததாரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மருத்துவக் கழிவுகளை வாங்கிட்டு அந்த மருத்துவக் கழிவுகளை கிட்டத்தட்ட ஒரு 200-500 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு ஆலைகளில் கொண்டு போய் தான் அதை அகற்றுறாங்க. ஸோ அப்படிங்க பார்த்தீங்கன்னா, தொலைதூர திராவலில் ஒரு கழிவுகளை கொண்டு போகிறோம் அப்படின்னா அதனால் எவ்வளோ பாதிப்புகள் உண்டாகும்? ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மீட்டே நீங்கள் வெளியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பராக இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா அதோடைய துர்நாற்றத்திலேருந்து அந்த கழிவுகளில் வரக்கூடிய தொற்றுகள்லேருந்து எல்லாமே எங்கே போகுது? சாலையோரம் பரவக்கூடிய அபாய சூழல் தான் உண்டாகிட்டு இருக்குது. இதே சூழல் தான் வந்து இப்போ மதுரை மாவட்டத்தில் அச்சம் வந்து என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு தனுஷ்கோடியில் உருவாகக்கூடிய மருத்துவக் கழிவுகளை 505 கிலோமீட்டரில் 510 கிலோமீட்டர் தாண்டி கும்முடி புண்ணிங்கிற ஒரு மாவட்டத்தில் போய் அகற்றுறாங்க அப்படின்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தனியார் நிறுவனங்கள் மருத்துவக் கழிவுகளை மருத்துவமனைகளிலேருந்து முறையாக வாங்கிட்டு பொதுவெளியில் கொட்டுறாங்க. பொதுவெளியில் கொட்டுறதுனால தான் பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் உருவாக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த 2019-2020 கொரோனா போன்ற நோய்கள் எதனால் உருவானுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனக்குறைவாக செயல்படுறதுனால தான் அந்த எக்ஸ்போசர் அந்த வைரஸுகள்லாம் பொதுவாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் டெங்கு பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்னா எப்படி உருவாகுது அந்த பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முறையான மருத்துவக் கழிவுகளை கையாளாகாத தன்மைகளும், அதே நேரங்களில் இந்த மருத்துவக் கழிவுகளை அகற்றுறதுக்கான ஆலைகளுக்கு உரிய அங்கீகாரங்களை சரியாக பரிசோதிக்காமல் இஷ்டத்துக்கு கொடுத்துருக்கனால தான் இப்போ 10 ஆலைகளை வச்சு 38 மாவட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமானா? முடியாது. ஸோ மாவட்டந்தோறும் மருத்துவக் கழிவுகள் அகற்றக்கூடிய ஆலைகளை நிறுவனம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கிய கொள்கையாகவே வச்சு இந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா மருத்துவக் கழிவுகள்னால் மருத்துவமனை மட்டும் குற்றஞ்சாட்டி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மருத்துவமனைகள் வந்து அதுக்கான பணத்தை கட்டி உரிய தனியாட்டை வந்து அங்கீகாரத்தை வாங்கிட்டு தான் நாங்கள் மருத்துவமனைக்கான லைசன்ஸே வாங்க வேண்டிய சொல்லிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, ஒரு தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் நேரடியாக அனுமதி தராமல் ஒரு மருத்துவமனையை நாங்கள் நடத்துகிறோம், அதுக்கு அனுமதியை வந்து அரசாங்கம் தரதை காட்டிலும் இந்த குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அரசாங்கமே வந்து என்ன பண்ணுதுன்னா மருத்துவமனையை இயக்கிறதுக்கான அனுமதியவே தருது.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: கமகமனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்
1: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதிஸ் ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசை ஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிய நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ₹5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதிஸ் ஸ்டோர், CSI ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முருக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல், வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: அதாவது அப்படின்னா, அரசாங்க அனுமதி வேணும் அப்படின்னா அரசாங்கம் தரணுன்ற அவசியம் கிடையாது. இந்த தனியார் மருத்துவமனைகிட்ட போய், தனியார் நிறுவனத்திட்ட போயிட்டு ஒப்புதல் கடிதம் வாங்கணும். எங்க மருத்துவமனையில் உள்ள மருத்துவ கல்விகளை இந்த தனியார் நிறுவனமானது அவங்க நாங்கள் கொட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாத்தான்
8: துவங்க முடியுமே.
7: மருத்துவமனையை நாங்கள் வந்து ஆரம்பிக்கவே முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழல், அதாவது மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்க அனுமதியை காட்டிலும் இந்த குறிப்பிட்ட தனியார் மருத்துவ நிறுவனங்களுடைய அனுமதி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுதான் இப்போ உள்ள காலகட்ட சூழலும் கூட.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மாசில்லா மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரையை சார்ந்த டாக்டர் கார்த்திக் கண்ணன், டாக்டர் ஷர்மேஷ் கான் ஆகியோர் உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள்.
3: சொல்லும் போது துவக்கத்தில் சொன்னீங்க ஒரு படுக்கைக்கு ஏறக்குறைய 20 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ ஒரு மருத்துவமனையில் ஒரு 50 படுக்கை இருக்குன்னா அவங்க வந்து 1000 ரூபாய் செலுத்தணும்.
4: நாள் ஒன்றுக்கு
3: மாசத்துக்கு இல்லை கணக்கு,
4: நாள் ஒன்றுக்கு.
3: இப்போ அதில் வந்து 50 படுக்கைகளும் நோயாளிகள் இருக்காங்க இல்லை, அதை பற்றின கணக்கு அதில் இல்லை
4: கிடையாது. உங்கள் மருத்துவமனை வந்து எத்தனை பெட்டடு ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஆரம்பத்தில் அனுமதி வாங்குறீங்களோ அதற்கான தொகையை வந்து நீங்கள் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு நீங்கள் கட்ட போகிறது கிடையாது. இந்த தொகையை வந்து முழுவதுமாக 6 மாதமோ இல்லை 1 வருடத்துக்கோ இல்லை 3 வருட காலமோ நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்குறீங்க. அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைசன்ஸே அப்ளை பண்ண முடியும். எங்களால் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கான உரிமமே எங்களுக்கு அப்ளை பண்ண முடியும்.
5: ஐயா இது என்னென்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் தான் இதுக்கு பே பண்ணுது, அரசாங்கமும் தான் வந்து தனியாருக்கு வந்து பணம் கட்டுது. இதை வந்து தனியார் மருத்துவமனை மட்டும் ஏமாற்றப்படவில்லை, ஒரு அரசாங்கம் ஒரு ஆலையே இல்லாத ஒரு இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும். நம்ம மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4500 பெட்டு ஹாஸ்பிட்டல், 10 ரூபா வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? 45,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு.
3: அப்படியே
5: ஒரு 10 நாளைக்கு வைங்க 450,000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 13,50,000 ரூபா. இது வந்து இந்த அவங்க அகற்றுறாங்களா அகற்றலையான்னு நமக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அவங்க கேட்டால் நாங்கள் வந்து ஒரு பின் வச்சுருக்கோம், ஒரு ஸ்கேனரு நாங்கள் கொண்டு போகிறத நீங்கள் வந்து அதை கண்காணிச்சுக்கலாம். யார் கண்காணிக்கிறா? இதை நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் போய் ஒரு மேடமை கேட்டோம், நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியரே போய் பார்த்து கேட்டோம். அவங்க அதுக்கு வந்து ஐயா நீங்கள் சொல்கிற அனைத்தும் உண்மையே, நீங்கள் எடுக்கிற முன்னெடுப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக முன்னெடுங்க, அப்போ தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆலை வேணும்னு சொல்லி அந்த அதிகாரி, பேரை சொல்ல விரும்பலை, அந்த அதிகாரியோட ஆசையாக தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ரோட்டில் வந்து கழிவு கிடக்கிறத வந்து விரும்புவோமா? நம்ம வீட்டுக்குள்ளே குப்பை இருந்தால் வெளியே போய் கொட்டுறோம். மருத்துவமனை குப்பைன்றதெல்லாம் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங், எப்படின்னா ஒரு துர்நாற்றம் வீசக்கூடியது, அதுலேருந்து நோய் பரவக்கூடியது. நாங்கள் நோய் இருக்குன்னு சொல்லி தான் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்து வெளியே அனுப்புகிறோம், அந்த நோயை வந்து சரி பண்ணி அனுப்புகிறோம். நீ போய் வெளியே ரோட்டில் கொட்டினோன்னா அந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், பரவிக்கிட்டே இருக்கும் மக்களுக்கு. அதனால் என்ன பயன்? நாங்கள் வந்து குணப்படுத்த கஷ்டப்படுறோம், அதை பரப்பி வந்து மேற்கொண்டு மக்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவ கழிவு ஆலை வந்து அமைச்சாங்கன்னா இது எங்களுக்கோ உங்களுக்கோ நல்லது கிடையாது, மொத்த சமுதாயத்துக்கான ஒரு தேவை. இதை வந்து ஒரு குடிநீர் எப்படி தேவையோ, ஒரு காற்று வந்து எப்படி மாசுபடாமல் இருக்கணுமோ அது மாதிரி இந்த மருத்துவ கழிவுகளும் சுத்தமாக இருந்தால் தான் தண்ணி மாசுபடாது. இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் பேப்பர் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, வைகை நதிக்கரை ஓரமாக வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டிடுறாங்க. நம்ம இதெல்லாமே படிச்சுட்டு மறந்துடுவோம். அன்றைக்கி இந்த கொட்டுறனால என்ன நடக்கும்? வைகை தண்ணிக்குள்ளே அந்த கழிவுகள் போய் சேரும், வைரஸு பாக்டீரியா எல்லாம். ஒரு நம்மகிட்ட இன்றைக்கி காசு இருக்குது, ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு தண்ணி வாங்கி குடிச்சிடுறோம், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை வாங்கி குடிச்சிடுறோம். ஒரு மிடில் கிளாஸோ ஒரு ஏழை குழந்தையோ மெட்ரோ வாட்டரை யூஸ் பண்ணி யதார்த்தமாக தண்ணி தானே அப்படின்னு குடிக்குது, ஒரு நாய் குடிக்குது, நோய் பரவுமா பரவாதான்?
3: எல்லாத்துக்குமான சாத்தியக்கூறுகள் அதில் இருக்குது, நிச்சயமாக
5: கண்டிப்பாக நோய் பரவும். அதனால தான் என்ன வந்து நோயினே தெரியாமல் டாக்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே ஓ காய்ச்சல் அடிக்குதா, ஓ இது அடிக்குதா, நாங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம். இது எதனால பரவுது? ஏன்னா நான் படித்த மேல் படிப்பு, நான் எம்டி முடித்தது வந்து சமூகத்துறை கம்யூனிட்டி மெடிசின்றது அதோடது. அப்படின்னா அந்த சுகாதாரம், மக்களுக்கு சுற்றி இருக்கிற சுகாதாரத்தை நம்ம எவ்வளோ பேணி காத்தா நோய் வரவு வந்து குறையும். நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா நோய் வராதுன்னு நினைக்கிறோம், அப்போ நம்ம சமூகத்தையும் சுத்தமாக வச்சுருக்கோம்ல. இதானே அரசாங்கம் முத முன்னெடுக்கணும். ஆட்டோக்ளேவ்ன்றது இன்சினரேஷன் ஒன்று இருக்குது சார். இன்சினரேஷன்னா என்னென்னா போட்டு எரித்து அதை ஆவியாக்கிறது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க? கரெக்டாக பண்ணுறாங்க. இந்த ஆலைகள் இந்த கம்பெனியெல்லாம் குறையே சொல்ல மாட்டாங்க, பொது வெளியில் போட்டு எரித்து விட்டு போயிடுறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? இன்சினரேஷன்னா எரிக்கணும், அதானே? நான் பொது வேலையில் எல்லா குப்பையும் கொட்டி எரித்து விட்டு போயிடுறேன்,

பாதுகாப்பற்ற நிலையில் வந்து இப்படி பரப்புகிறாங்க. இப்போ எரிக்கிறாங்களே, எரித்ததை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தான் அந்த ஆஷை வந்து வெளியே, அந்த புகை மண்டலத்தை வெளியே திறக்கணும். அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி நார்ம்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2016 ஒரு ரூலே கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தான் இதை சுத்திகரிக்கணும், இதை வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஐயா, நீங்கள் 2016 முன்னாடி என்ன ரூலை வச்சு இவங்க எரித்தாங்க, குழி தோண்டி எல்லாத்தையும் போட்டு மூடிடுவாங்க. அதனால தண்ணி கண்டமினேட் ஆகுது, தண்ணி வந்து ஸ்பாயில் ஆகுது, நம்ம நிலங்கள் வந்து மக்கி போகுது, நிலங்கள் வந்து விவசாயத்துக்கு ஈடாக மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் தான் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸை கொண்டு வராங்க, இப்படி எரிங்கன்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுத்தாங்க. இது மதுரை, மதுரையை சுற்றி உள்ள எந்த இடத்துலையுமே இது இயங்கலை. இது வந்து இதனால தான் மதுரையை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. அரசாங்கம் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து என்னையும் என்னை சார்ந்தவருக்கு மட்டும் இது சேராது, இப்போ கேட்டுக்கு இருக்கிறவங்க, அரசாங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தான் பாதுகாப்பு.

0: दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
1: மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று, பயப்பட தேவையில்லை.
2: 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பா மார்பக பரிசோதனை செய்வது அவசியம். KMCH மருத்துவமனை நடத்தும் மார்பக பரிசோதனை முகாம் நவம்பர் 5 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் 1200 ரூபாய்க்கு 3D மேமோகிராம், 50% சலுகை கட்டணத்தில் மருத்துவர் ஆலோசனை, 600 ரூபாய்க்கு அரித்துள்ளிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை சலுகை கட்டணத்தில் செய்து கொள்ளலாம்.
2: KMCH மருத்துவமனை, அவினாசி ரோட், கோவை. கால் 7418 8741.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல், வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: ஆர்கேஜி நெய்
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிறப்பு நிகழ்ச்சியாக மாசில்லா மருத்துவம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரையை சார்ந்த டாக்டர் கார்த்திக் கண்ணன், டாக்டர் சர்மேஷ்கான் ஆகியோர் உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள்.
3: இப்போ இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே சொல்கிறீங்க. இப்போ மருத்துவமனை அந்த குப்பைகளை சுத்திகரிக்கிறதுக்கோ இல்லை அகற்றுவதற்கான பணம் முதற்கொண்டு செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் அந்த மருத்துவமனையை அந்த மருத்துவ கழிவை சுத்தம் செய்யக்கூடாது? இப்போ நீங்கள் அதை வெளியில் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் ஆட்டோக்ளேவ்னு சொல்லி ஒரு எரியூட்டி அதை வந்து நீங்களே ஆவியாக மாற்றி அதை மாதிரியான தொழில் முறைகளையும் கையாளுறதுக்கான சூழல் இருக்குல்ல
4: ஐயா? இப்போ வந்து நாங்களே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அரசாங்க விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபேக்ட்ரி வந்து கட்டுறதுக்கு கலெக்டர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். அந்த ஃபேக்ட்ரி கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி நாம்ஸை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பார்ப்பாங்க, சென்ட்ரல், இவங்க ரெண்டு பேர்ட்டையும் அப்ரூவல் வரணும். அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டோக்ளேவும் இன்சினரேஷனும் சின்ன லெவலில் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்லே இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஒரு கத்தி பயன்படுத்தியிருப்போம். இது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் ஆட்டோக்ளேவ்னு எங்கள் இதுக்குள்ளேயே சின்ன லெவலில் பண்ணலாம். அது வந்து 4.5 டன்னுனா அதுக்கு வந்து சுத்திகரிக்கிறதுக்கு மதுரை வேஸ்ட் ஃபுல்லாக அந்த நாம்ஸ்லாம் வந்து அரசாங்கம் தான் ஃப்ரேம் பண்ணணும். அரசாங்கத்தை ஏன் சொல்கிறோம்? அரசாங்கம்னா அரசாங்கம்னா அதுக்கான அப்ரூவல்ஸ் அனைத்தையும் வச்சுருக்கு. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து எங்கள் எல்லாத்தையும் ஒரு தனியார் நிறுவனத்துக்குள்ளே அடைக்கிறாங்க. அப்படி பண்ணாமல் இதெல்லாம் வந்து கல்வி, மருத்துவம், பொது சேவை இது எல்லாமே அரசாங்கத்தில் தான் சார் இருக்கணும். மக்களுக்கு எது எது நேரடியாக போய் சேருதோ அது எல்லாமே அரசாங்கத்தில் தான் இருக்கணும். எதனால் பாதிப்பு வருதோ அது எல்லாமே அரசாங்கத்தில் தான் இருக்கணும் சார். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும். இப்போ குப்பைகளை அகற்றுறதுக்கு ஐ மீன் எப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்றத தனியார்கிட்ட கொடுக்கலாம். ஆனால் இது கொண்டு வந்து அரசாங்க கையில் கொடுத்து அரசாங்கம் தான் இதை அகற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையே வராது.
3: அதாவது குப்பையை சேகரிக்கிற பொறுப்பை வேணால் ஒரு தனியார்கிட்ட கொடுக்கலாம். அதை வந்து கையாளுறதோ அதை வந்து மேலாண்மை செய்கிறதோ வந்து அரசு எடுத்து நடத்தினால் சரியாக இருக்குன்றது உங்களோட கருத்து?
4: என்னோட கருத்து மட்டும் இல்லை சார், எல்லாரோட கருத்து, பொதுவான கருத்து.
3: சரி சரி. இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் சார். என்னென்னா இப்போ ஆரம்பத்தில் சொன்னாங்க மருத்துவரை நான்

0: என் வேலையை பார்த்துட்டு மருத்துவம் பார்த்தனா, நான் பாட்டுக்கு போனனான் இருக்கலாம் அப்படின்னு. அந்த கேள்வியை நிஜமாகவே தோணுது, நீங்கள் மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இந்த மருத்துவ கழிவு சரியான முறையில் கையாளப்படலைன்றதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிஜமாகவே அதற்கான சான்றுகள்னு என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? இப்போ இந்த மருத்துவ கழிவு நீங்கள் சொன்னீங்க, போகிற போக்கில் கொட்டிடுறாங்க அப்படின்னு, செய்தித்தாளில் வந்த பிரசுரங்களாக இருக்கட்டும் இல்லை அதற்கான செய்திகளாக இருக்கட்டும், அதை தவிர்த்து இதற்கான சான்று அப்படின்னு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? ஃபேக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, என்ன இருக்குது உங்கள்கிட்ட? ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் இதுக்குள்ளே ஏன் வந்தீங்க, அந்த ஃபேக்ஸையும் சேர்த்தே சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக வந்து நாங்கள் படிக்க வந்ததே வந்து நோய்களை குணப்படுத்துறதுக்கு தான். ஸோ ஒரு நோய்களை உருவாக்குறதுக்காக கிடையாது, அதான் மெயின் எங்களுடைய கான்செப்ட். ஒவ்வொரு மருத்துவரும் எல்லா நோயாளிக்கும் நோய்களை குணப்படுத்தணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொற்றுகளுடைய எண்ணிக்கைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இப்போது மருத்துவ கழிவுகளை வந்து கண்ட இடத்துல கொட்டுறாங்க, உங்களுக்கான ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் வந்து மருத்துவ தொழிலையும் தாண்டி இதனால் மக்களுக்கு நல்ல பலன் அடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்களுடைய மருத்துவ தொழிலையும் கடந்து உச்சநீதிமன்றத்தின் கதவை நாங்கள் தட்டியிருக்கோம். காரணம் என்ன? கடந்த சில நாட்களாக, கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கேட்குறோம், ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில், கேள்விகள் கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறோம்? முதல் கேள்வி எங்கள் கேள்வி தான், மருத்துவ கழிவுகளை நாங்கள் கொடுக்குறோமே அந்த மருத்துவ கழிவுகளை மூலையாக அகற்றுறதுக்கான ஆலைகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இல்லை, பதிலாக தான் சரி மதுரை மாவட்டத்தில் தான் இல்லை, வேறு எங்கே தான் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே 38 மாவட்டத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 10 மருத்துவ கழிவுகள் அகற்றக்கூடிய ஆலைகள் தான் இருக்குது. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள், 14 ஆலைகள் இருக்குதுன்னு சொல்லி போட்டு, அதில் குறிப்பாக விருதுநகர் ஆலையை மூடியாச்சு. விருதுநகர் ஆலையை ஏன் மூடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? நீதிமன்ற உத்தரவாலையும் மக்கள் எடுத்த போராட்டத்தினாலையும் தான் இந்த ஆலையை மூடியிருக்காங்க. காரணம், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் போன்ற 6 மாவட்டத்துடைய மருத்துவ கழிவில் ஒரு சின்ன மருத்துவ கழிவை சுத்திகரிக்கிற ஆலையில் போட்டு அகற்றும்போது அங்கே உள்ள மக்களுக்கு நோய் தொற்று உண்டாகுது. இப்போ தம்பி சொன்னாங்க, அந்த மாதிரி மாசுக்களை எரிச்சு, அதாவது முறையாக மருத்துவ கழிவில் எரிச்சு அந்த எரிக்கப்பட்ட அந்த புகையை திறந்து விடுறாங்க. அதனால் சுற்றி இருக்க கிராம மக்களுக்கு லங் கேன்சர் அப்படிங்கிற நோய் உண்டாகுது. அதே நேரத்தில் ஆட்டோக்ளேவ் பண்ணி அந்த தண்ணியிலலாம் என்ன பண்ணுறாங்க, நிலத்தடியில் விடுறாங்க. விடையில் என்ன ஆயிடுச்சு, அந்த இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிட்னி பாதிப்பு. ஏன்னா வாட்டர் கண்டமினேஷன் ஆகுதுல்ல, ஏர் பொல்யூஷன் வந்து இன்சினரேட்டரில் இருந்த புகையில் போகுது, வாட்டர் கண்டமினேஷனும் மக்களுக்கு பாதிப்பு உண்டாகி கிட்னி பாதிப்புகள் உண்டாகுது. இந்த மாதிரியான இஷ்யூ ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். அண்ட் தென் என்ன ஆகுது, மக்களே அதை போராட்டமாக கொண்டு போகிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஆலை இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் உண்டாது. காரணம் என்ன? அந்த சுற்றி கேட்கக்கூடிய ஆலையானது ஒரு நாம் சொன்னாங்க எப்படின்னா, ஊருக்கு வெளியில் மக்களுக்கு எந்தவித பாதகமும் உண்டாகாத ஒரு சூழலை தான் இந்த ஆலையெல்லாம் நிறுவனம். ஆனால் லாப நோக்கோடு செயல்படக்கூடிய தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க,
0: இடம் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வைப்பாங்க,
1: வருமானங்கள் தான் அவங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் அவங்களுடைய கொள்ளளவு ஒரு நாளைக்கு இத்தனை டன்னை போட்டு எரிச்சுட்டு அந்த டைமிங் இருக்குது, ஒரு பிரேக் வேணும். இப்போ நீங்களே வேலை பார்க்குறீங்க, ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தா உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை பார்க்கல உங்களுக்கு எவ்வளோ, ஒரு 2,40,000 ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்குது. உதாரணத்துக்காக சொல்கிறேன், தவறுலாம் நினச்சிக்காதீங்க. அப்படிங்கிற நீங்கள் ஒரு நாள் தொடர்ந்து வேலை பார்க்கலாம், 2 நாள் தொடர்ந்து வேலை பார்க்கலாம், 3வது நாள் நீங்கள் என்ன
0: ஆவீங்க,
1: உங்களுடைய உடல் உறுப்புகளில் பாதிப்புகள் உண்டாகும். அந்த மாதிரி அந்த ஆலைக்கு மேலே லோடு அதிகமாக, ஏன்னா 6 மாவட்டத்தில் மருத்துவக்கலையில் ஒரு இடத்த போட்டு கொளுத்தையில் லோடு அதிகமாக இருக்குது. எல்லா மருத்துவமனையிலையும் பணம் கட்டி எடுத்துகிட்டு வராங்க, மருத்துவ கழிவுகளை எடுத்துகிட்டு வராங்க, பணம் வாங்கிட்டாங்கன்றதுனால எடுத்துகிட்டு வராங்க. லோடு அதிகமாகையில் பொல்யூஷன் என்ன ஆகுது, முறையாக அகத்தினாலே இவ்வளோ பொல்யூஷன் உண்டாகுது. இதை கண்காணிக்க வேண்டியது யார் தெரியுமா? அரசாங்கம் தான். ஏன்னா இதுக்குன்னு ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இயங்குது, இந்த மருத்துவ கோயில் அகற்றுறதுக்காக சுகாதாரத்துறை இயங்குது. இவங்க எல்லாருமே என்னென்னா இந்த ஆலையானது சரியாக இயங்குதா, ஒரு ஆலை உருவாக்குறது முக்கியம் கிடையாது, அந்த ஆலை சரியாக இயங்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். கண்காணிக்க தவிர்றது, இதனால் என்ன ஆகுது, ஏகப்பட்ட பாதிப்புகள் பொதுமக்களுக்கு தான் உண்டாகுது. அடுத்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஏன் எல்லா மருத்துவமனையுமே அவங்களே இந்த கழிவுகளை அகற்றிடலாமே, சரியான கேள்வி. ஆனால் அதில் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மருத்துவமனைகளும் சின்ன சின்ன செட்டப்பில் உள்ள மாதிரி மருத்துவமனைகளெல்லாம் அந்த கழிவுகளை அகற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கழிவுகளை முற்றிலும் அகற்றணும், ஸோ அதுக்கான செட்டப்பை யாராலையும் உருவாக்க முடியாது. அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஆலையை உருவாக்கி அந்த ஆலை மூலயமா அகற்றலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்த சட்டம். ஆனால் அந்த மாதிரியான ஆலைகளே நான் சொன்ன இந்த தென் தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதமாகவும் இருக்குது. ஏன் அந்த ஆலைகள் இல்லை? குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு மட்டுமே அங்கீகாரங்கள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து அரசாங்கம் வழிமுறைப்படுத்தணும், மாவட்டந்தோறும் மருத்துவ கழிவுகள் அகற்றக்கூடிய ஆலைகளை நிறுவனம் அப்படிங்கிறதையும், அதே அந்த நிறுவனத்தை வந்து தனியார் கையில் ஒப்படைக்காமல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புங்கிற அடிப்படையில்

0: அரசும் அதோடைய பங்களிப்போடு சேர்ந்து செயல்பட்டால் இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, எங்கள் மாவட்டத்தில் போடாதீங்க, உங்கள் மாவட்டத்தில் போடாதீங்கிற எதிர்ப்புகளும் உண்டாகுதுல்ல. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணும், அரசாங்கமே சேர்ந்து செயல்படும் போது அந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஸோ அந்த மாதிரி அரசாங்கம் வந்து இதை கையெடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இது வந்து ஒரு மருத்துவராக என்னுடைய பதில். இந்த கேள்வி மருத்துவத்தையும் தாண்டி வந்ததுக்கான ஈடுபாடு காரணம் இதுதான். ஏன்னா நோயை குணப்படுத்துறது மட்டும் மருத்துவருடைய வேலைகள் கிடையாது, அந்த நோய் உருவாகாமல் எந்த வகையிலலாம் தடுக்கலாம் அப்படிங்கிறதும் எங்கள் மருத்துவருடைய வேலைகள் தான். ஸோ அதோடைய முன்னேற்பாடுகள் தான் இந்த முயற்சி.
1: நல்ல ஒரு விளக்கமும் கொடுத்தீங்க. நோய்க்கான தீர்வு மட்டும் இல்லைங்க, நோய் ஏன் உருவாகுதுன்றதை தடுக்கிறதும் எங்களுடைய பணின்னு சொல்லியிருக்கீங்க.

0: மண்ணில் முறுக்கு இந்த இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மாசில்லா மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி.
4: அதுக்கு நாங்க ஆர்டிஐயே போட்டு வாங்கிட்டோம்ப்பா இல்லைன்றதான் அவங்களோட பதிலும் சொன்னீங்க. இப்போ இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன கேட்கணுன்னா, கழிவுகள் அரசாங்கம் அதை முறையாக கையாளணும், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க. இதை நேரடியாக அரசாங்கத்திட்டே தெரிவிச்சிருக்கீங்களா? நான் மனு கொடுத்தேன், இதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், முறையாக இதுக்கான முயற்சி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் அதற்கான முயற்சிகள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாமா?
5: அதாவது இந்த முயற்சிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து ஆர்டிஐலேருந்து இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி மருத்துவக் கழிவுகள் அகற்றக்கூடிய ஆலைகள் இல்லை, இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகுது, இந்த தகவல்களெல்லாம் நம்ம தொகுத்து அதற்கான உரிய அதிகாரிகள்கிட்டையும் மட்டும் இல்லை அரசாங்கத்துக்கிட்டையும் நம்ம கோரிக்கையாக கொண்டு போய் மனுக்களாகவும் கொடுத்துக்கோம். எங்கள் ஊரில் வந்து மருத்துவக் கழிவுகளை உருவாக்குறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுங்க. சமீபத்தில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மனுக்களெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த மனுக்களுக்கான உரிய நடவடிக்கைகள் எங்கேயுமே எடுக்கப்படலை. படிச்சிருக்க எங்களாலேயே வந்து ஒரு மனுவை வந்து பல இடங்களில் கொடுத்து வாங்குறதுக்கு பல மாதங்கள், வருட கணக்கில் நாங்கள் இதுக்கு உழைச்சிருக்கோம். ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, வருட கணக்கில் நாங்கள் இதுக்கு உழைச்சிருக்கோம். இன்னும் சில இடங்களில் எப்படின்னா, நாங்கள் தகவல்களை கொடுத்துட்டோம், அவங்களுக்கான பதில் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்காமலேயே நாங்கள் கேள்வி கேட்ட அந்த மனுக்கள்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு. நாங்கள் அதுக்கும் வந்து திரும்ப அப்பீல், அதாவது உங்களுக்கே தெரியும் ஒரு ஆர்டிஐயில் ஒரு பதில் வந்து உடனே வராது, ஒரு பதில் வர்றதுக்கு நம்ம ஒரு அப்பீல் போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலதாமதங்கள் விரயங்கள் ரொம்ப ஆகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போது என்னுடைய தன்மைக்கு கிட்டத்தட்ட பல ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக நான் இதை செயல்பட்டு இருக்கேன். இதை வந்து சுருக்கமாக செய்கிறதுக்கு அரசாங்கம் வந்து முன்னெடுத்தால் தான் உண்டு. பட் எங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற அடிப்படையில் எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பலனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், நடக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையில் உட்காந்துருக்கோம். இப்போ உங்களையுமே நாங்கள் அது மாதிரி உங்கள் மூலியமாவது ஏதாவது நன்மை நடக்காதா அப்படிங்கிறத எதிர்பார்த்து இந்த கோடை எஃப்எம்ல நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம்.
4: மக்களுக்கும் இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் விஷயத்தை சொல்லிட்டீங்க, அப்போ மருத்துவக் கழிவு அகற்றுவதற்கான ஆலை இல்லை, மருத்துவக் கழிவை முறையான முறையில் கையாளுறாங்களா அப்படின்றதும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு உதாரணத்தோடையும் சொன்னீங்க, தனுஷ்கோடியில் சேகரிக்கிற மருத்துவக் கழிவு 500 கிலோமீட்டர் தாண்டி கும்மிடிப்பூண்டிக்கிட்ட கொண்டு போய்

0: அதை சேர்க்குறாங்களா, அது அங்கே சுத்த முதல்ல சேர்க்குறாங்களான்றது ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் அது சரியான முறையில் அகற்றப்படுதான்றது இரண்டாவது கேள்வியாகவும் முன் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கேட்குற மக்களுக்கு எங்கள் எல்லாருக்குமே புரியுது நீங்கள் சொல்கிற விஷயம்லாம். நீங்கள் அரசாங்கம் இதை பண்ணணும், மருத்துவமனைகளில் நாங்கள் இதை பண்ணுறோம், ஒரு ஆலை வந்து இப்படி பண்ண மாட்டேன்றாங்க, தனியார் நபர் வந்து இதை சரியாக செயல்படுத்தலை, முதல்ல அப்படி ஒரு ஆலை இந்த பகுதிகளிலே இல்லை, இந்த மாதிரியான நிறைய சவால்கள் இருக்குது. அது மட்டும்தானா, மக்கள் தானே அரசாங்கம், இது மக்களாட்சி. அப்போ மக்கள்கிட்டருந்து என்ன பங்கு, மக்கள்கிட்டருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, மக்களோட செயலாக என்ன இருக்கணும் இதில்?
1: அதாவது பொதுவாக விழிப்புணர்வு தேவை பொதுமக்கள்கிட்ட. என்னென்னா ஒரு குப்பை அதாவது மருத்துவ கழிவுகளாக இருக்கட்டும் அல்லது நம்ம வீட்டில் உருவாக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும், அதை முறையாக அகற்றணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நாங்கள் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க மருத்துவ கழிவுகளை வந்து பொதுமக்கள் சைட்லேருந்து என்ன, நாங்கள் அவங்கள போராடுங்க, போராட்டம் செய்யுங்க, இதுக்கான ஆலைகளை உருவாக்குங்க அப்படின்லாம் சொல்ல, ஒரு ஊரில் மருத்துவ கழிவுகளை அகற்றக்கூடிய ஆலைகள் வரும்போது அது பாதுகாப்பான முறையில் வரும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வை அரசாங்கத்தின் மூலிமா தெளிவுபடுத்தணும். இப்போ விருதுநகர் ஆலையை மூடிட்டாங்க, ஸோ மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா ஒரு மருத்துவ கழிவை அகற்றக்கூடிய ஆலை ஒன்று வந்துச்சுன்னா இந்த மாதிரி நோய் தொற்று நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. முதல்ல அந்த அச்சத்தை வந்து அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி கொடுக்கணும், அதை மக்கள் புரிஞ்சிக்கிறணும். எல்லா ஆலைகளும் அந்த மாதிரி கிடையாது, அதாவது எல்லா பாம்பும் விஷமான பாம்பு கிடையாது, அதில் விஷம் இல்லாத பாம்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாவட்டந்தோறுமான மருத்துவ கழிவுகள் அகற்றக்கூடிய ஆலைகள் அமையும் பட்சத்தில் அது விஷம் ஆகாது, சரிங்களா? 10 மாவட்டத்தோட கழிவுகளை ஒரே இடத்துல போட்டால் தான் அது பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது பொதுமக்கள் புரிஞ்சிக்கிறணும். புரிஞ்சிக்கிட்டு அரசாங்கத்துக்கு அந்த கழிவுகள் ஆகத்தக்கூடிய ஆலைகள் தானாக முன்வந்து கேட்கலாம்ல, ஒவ்வொரு மாவட்டந்தோறும் உள்ள மக்களுமே எங்கள் ஊர்லேயும் மருத்துவ கழிவுகள் ஆகத்தக்கூடிய ஆலைகளை உருவாக்கி அந்த கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துங்க, அதை கண்ட இடத்துல கொட்ட விடாதீங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களாகவே இதை ஒரு கோரிக்கையாகவே அரசாங்கத்துக்கு வைக்கலாம்.
2: இன்றைக்கி தான் மக்களுக்கே விழிப்புணர்வு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் மருத்துவ கழிவுனா என்ன, மருத்துவ கழிவு ஏன் ரோட்டில் கொட்டுறாங்கன்னு இன்றைக்கி எத்தனையோ நியூஸ் படிச்சிருப்பாங்க. சரி, இதுவும் வந்து நம்ம வீட்டில் ஒரு என்னது வெங்காயம் தோல் ஒரு தக்காளி தோல் மாதிரி ரோட்டில் கொட்டிகிட்டு போகிறாங்களே நினைப்பாங்க. இன்றைக்கி தான் விழிப்புணர்வே வரும் மக்கள், இதுக்கப்புறம்தான் எங்களுக்கும் ஒரு ஆலை வேணும், வர ஆலையும் தடுக்காமல் இருப்பாங்க. கவர்மெண்டோட எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு மட்டும் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக செக் பண்ணால் போதும். இப்போ ஒரு ஆலை வந்து கொடைக்கானலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து முதல் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரைவேட் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு XYZ ஆலை வந்து நம்ம கொடைக்கானலுக்கு வருது அப்படின்னு தண்டோரா போட்டு ஊர் ஊராக போய் சொல்லுவாங்க. அதில் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஓ இந்த மாதிரி ஒரு ஆலை வருதா. அதுக்கடுத்து ஒரு பெட்டி வைப்பாங்க, புகார் பெட்டி, ஏதாவது புகார் விழுகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த புகார் விழுந்தால் அந்த புகாரை வந்து சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் இல்லைங்க, இப்போ ஒரு புகார் எழுதுகிறோம், இதனால் வந்து உயிர் பயம் இருக்குது எங்களுக்கு, இதனால் வந்து புகை மண்டலம் வெளியிடுறதுனால எங்களுக்கு வந்து நுரையீரலில் வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லி நாங்கள் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டதுக்கு அந்த ஃபேக்ட்ரி ஓனரும் அல்லது அரசாங்கம் வந்து இதுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க எல்லா குறைகளும் தீர்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஃபேக்ட்ரியே ஆலையே வந்து இயங்க முடியும். இந்த மாதிரி தடுக்காமல் இந்த மாதிரி ஒரு சில ஆலைகளை, அண்ணன் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆலைகள், ஒரு மதுரைக்கு ஒரு ஆலை, திண்டுக்கலுக்கு ஒரு ஆலை, ராமநாதபுரத்துக்கு ஒரு ஆலைன்னு வந்துருச்சுன்னா பெரிய அளவு வந்து இது வந்து பாய்சனஸ் இதாக இருக்காது, ஒரு ஆபத்தான கழிவுகள் வந்து வெளியேற்ற தேவையில்லை, அங்கங்கே நம்ம டிஸ்கார்ட் பண்ணி அதுக்கு ஒரு நார்ம்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது, மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை சரி பண்ண முடியும்.
0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பேசினதில் ஒரு பெரிய விஷயம் என்ன புரிதல் இருக்குன்னா, நம்ம சாதாரணமாக மருத்துவமனைக்கு போகிறோம், காய்ச்சல்னா வந்து டாக்டர் ஊசியை போடுறாங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி டாக்டர் அதை குப்பையில் போடுவாங்க. அதோட ஒரு நோயாளிக்கு அந்த அதை பற்றிய புரிதலோ அந்த ஊசி எங்கே போகுதோன்ற ஒரு அக்கறை இருக்காது. வெளிப்படையாக சொல்லணுன்னா இப்போ இந்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த ஊசி எங்கே போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை வரதை தாண்டி அந்த ஊசி சரியான முறையில், அந்த கழிவான ஊசி சரியான முறையில் சேகரிக்கப்பட்டு சரியான முறையில் சுத்திகரிக்கப்படுதான்ற ஒரு கேள்வியை முன் வச்சிட்டிங்க. அதற்கான தீர்வு என்ன அப்படின்றதான் காலம் நமக்காக பதில் சொல்லும்னு கதவெல்லாம் தட்டிட்டோம், எந்த கதவாவது திறக்காதான்னு காத்திருக்கோன்னு சொல்லிட்டீங்க. நிறைவாக இன்று இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய இந்த மருத்துவ கல்வி தொடர்பான முயற்சியோட இலக்கா என்ன வச்சுருக்கீங்க, எங்கே போய் இதோட நிறைவுன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், உங்கள் முயற்சிக்கான ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம, இதுதாங்க எங்களோட நோக்கம், வெற்றின்றது இல்லை, இது எல்லாருக்குமானதில்ல, இப்போ இதோட நோக்கம்னு எங்கே போய் நிறைவாகுன்றதை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யுங்களேன்.
2: இதை வந்து சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து தெருக்கு தெரு வந்து பள்ளிக்கூடம் மருத்துவமனை வந்த மாதிரி, நாங்கள் வந்து தெருக்கு தெரு கேட்கலை, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆலை வந்துச்சுன்னா சமுதாயத்துக்கு சிறந்த முறையில் வந்து மருத்துவ கழிவுகளை அகற்றி நோய்

தொற்று பரவாமல் தடுத்து மக்கள் வந்து அவங்களோட இப்போ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான்னா இன்றைக்கி நிலமையில் அவன் 40 ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறான். அது வந்து அவன் வந்து அந்த 40 ரூபாயை சேமித்து அவன் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி இந்த சமுதாயத்துக்கான பொருளாதாரத்தை அவனால் உயர்த்த முடியும். எவ்வளோ தூரத்துக்கு வந்து மருத்துவமனைக்கு அவன் கெட்ட பில்லை வந்து குறைக்கிறானோ அவன் குடும்பத்துக்கு வந்து அதை சேமிக்கலாம். நாங்கள் சொல்லுவாங்க உடனே, நாங்கள் அரசாங்கம்தான் வந்து அரசு மருத்துவமனை வச்சுருக்கோம், அங்கங்கே இது வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, ஏன் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? சரியான கேள்வியாக தான் அது வரும், எல்லோரும் கேட்பாங்க. நீங்கள் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்றதை நம்ம கணக்கிடணும்ல. ஏழை, ஒரு நடுத்தர மக்கள், அதுக்கு மேலே இருக்கிறவன் பணம்

0: நோய் தொற்றை வந்து பரவுறதையும் தடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்து மக்கள் நோய் தொற்று பரவாமல் தடுத்து இந்த சமுதாயம் வந்து வளர்ச்சி அடைகின்றது என்னோட நோக்கம். இதை இந்த அரசாங்கம் வந்து நிறைவேற்றும் நான் நம்புகிறேன்.
1: நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து மருத்துவர்கள் ரெண்டு பேருமே உங்களுடைய அன்றாட பணிக்கு இடையில் மருத்துவக் கல்வி தொடர்பான விழிப்புணர்வையும் அதனுடைய பயணம் உங்களுடையது எப்படி அமைஞ்சிருக்கு இதை குறித்த ஒரு விரிவான நேர்முகமாக ஒரு விழிப்புணர்வாகவே எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க. மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்கள் மனதில் என்ன இலக்கு இருக்கோ அது சரியான முறையில் வெற்றி அடையட்டும்னு கோடை பண்பலை சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் சிறப்பு நிகழ்ச்சியாக மாசில்லா மருத்துவம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றார்கள் மதுரையை சார்ந்த டாக்டர் கார்த்திக் கண்ணன், டாக்டர் சர்மேஷ் கான் ஆகியோர். உடன் பயணித்தார் மயிலப்பன் அவர்கள்.
3: படிக்கும் படிப்பு.
4: இனி கேட்கலாம் வசந்தன்கோ வழங்கும் பாட்டுப்பாட்டாளம் பாட்டுப்பாட்டாளத்தில். பாடல்களோடு இணைவதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
5: மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். வேளாண் துறையின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அத்துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். G20 மற்றும் G7 மாநாடுகளில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாங்காக் சென்றடைந்தார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதன் கார்த்திகேயன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஷிம்கண்டில் நடைபெற்று வரும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்யா பிஷ்த் ஏஞ்சல் புனிரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் பாட்டு பட்டாளம். நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் வழக்கமான நேர்கள் 24 24 26, மகளிர் 24 24 29 அறிமுக நேயர்கள் 24 24 24 அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 45 42 சேர்த்து.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் நேயர்களே.
1: ரகு வணக்கம்.
0: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: காலை உணவு முடிஞ்சா?
0: காலை உணவு முடியல.
1: ஏன், என்ன காரணம்?
0: பாதியோடு இருக்கு. ஒரு நபரின் பாடல், நாளைக்கு வந்து ஒரு பூக்களை வச்சு பாடல் பண்றோம் இல்லையா, அது மாதிரி பிரிச்சுக்கிட்டேன்.
1: தீம்
0: தீம் ஆமா பிரிச்சுக்கிட்டேன். இன்னும் பாதி இருக்கு, அது மத்தியானம் வச்சுக்குவேன்.
1: சரி
0: ஆமா, அதுல இன்னும் கொஞ்சம் பிரிச்சு நைட்டு வச்சுக்க முடியுமான்னு பாப்பேன்.
1: ஓஹோ ஹோ,
0: ஆமா.
1: இல்லை, எவ்வளவு மிச்சப்படுத்தி எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா,
0: சொத்து அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் அதில் கெத்து இருக்கு.
1: கெத்து இருக்கு,
0: ஆமாம்.
1: இது மிச்சப்படுத்துறது
0: மிச்சப்படுத்துறதுல. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: இப்போ இப்போ காலையில் சுட சுட இருக்கும்.
0: ஆமாம்,
1: அதே நேரத்தை பகலில் சாப்பிட்டோம்னா பழைய சாதம் ஆயிரும், இல்லை பழைய சாப்பாடாயிரும்.
0: ஆமாம்,
1: அதில் என்ன இருக்கு கெத்து?
0: அதில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறோம் இல்லையா
1: அப்படி.
0: ஆமாம், அப்போ நாளைக்கு எப்படியா என்ன அப்படிங்கிற மாதிரி போகலாம்ல. அது
1: சரி, இன்னைக்கு வந்து ஒரே நபரின்
0: ஆமாம்
1: பாடல்களை பாடணும் அப்படின்றது தான் இன்றைய தீம்
0: நமக்கு.
1: அப்போ என்னடா யார
0: பண்ணலாம்
1: அப்படின் போது, இப்போ நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வைங்களே.
0: சரி,
1: நம்ம அனிருத் அவருடைய பிறந்த தினம் நாளைக்கு.
0: ஆமாம்,
1: சரி, அவரை பாடல்களை பாட சொல்லாமா?
0: பாட சொல்லலாம், அதுக்கு முன்னாடி நேயர்கள் இருக்காங்கன்னு
1: பார்த்துருக்கோம். அதெல்லாம் காத்திருக்கேன்.
0: இல்லை, சொன்னோன்னே அப்படியே பேக்கப் அப்படியே.
1: இவர் அனிருத் பாடிய, அனிருத் இசையமைத்த,
0: எந்த பாடலாலும் பாடலாம்,
1: பாடுங்க,
0: பாடலாம்,
1: அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம் அவ்வளோதான். அனிருத் ரவிச்சந்திரன், அவர் 1990
0: பிறந்தவர்,
1: அக்டோபர் 16 பிறந்திருக்காரு. இன்னைக்கு அக்டோபர் 15, அதனால கொஞ்சம் அட்வான்ஸாக இன்னைக்கு, ஏன்னா அவர் தான் ஹிட்ல இருக்காரு. அவருடைய பாடல்கள் தான் ரொம்ப சிறப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க.
0: நாளைக்கு அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் இன்னைக்கு திருவண்ணாமலையில் கூட நேற்றே வந்து அவர் சாமி தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டார்.
1: அப்படிங்களா? சரி சரி சரி.
0: அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி அவங்க பாடல் நல்லா பாட போகிறாங்க நேயர்கள், நம்ம கேட்க போகிறோம்.
1: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தாங்கையில் திருவிசாநகர் ரூபா வேலுமணி பேசுகிறேன்.
0: யார் பேசுகிறீங்க?
2: ரூபா, ரூபா வேலுமணி.
0: ரூபா வேலுமணி.
2: நீ தொட்டு
1: வாணி வா அப்படின்னு நாங்க அழைச்சிட்டு இருக்க நேரத்துல முதல் பாடலாக போனி போனி.
2: ஒன்னும்
1: தப்பு இல்லை, அதனால சொல்றோம், வாங்க நீங்க அப்படின்னு நாங்க கூப்பிடுறோம் உங்களையும். சரி,
0: இல்ல நம்ம வான்னு கூப்பிடுவோம், அவங்க போங்கன்றாங்க, இப்போ வான்னு மறுபடியும் கூப்பிடுவோம், அவங்க போங்கன்னு பாடட்டும்.
1: ஒன்றும் தப்பு இல்லை.
0: ஆமாம், ஒன்றும் தப்பு இல்லை.
1: அடுத்து வரக்கூடிய நண்பருக்கு வணக்கம், உங்களுக்கு நன்றி. ரூபா
0: வணக்கம்.
1: சரி, வணக்கம் சொல்லலாம், நீங்கள் வேணால் சொல்லிகிட்டே இருங்க.
0: சரி,
1: நாங்கள் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க.
0: ஆமாம் ஆமாம்,
1: நீ வேணா ரெண்டு பேரும் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு இருங்க அப்படின்னு. சரி, இப்ப நம்ம கூட பண்பலை 100.5 MHz-ல
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாலம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 ஃபிரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: சவரன் சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 ஃபிரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
10: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 பிரிட்ஜ், 25 வாஷிங் மிஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேரம் 11:16 கொடை பண்பலை 100.5 MHz பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறோம். வரலாம் அறிமுகங்கள் 24 24 24 வரலாம். வழக்கமான நண்பர்கள் 24 24 26 வரலாம். அப்புறம் மகளிர் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பெண் 0454 2. இன்றைக்கி வந்து ஒரே நபர், இன்றைக்கி யார் அவர் அப்படின்னா அனிருத் ரவிச்சந்திரன் தான். நாளைக்கு அவருக்கு பிறந்த தினம் அப்படின்றதுனாலையும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கனால இன்றைக்கி ட்ரெண்டில் அவர் இருக்கிறார் அப்படின்றதுனாலையும் அவருடைய பாடல்களை
1: பாடல்களை பாடிட்டுருக்கோம்
0: பாட சொல்லிகிட்டு இருக்கோம்.
1: ஆமாம்,
0: இணைப்பில் யாருங்க, வாங்க. வணக்கம்.
2: பண்பலைக்கும் இரண்டு அன்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
0: தங்கச்சி யாரோ?
2: நான் ராமநாதபுரம் மாவட்டம் யவனேஸ்வரம் சுமதி. நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கோம்மா, நலமாக இருக்கோம்.
2: காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேர் தொட்டுதே, பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறே, இரவிலும் பகலிலும் தொடரும் நிகழிலே கருகிறே, காற்று நீயாக வீச என்று பூச எதை நான் பேச, கரைந்து போனானே கனவுகளுக்கு பறித்து போனானே, இவனோட மனச இது போலே இருந்தேனே, விலக்காக உணர்ந்தேனே உனை நானே, காதல் கண் கட்டுதே, பார்வை கொஞ்சம் பேசுது பருவம் கொஞ்சம் பேசுது, அன்பே உனை பேசுட இதுதான் வேண்டும், கூச்சம் கொஞ்சம் பேசுதே ஏக்கம் கொஞ்சம் பேசுதே, அன்பை உன் தேசிடையதுதான் வேண்டும், அன்பே அன்பே இதையும் நீதானே, அன்பே அன்பே மலரும் நீதானே, ஒரு வார்த்தை உன் தேசம்

0: போதும்.
1: இரு போலே இருந்தே எனக்காக உணர்ந்தேனே
0: சூப்பர்மா சுமதி,
2: கட்டுதே அருமையா பாடு,
0: அருமையா பாடுங்க, ரொம்ப நன்றி.
2: உண்மையிலுமே நாங்கள் வந்து கண்ணை மூடி ரசித்தோம் இல்லைங்களா? உண்மையிலுமே ரசித்தோம், நல்லா பாடினாங்க, நல்லா பாடினாங்க. அங்கே மலை மலைங்களாமா நம்ம ஊர்லாம்
0: இல்லை
2: இல்லை, அப்போ இல்லை கட் பண்ணிட்டாங்க. அப்போ இல்லை இல்லை,
0: மழை இல்லை, மழை இருக்கா இல்லையான்னு தெரியல, அவங்க லைனில் இல்லை.
2: இல்லை, இது நான் சொன்ன சொல்ல வந்தது என்னென்னா, இன்னிசை மலை,
0: இன்னிசை மலை.
2: ஆமாம், இப்போ மேனன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைபேசின்னு கொடுத்துடலாம்
0: திரும்ப.
2: ஆ, திரும்ப இதுக்கு தான் நேயர்கள் கூப்பிடணும், சரியா? 94 87 0 74 48. இன்னொரு நம்பர் கொடுத்துடலாம், நான் 96 55 24 24 29.
0: இந்த இரண்டு எண்களும் இருக்கின்றன.
2: ஆமாம்
0: ஆமாம், முயற்சி செய்யுங்க. இப்போ கொடை பண்பில் 100.5 MHz.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 ஃபிரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளி செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 5 லட்சத்திற்கு ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50 லட்சத்திற்கு பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசூரி
1: விரைவில் பெரம்பலூரிலும்
2: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முருக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும்

0: 94 86 28 24 24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
3: இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 பிரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 11:30. கோடை பண்பலை 100.5 MHz. பாட்டு பாட்டாலும்
1: நேரம் போகிறதே தெரியலண்ணா.
0: அரை மணி நேரம் ஓடிடுச்சு.
1: அரை மணி நேரம் ஓடிடுச்சு.
0: ஆமாம், ரூபா வேலுமணி வந்திருந்தாங்க.
1: ஆமாம்,
0: அப்புறம் சுமதி வந்திருந்தாங்க.
1: ஆமாம்,
0: ராமேஸ்வரத்துலேருந்து. அப்புறம் ரெண்டு பேர் ரெண்டு பாட்டு பாடினாங்க, முடிஞ்சு. அரை மணி நேரம் முடிஞ்சு.
1: அரை மணி நேரம் முடிஞ்சு.
0: நான் அடுத்து வரக்கூடிய நண்பர்
1: அதான் பார்த்தீங்களா, நிகழ்ச்சி போகிறதே தெரியலனா தான் அது ஒரு நிகழ்ச்சி
0: அப்படின்றீங்க.
1: அப்படின்றண்ணா
0: சரி, வரக்கூடிய நண்பர் யாரோ வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: தங்கமே தங்கமே தளபதி யாருன்னு காட்டு. 100.5 கோடை பண்பலை. அனிரு தம்பிக்கு நாளை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கோடை பண்பலை நேயர் குரு தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மேனன் அவர்களே, கொடுமுடி ரகுநாதன் அவர்களே.
0: சாப்பிட்டீங்களா குரு ஐயா?
2: தங்கவேலு நல்லா சாப்பிட்டேன். அனிருத்தரை நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டேன். நேற்று திருவண்ணாமலையில் அவரை பார்த்தேன். திருச்சமூகத்தோட குறுக்களோட அவர் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் பாட்டு அதுதான் நம்ம ஜனநாயக படத்துலதான் தங்கமே தளபதி யாருன்னு காட்டு அப்படிம்பாரு. நான் ஜெயிலர் படத்துல இருந்து பாடுன்னு
1: வந்தேன்.
2: காவலையா காவல அப்ப ஜெயிலர் 1, இப்ப ஜெயிலர் 2. அல்லே பிள்ளை அல்ல பல்லே பல்ல பல்லே அந்த பாட்டு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு.
1: பாடி இல்லாம தெரியல. இல்ல நீங்க அப்படி பாடி இல்லாம பாடுற.
2: அல்லே பிள்ளை அல்ல பல்லல கல்ல பல்லலே சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2 இருந்து அப்படியே படிச்சிருப்பாரு.
1: அசத்திருக்காரு
2: அனிருத் இசையில சூப்பர் ஸ்டாருக்கு. இது 2வது ஒரு வாய்ப்பு. 75வது வயதிலும் அவர் கதாநாயகனா நடிக்கிறாருன்னா அனிருத் மாதிரி தம்பிகள் இருக்க போய்தான்.
0: 72 75 ஒருத்தருக்கு ஒரு பாடல் இந்த மாதிரி பாட்டு இப்படிதான் வரணும் அப்படின்னு சும்மா டம்மி வரிய போட்டு அனுப்புவாராம். அப்படி டம்மி வரி தான் இந்த அல்லே புள்ளையிலே. என்ன அதுக்கு அர்த்தம்? அர்த்தம் வந்து மலையாள பாட்டுனா, ஏ இது மலையாளமானு மலையாளத்துக்காரங்க திட்டுறாங்க. தமிழானா தமிழும் இல்லை, என்ன மொழி தான் இது,
1: கன்னடா இருக்கலாம்
0: அப்படின்ற மாதிரி இது சும்மா டம்மியாக போட்டு அனுப்புறது. அதே நல்லா இருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. சரின்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் பார்த்தேன். சரி பரவாயில்ல, குரு தங்கவேல் அவர்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து வரக்கூடிய அன்பர் யாரோ?
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். முற்பகல் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சிவகாமி பேசுறேன்
1: சார். சிவகாமி
3: தங்கமே தங்கமே வண்ணத்தான்
1: பாடுங்க.
3: தங்கமே வண்ணத்தான் தேடி வந்தேன் நானே, கௌரமே ஒரு நாள் சென்னை தூக்குவேனே. ராசாச்சிய ராத்திரி பார்த்தேன் சவுதி பய ரொமான்டிக்கானே. பெருங்காலிருந்தாலும் என்ன தங்கமே வண்ணத்தான் தேடி போனேன். நன்றி சார்.
1: நல்லா பாடுனாங்க. நல்லா பாடுனீங்க. நல்லா பாடுனீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: கேஜி நெய்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
2: நமது கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஏ. உஷா ராஜநந்தினி அவர்கள்.

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி யாதுமாகி
1: யாதுமாகி. தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது பாட்டு பட்டாளம் தந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்த பாடிய பாடல்களை பாடுங்க அப்படின்னு அன்போட கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
1: பாடிட்டு இருக்காங்க
0: நண்பர்களா, அருமையா பாடுறாங்க. இவங்கெல்லாம் இந்த பாடலை பாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத நபர்களும் ரொம்ப அருமையா பாடி,
1: ஒரு ஆச்சரியம், ஒரு ஆச்சரியம்.
0: இப்ப அதே போன்றது ஒரு ஆச்சரியத்தை தர யார் வர காத்திருக்கிறாங்க, வாங்க. வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: பேர் சொல்லுங்க.
2: திருப்பூர் மாவட்டம் தேங்கப்பள்ளி வட்டம் காடவளையத்திலிருந்து நிர்மலா சந்திர சேகர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்குங்கம்மா.
2: ரகுநாதன் சார் நல்லா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்.
2: ரெண்டு பேரும் தான்.
1: முன்னாடி உட்காந்துருக்காருங்க தளபதி, முன்னாடி வந்து நேர் சொட்டாரு தளபதி.
0: சொல்லுங்க நிர்மலா, சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டாச்சுங்க சார்.
0: என்ன சாப்பாடு?
2: எங்க வீட்டில் காலையில் பனியா இருங்க சார்.
0: இனிப்பா காரமா?
2: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு.
2: சரிங்க சார்.
0: என்ன பாட்டு பாடலாம்?
2: எதிர்நீச்சல் படத்துல இருந்து பாடுறேங்க சார்.
0: பாடுங்க.

0: சூப்பர், ரொம்ப அருமையா பாடினீங்க.
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கணும்.
0: பிடிக்கும், பிடிக்கணும்,
1: பிடிக்கணும்,
0: பிடிக்கணும். சரி, அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வந்தாச்சா?
1: வரல,
0: வரல,
1: வரல. வந்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: வராங்க,
1: கொஞ்சம் தூரமாக வர்றாங்க, கொஞ்சம் தூரமாக தெரியுறாங்க.
0: ஆமாம், அருமையான பாட்டு பாடினாங்க.
1: ஆமாம், ஆமாம்.
0: நிர்மலாமா இப்போ கோடை பண்பலை 100.5 MHz.

0: நேரம் 11:46 ஆயிடுச்சு ரகு.
1: ஆயிடுச்சு,
0: ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு காலங்களும்
1: வேகமாக போயிட்டுருக்காது. அனிருத்தோடைய பாடல்கள் வந்து அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு.
0: யார் யார் யார் தாராள பிரபுல இசை அள்ளி கொடுக்கக்கூடிய தா.
1: ஆமாம், அதனால் அவர் பாடல் எப்படி வேகமாக போகுதோ அதேமாதிரி நம்மளும் வேகமாக போயிட்டுருக்கோம்,
0: போய் தான் ஆகணும்.
1: ஆமாம் ஆமாம்,
0: சரி, அதே வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு இப்போ இது வணக்கத்தை வைப்போம்.
1: ஆ, வைப்போம்.
0: வணக்கங்க.
1: வணக்கங்க. இங்கே என்னாச்சு, வர்றவங்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ?
0: இல்லை இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும்.
1: ஆமாம்,
0: அவங்களும் கொஞ்சம் வேலைகளோடு நம்மளோட பேச வேண்டிய காலமும் இருக்கிறது அப்படின்றதுனால. இன்னொன்று, அனிருத் பாடல்கள் பாதி பேத்துக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான நபர்கள் அப்படி கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: இப்போ இன்றைய காலகட்ட இளைஞர்கள் வந்தால் கரெக்டாக பாடிடுவாங்க,
1: பாடிடுவாங்க.
0: ஸ்கூல் பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்லா,
1: இல்லை நிறைய பேர் பாடிட்டு தான் இருக்காங்க,
0: பாடுறாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சின்ன கணக்கு வழக்கு அப்படிலாம் இருக்குல்ல. அதனால் இப்போ வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
2: அன்பு தம்பிகள் இருவருக்கும் வணக்கம். குருவோடு புதுக்கட மாவட்டம் கோணாபட்டிலேருந்து பழனி ஆகி பேசுகிறேன்ப்பா.
0: ஏமா, இன்னைக்கு அனிருத் பாட்டுமா, எப்படிம்மா?
2: சரியப்பா, அனிருத்து அனிருத்து பாடல் தான்.
1: என்ன, நாங்க பாட மாட்டோமா? ஒரு பாடல் என்ன மேனன், இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்க?
0: இல்ல இல்ல அம்மா,
1: நாங்க பாடிடுவோம்ல
2: தம்பி. நான் நல்லா பாடுறேன் தம்பி.
0: சரி சரி, நல்லா சிரிப்பீங்கன்னு தெரியும்.
2: புத்தம்போது காலை பொன்னிற வேளை

0: அம்மா
1: புத்தம்பூது காலை
0: அம்மா பழனியாயி அம்மா
2: இருங்க பாடிட்டோம்
0: இருங்க. இது வந்து இளையராஜா இசையில
2: இல்ல அது அது பழைய இது மேகா படத்துல
0: மேகா படமும் இளையராஜா இசையில. அம்மா அம்மா அம்மா
2: அம்மா வணக்கம். கட்டுக்கடக்காம போயிட்டு இருக்கு.
0: சரி என்னன்னா நம்ம கேட்டது வந்து அனில்.

0: அனிருத் பாடிய பாடல்கள், அனிருத் இசையமைத்த பாடல்கள், அப்படியான பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து புத்தம் புது காலை வந்து இளையராஜா இசையமைத்த பாடல். அந்த ரீமிக்ஸும் வந்து அவர் தான் பண்ணியிருந்தார். யாரு? இளையராஜா மேகா படத்திற்காக அதுவும் அவர் தான் பண்ணியிருந்தார். அதனால இதில் எங்கேருந்து வந்தார் அனிருத் அப்படின்றது தான்
1: சந்தேகமாக
0: இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பழனி ஐயம்மாவுக்கு நம்ம சரியாக சொல்லி புரிய வைக்கலையோ அப்படின்னு தோணுது. ரொம்ப நன்றி அம்மா.
2: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
4: என்ன ஸ்பெஷல்
5: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
6: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: தீபாவளி மேக்னா சேல்ஸின் தீபாவளி. மேக்னா சேல்ஸ், பரமதி, வேலூர், துறையூர் மற்றும் முசூரி.
1: விரைவில் பெரம்பலூரிலும். கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மேனன்
1: சொல்லுங்க,
0: நிகழ்ச்சி முடிக்க போறோம்.
1: ஆமா,
0: நேயர்கள் வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 நேயர்கள் கலந்துக்கிட்டாங்க.
1: நல்லா
0: பாடினாங்க,
1: நல்லா பாடினாங்க. நமக்கு ஒரு 4 நிமிடங்கள் தான் இருக்கு, அதனால ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து மகளிர் நேரம் இன்னைக்கு சிறப்பு யாதுமாகி பலம் வர காத்திருக்கிறது. தயாராகிட்டு இருக்காங்க, மும்முரமா இருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, சரியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருக்கு.
0: இன்னைக்கு வந்து
1: என்ன நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத
0: ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு.
1: இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்கு, கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு

இதுவரை ரசித்தோம் பாட்டு பட்டாளம். இனி நாம் ரசிக்கலாம் மகளிர் நேரத்தில் சிறப்பு யாதுமாகி. வருமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். வேளாண் துறையின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அத்துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். G20 மற்றும் G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாங்காக் சென்றடைந்தார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதன் கார்த்திகேயன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மொனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஷ்ட் ஏஞ்சல் புனிரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: ஆர்கேஜி நெய்.
2: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
5: வழங்கும் மகளிர் நேரம்.
6: மண்ணை உழுது விண்ணை தொட்டு குடும்பத்தையும் நாட்டையும் தன் தோள்களில் தாங்கும் தாய்மையின் வடிவங்களுக்கு வணக்கம். குடும்பத்தின் ஆணிவேராகவும் சமூகத்தின் வளர்ச்சிக்கு வித்திடுபவராகவும் தன்னம்பிக்கையோடு பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கும் மகளிர் அனைவருக்கும் கோடைப்பண்பலை 100.5 சர்வதேச கிராமப்புற மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நாளில் பெண்களின் முன்னேற்றத்தையும் பெருமையும் கொண்டாடும் வகையில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம் ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாய் யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் நம்மோடு நேரலையில் இணைந்து சிறப்பிக்க வருகிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியரும் துறை தலைவருமான முனைவர் ஏ. உஷா ராஜநந்தினி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.
7: வணக்கம் நேயர்களே, வணக்கம் தோழிகளே.
6: சகோதரிகள் வரலாம். 94 87 07 74 48 என்ற எண்ணிலும், 96 55 24 24 29 என்ற எண்ணிலும்.
7: யாதுமாகி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வலம் வரும் யாதுமாகி இன்று வியாழக்கிழமை வலம் வருகிறது. என்ன சிறப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 சர்வதேச கிராமப்புற மகளிர் தினம் இன்று அக்டோபர் 15. இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயம், உணவு பாதுகாப்பு, கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் கிராமப்புற பெண்கள் ஆற்றக்கூடிய முக்கிய பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல, கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். கிராமப்புற பெண்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் நாட்டிற்காகவும் கனவுகளை சுமந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் அவர்களினுடைய சிறப்பை சொல்வதற்காகவும் இந்த நாள் இருக்குது. அவர்களுக்காகவே பணியாற்றி கொடைக்கானலில் விளையக்கூடிய மலைப்பூண்டிற்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தந்தவர்களில் முக்கியமான ஒருவர் நமது யாதுமாகி மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த பணியை மட்டும் செய்யவில்லை, மலைவாழ் மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக நிறைய பணியாற்றியிருக்காங்க. பழங்களில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து எப்படி ஆபரணங்கள் செய்வது, இதற்கான பயிற்சியையும் அளித்து அவர்களோடது வாழ்வாதாரத்திற்கு நிறைய மேம்பாட்டு திட்டங்களை வழிவகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அந்த சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது மேடைக்கு வரவேற்கிறோம். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உயிர் தொழில் நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஏ. உஷா ராஜநந்தினி அவர்களை கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் மேடம்.
8: வணக்கம் முருகேஸ்வரி அவர்களே, நன்றி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கோடைப்பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பண்பலை வழியாக உங்கள் எல்லாத்தையும் இப்படி ஒரு தருணத்தில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி.
7: சர்வதேச கிராமப்புற மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
8: தேங்க்யூ மேம்.
7: நிறைய பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. 2014 நீங்கள் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் அடியெடுத்து வச்சிங்க. அப்போலேருந்தே கிராமப்புற பெண்கள், அதுவும் மலைவாழ் மக்களுக்கு சிறப்பான ஒரு செயலை செஞ்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் வந்து பணியாற்றக்கூடியது வந்து உயிர் தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜியில் பணியாற்றிட்டுருக்கிறீங்க. இந்த புவிசார் குறியீடு வாங்கிறதுக்கு எங்கேருந்து இந்த முயற்சியை நீங்கள் ஆரம்பிச்சிங்க, எப்படி அதற்கான முன்னெடுப்பை செஞ்சீங்க, எப்படியெல்லாம் அதற்கான பணியாற்றினீங்கன்றது எங்களுக்கு சொல்லலாமா?
8: கண்டிப்பாக சொல்லலாமா. நான் வந்து 2014 யூனிவர்சிட்டி ஐபிஸ்

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும்.

0: செல், அதாவது அறிவுசார் சொத்துரிமைக்கான செல் அப்படிங்கிறத ஒன்று அமைச்சு அதில் ஒருங்கிணைப்பாளராக என்னைய நியமித்தாங்க. ஸோ அப்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரைனிங், ஒரு 10 நாள் ட்ரைனிங் இதை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐபி செல் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் கொடுக்கும்போது நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறோம். நான் வந்து பிஜி டிப்ளமோ இன் ஐபிஆரும் முடிச்சிருக்கிறேன். ஸோ எங்களுக்கு இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்னா என்னென்னு தெரியும். இந்த 10 நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் இன்னும் நிறைய தெரிஞ்சுது. ஸோ அதனால் என்ன பயன் இருக்குது, என்ன நன்மைகள் இருக்குங்கிறதெல்லாம் அன்றைக்கி தெரிஞ்ச அப்போ நம்ம சார்ந்து இருக்கிற இந்த கொடைக்கானலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இங்கே வந்து பார்க்கும்போது கொடைக்கானல் பூண்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ முதல்ல புவிசார் குறியீடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதான் நம்ம பார்க்க முடியும்
1: கண்டிப்பாக.
0: ஸோ புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் எந்த ஒரு நிலப்பகுதியில் ஒரு குரூப் ஆஃப் அதாவது மக்கள் கூட்டமாக நிறைய பாரம்பரியமான ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்பெஷலான சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை அவங்க பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பொருளுக்கு அது வந்து விவசாய பொருளாக இருக்கலாம், இல்லை கைவினை பொருட்களாக இருக்கலாம், இல்லை இயற்கையாக இந்த முத்து சிப்பி சங்கு மாதிரியான இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கணும், அந்த மண் சார்ந்த ஒரு சிறப்புத்தன்மை இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது வேறு யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இதை எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ காஞ்சிபுரம் பட்டு இருக்குன்னா அது பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது அந்த மக்கள் இல்லாமல் போலியாக யாராவது தயாரித்து நான் காஞ்சிபுரம் பட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் பண்ண முடியாது. ஸோ இந்த சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்கிறது தான் புவிசார் குறியீடு. இந்த புவியீடு கிடைக்கிறதுனால உலகளாவிய அங்கீகாரமும் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு உலகம் ஃபுல்லாக.
1: அது அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும், அதனுடைய தன்மையும் அதனுடைய
0: சிறப்பு எல்லாமே அந்த மண் சார்ந்து இருக்கும் இல்லையா. ஸோ இது இப்போ இந்த புவிசார் குறியீடு கிடைக்கிறதுனால உலக மக்கள் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் இருக்குங்கிறதே தெரிய வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் கொடைக்கானல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூண்டு எங்களுக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சது. அப்போ நாங்கள் விவசாயிகள்கிட்ட போய் மீட் பண்ணி பார்க்குறோம் என்ன எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 700 ஹெக்டேர் நிலத்தில் ஒரு 6000 குடும்பங்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. முக்கியமாக பெண்கள், அந்த கிராமப்புற மேல்மலை மக்கள் பார்த்தீங்கன்னா 90% மேலே இதை சார்ந்து தான் இருக்கிறாங்க. முக்கியமாக பெண்கள் தான் அந்த வயல்களில் வேலை பார்க்குறது, அதுதான் அவங்களுக்கு எல்லாமே வாழ்வே அதுதான், அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பல் கூட நம்ம முழுசாக சாப்பிட முடியாது. ஒரு பூண்டை உரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கையெல்லாம் எரிச்சல்,
1: அவ்வளோ காரம் இருக்கும்,
0: அவ்வளவு காரமாக இருக்கும்,
1: மருத்துவ குணம் அதிகம்
0: அதிகம் ரொம்ப, அதாவது அந்த ஸ்மெல்லுமே அந்த பஞ்சன்சின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம்லி அதிகமாக இருக்கக்கூடிய இது. இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோன்னா, 14ஆம் நூற்றாண்டில் இந்த மக்கள் இங்கே குடிபெயர்ந்ததாக சொல்கிறாங்க இந்த விவசாயம் பண்ணுற மக்கள். அப்போ இருந்தே பூண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: இங்கே மேல்மலைன்னு சொல்லும் போது கூக்கால், கிளாவரை, பூண்டி,
0: மன்னவன்,
1: பூம்பாறை போன்ற இருக்கக்கூடிய
0: இங்கே இருக்கிற மக்கள் வந்து 90% மேலே, 98% சொல்லலாம், அவங்க வந்து இந்த விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் இல்லை. ஏன்னா கிராமங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு லீடர் இருக்காங்க, மண்ணாடியார்னு சொல்லுவாங்க, ஒரு லீடர் இருக்காங்க, பொலிட்டிக்கல் லீடர், வில்லேஜ்க்கு லீடர், இந்த மாதிரி நிறைய. ஆனால் அவங்களுக்குள்ளே சேர்ந்துக்கல. என்ன பண்ணுறாங்க, ஒரு 150 வருஷ பாரம்பரியம் மிக்க ஒரு வடுகப்பட்டி மார்க்கெட் இருக்குது கீழே பெரியகுளம் பக்கத்தில் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு தான் இவங்க எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சமயம் 2016 நம்ம வேலை பார்க்கும்போது இதை பற்றி நம்ம சர்வே பண்ணிகிட்டு இருக்கும்போது, ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா தான் சராசரி. எல்லா பூண்டுக்கும் எப்படி விலையோ அதே விலை தான் இவங்களுக்கும் நிர்ணயிச்சு. அப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா இது டெரேஸ் கல்டிவேஷன், அடுக்கு அடுக்காக இருக்கக்கூடிய நில பரப்பகுதி பகுதியில் உள்ள விவசாயம் பண்ணணும் இவங்க. ஸோ கஷ்டப்பட்டு பண்ணி இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணும்போது இந்த 10 ரூபா 40 ரூபா அவங்களுக்கு கட்டுப்படியே ஆகாது.
1: ஏன்னா மலைப்பகுதியில் அவங்க பண்ணும்போது ஒன்று அவங்க முதுகலை சமந்துட்டு வரணும், இல்லைன்னா குதிரைகளை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜீப் ஒலியாக எடுத்துகிட்டு வந்து எங்கே வந்து
0: விவசாயம் பார்க்க வேண்டாம், திருப்பூர் அனுப்பி விட்டுட்டோம் அந்த மாதிரி சொல்ற நிலைமை. இன்னொன்னு அவங்களுக்கு மழை நீரை மட்டும்தான் சார்ந்து இருக்காங்க. குடிநீருக்காக டைவர்ட் பண்ணிட்டோம் தண்ணீரை. அது இல்லாம இப்போ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் கன்சர்வேஷன்னால ஃபாரஸ்ட்லேயும் கிரேசிங், அதாவது கால்நடைகளை மேய்க்கிறதுக்கான கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி. ஸோ இவங்க அந்த விவசாயமே கால்நடைகளை நம்பி தான் இருக்கும்.

0: அவங்களோட விவசாயம் பார்த்தோம்னா. ஸோ இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இந்த விவசாயத்திலேருந்து பூண்டு விவசாயத்தில் விவசாயத்தை குறுக்கிக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பிரச்சனை
1: கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம், ஆனால் போது அதற்கான விலைவாசி வந்து ரொம்ப குறைவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ப ரிசர்ச் பண்ணப்ப குறைவா இருந்தது. ஆமா, அதை விட்டுறலாம்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க மேம். தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுங்க.
9: ஆஹா, சம்ம வாசனை, அடடடடடடடா, அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வெளியிலோ, வெளியிலோ வாங்க. ஏய் அம்மா எங்க?
8: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
11: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதி ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசை ஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிய நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதி ஸ்டோர், CSI ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி, வேலூர், துறையூர் மற்றும் முசூரி,
1: விரைவில் பெரம்பலூரிலும்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
3: ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை
2: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணி மணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகில் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில்

0: நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கொடை பண்பலை 100.5 சிறப்பு யாதுமாகி அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாதுமாகியாக நாட்டின் முதுகெலும்பு கிராமம்னு சொல்கிறோம். வீட்டின் முதுகெலும்பு பெண்கள். அதில் பெண்கள்லையும் குறிப்பாக பார்த்தோம்னா கிராமப்புற பெண்கள் முழு குடும்பத்தையும் தாங்கக்கூடியவங்களாக, தாங்கி நிற்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவர்களினுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய நாள்தான் இன்றைய சிறப்பு நாள். கிராமப்புற மகளிர் தின சிறப்பு நாளாக இருக்குது. இந்த நாளில் அந்த மலைவாழ் மக்களுக்காகவும் கிராமப்புற மக்களுக்காகவும் தன்னுடைய பணியில் நிறைய நேரம் ஒதுக்கி அவர்களுக்காகவே சிந்தித்த ஒருவரை தான் நமது யாதுமாகி மேடை அழைத்திருக்கிறது. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உயிர் தொழில் நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஏ உஷா ராஜநந்தினி அவர்கள். மேடம், நம்ம புவிசார் குறியீடு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதை பெறதுனால என்ன பயன் மக்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு புவிசார் குறியீடு பெறணும் அப்படின்னாக்க பரம்பரையாக அவங்க செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் நீங்கள் வைக்கணும். எங்கேருந்து அதெல்லாம் எடுத்தீங்க, எப்படி கிடைச்சது கொடைக்கானல் அதெல்லாம்?
3: எஸ் மேம், இப்போது இந்த பூண்டு, இங்கே இருக்கிற மலை பூண்டு, இதுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒன்று பஞ்சன்ஸின்னு சொல்லிட்டு வந்து காரத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஹார்ட் நக் கார்லிக்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாதுகாப்பாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வாங்கி வச்சோம்னா 8 மாதம் வரைக்கும் இன்னும் கான்சன்ட்ரேட்டடாக பேர்ல் மாதிரி, முத்து மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து கெட்டு போயிடாது. ஸோ 8 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த பூண்டுக்கு. இப்போ இன்னொரு ரகம் இருக்குது, ஊட்டி 1 சொல்லுவாங்க. அது ஊட்டியில் விளையக்கூடிய ரகம். அந்த ஊட்டி 1 இங்கே கல்டிவேட் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிற கொடைக்கானல் மலை பூண்டை வேறு எங்கேயும் கல்டிவேட் பண்ண முடியாது. ஈவன் நம்ம வந்து புனேயில் இருக்கக்கூடிய கார்லிக் அண்ட் ஆனியன் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு நம்ம அனுப்பி வச்சோம் சாம்பிள். அங்கே கூட அது கல்டிவேட் பண்ண முடியல.
2: செஞ்சு பார்த்துருக்காங்க,
3: பண்ணாங்க. நம்ம வந்து ஈசி நம்பர்னு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஒரு ரகம் இருக்குங்கிறதே நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து தான் அனுப்பி வச்சோங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இப்போ ஜெர்ம் பிளாசம் இருக்குது, ஆனால் வந்து கல்டிவேஷன் பண்ண முடியாது. ஆனால் ஊட்டி 1 வெரைட்டி இங்கேருந்து விதைகள்லாம் போகுது, மகாராஷ்டிரா போகுது, குஜராத் போகுது. ஆனால் நம்மளோட கொடைக்கானல் ரகம் வேறு எங்கேயும் விளையாது. இந்த மண்ணுக்கே உரிய ஒரு பாரம்பரியமான ரகம். ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பாதுகாக்கணும் முதல்ல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 6 மாதம் வெரைட்டி இருந்துச்சு. நான் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா ஊட்டி 1 வந்து 3 மாதம் வெரைட்டி, அதாவது 90 நாளில் அறுவடை பண்ணிடுவாங்க. இந்த கொடைக்கானல் மலைப்பு உண்டு 4 மாசம் வெரைட்டி, 120 நாள் மண்ணுக்குள்ளே இருந்து விளையக்கூடிய வெரைட்டி. என்ன சொல்கிறாங்க மக்கள்,
2: 120 நாள் விளையிறதுக்கு எடுக்கும், 8 மாதத்துக்கிட்ட நம்ம வந்து
3: ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 மாதம் வெரைட்டி ஒன்று இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி, பாரம்பரியமாக இந்த மக்கள்கிட்ட
2: நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி
3: இருந்ததுக்கு.
2: அது நீங்கள் பேசும்போது சொன்னாங்களா மக்கள் அப்படி?
3: ஆமாம், ஏன்னா அது அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இல்லை, அங்கங்கே ஒன்று அவங்கக்கிட்ட விதைகள்லாம் ஒன்று இருக்கலாம் தப்பி, ஆனால் மொத்தமாக இப்போ யாரும் அதை பண்ணுறதும் இல்லை, அவங்கக்கிட்ட விதைகளும் இல்லை.
2: சிங்கப்பூர் ரகம்னு சொல்கிறாங்களே மேடம்,
3: அது எப்படி வந்துச்சு உள்ளங்கிறது தெரியல மேம். அது வந்து ஒரு பர்பிள் ஷேட் இருக்கும், அந்த பீல் பார்த்தோன்னா ஒரு பர்பிள் ஷேடு அறுவடை பண்ண மலை பூண்டுக்கு, அதனால அந்த ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு ஃபேன்சியா வச்சிருக்காங்க, யாருக்குமே தெரியல எதனால அந்த பேர்.
2: கொடைக்கானல் மலை பூண்டுனாலும் ஒன்றுதான்.
3: ஸோ இது எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும், இதையும் அழிய விட்டுறக்கூடாது. ஏன்னா இது 4 மாதம் வரைடியா, 3 மாதத்துக்கு தான், ஏன்னா அது 1 மாதம் அவங்களுக்கு சேவ் பண்ணலாம்ல, எல்லாம் வேலையில் பழுவெல்லாம் குறைக்கலாம்ங்கிறக்க அதுக்கு போயிடக்கூடாது. இது மக்களுக்கே முதல்ல தெரியணும், நம்ம ஒரு ஸ்பெஷலான இதை வச்சுருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணும். இதை பாதுகாக்கணுங்கிறது ஒன்று, மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும், இன்கம் வரணும். அவங்களுக்கு
2: விவசாயத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறது பெண்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க.
3: ஆமாம், ஏன்னா அவங்க தான் எல்லா வேலைகளும் செய்வாங்க. ரொம்ப ஷை டைப்பு இந்த விவசாய பெண்கள், இங்கே இருக்கிறவங்க ரொம்ப வெளியே பேசவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கட்டுறது, அறுவடை, களை எடுக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பெண்கள் தான் பண்ணுவாங்க. ஆண்கள் மட்டும் தான் இந்த சேல்ஸ் உள்ளதை அவங்க பார்த்துக்குவாங்க,
2: கடினமான வேலைகள் அதை பார்ப்பாங்க,
3: அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்ன தேவை, இப்போ புவிசார் குறியீடு பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது.
2: பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவே.
3: ஓகே,
4: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
6: RKG நெய்,
7: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாச

0: மகளிர் நேரம்
1: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் நண்பகல் 12:30.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச்.

0: கட்லட்.
1: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ₹10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 சலுகை. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி சேதாரம். ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசூரி
1: விரைவில் பெரம்பலூரிலும். கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் நம்மோடு இருக்கிறாங்க, முனைவர் ஏ உஷா ராஜநந்தினி அவர்கள். புவிசார் குறியீடு பெற்றுத்தந்ததனுடைய வரலாறை சொல்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க. கொடைக்கானலில் மேல்மலை பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய மலைப்பூண்டு சொல்லும் போதே சொன்னாங்க, சிவப்பு கலரில் இருக்கும், ஊதா கலரில் இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த பூண்டு, காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி மேம் அந்த தரவுகளெல்லாம் எடுத்தீங்க நீங்கள்?
4: மேம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆக்சுவலாக நம்ம புவிசார் குறியீடுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் தேவை, அதோட ஸ்பெஷாலிட்டி, அதோட யூனிக்னஸ் இந்த மாதிரிலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் பண்ணும்போது, டிபார்ட்மெண்ட்டில் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம், அது மாதிரி கேன்சரை செல்ஸை வளர விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி ஒன்று 3 வகையாக பண்ணும்போது மற்ற பூண்டுகளை காட்டி 3-4 மடங்கு இதுக்கு வந்து ஃபினாலிக் காம்பவுண்ட், ஃப்ளேவனாய்ட்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக போதும் அந்த கேன்சர் செல்ஸை தடுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஆராய்ச்சிகள் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியை ப்ரூவ் பண்ணிச்சு. அது முக்கியமாக ஹிஸ்ட்ரி தேவைப்பட்டுச்சு, ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா பாரம்பரியமாக இதை பண்ணிகிட்ருக்காங்கிறது ப்ரூவ் பண்ணணும். அப்போது நம்ம விவசாயிகள்கிட்ட போய் கேட்குறோம், ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமா அப்படின்னு. நாங்கள் வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாலாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் எவிடன்ஸ் எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த செண்பகனூரில் சேக்ரட் ஹார்ட்
3: விளைவிச்சு அந்த பூண்டையே எடுத்து திருப்பி அடுத்து விளைவிக்கிறதுக்காக விதையாக எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
4: ஆமாம்,
3: அதனால பரம்பரையாக வச்சுட்டு இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது.
4: அதுக்கு எவிடன்ஸ் கேட்டால் ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்காது இல்லையா, விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்களுக்கும் ஃபஸ்ட் இது புவிசார் குறியினா என்னன்னே தெரியாது. இப்போ இப்படி சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்களும். அப்புறம் சேக்ரட் ஹார்ட் மியூசியம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காலேஜில் ஒரு ஆர்ச்சிவ்ஸ் இருக்குது, லைப்ரரி, அதில் இந்த மெம்பராக இருக்கும்போது அங்கே நான் வந்து ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. அதாவது இந்த மலையோட பேர் கொடைக்கானல் இல்லை, வராககிரி. வராககிரியை பற்றி பிரிட்டிஷ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கிடைக்குது. ஸோ அதை
3: தேடறவங்க எழுதுனா அந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சிங்க,
4: அதில் ஒரு ஹிண்ட் இப்படி அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மதுரையில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷர்ஸுக்கு அந்த சம்மரை ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு குளிரான பிரதேசம் அவங்களுக்கு தேவைப்படுது. சம்மரை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டா நல்லா இருந்துடலாம் அப்படின்னு. அப்போ அவங்க ஊட்டி ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, சிறுமலையை பார்க்குறாங்க, போனவங்களுக்கு எல்லாம் மலேரியா வந்துடுது. ஸோ அது வேண்டாம், வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படிம்போது பெரியகுளம் பக்கத்தில் இருக்கிற மிஷனரிஸ் என்ன சொல்கிறாங்க, அடுக்கும் வழியாக போகும்போது அங்கே மேலே வந்து நல்ல குளிரான இடம் இருக்குது, நீங்கள் அதை வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, 1837 ஒரு சர்ஜன், ஆக்சுவலாக அவரை சர்வே பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. அதாவது மெட்ராஸ் ஜேர்னல் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டும் ஒரு மெமோயரும் இருக்குது, ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க, வார்டு அப்படிங்கிறவரும் ராபர்ட் வைட்டுங்கிற

0: சர்ஜனும். அவங்க ரெண்டு பேரும் இந்த 1837 உள்ள ஜேர்னலில் ரெண்டு வால்யூமில் ரெண்டு சாப்டர் எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த இடம் அவங்களுக்கு தோதுவானதாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, சர்வே பண்ணுறாங்க. மண் எப்படி இருக்குது, மலை எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, இங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, மக்களில் ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, மேல் எவ்வளோ இருக்காங்க, கேட்டில் எவ்வளோ இருக்குது, என்ன விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்தில் அரிசி, திணை, கோதுமை, கடுகு இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இது இப்போ எதுவுமே இல்லை. அது கூட பிரதானமா கார்லிக் பண்றாங்க,
1: நெல்லெல்லாம் விளைவிச்சாங்கன்றதெல்லாம்
0: எழுதியிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட பிரதானமானது இந்த கார்லிக், பூண்டு தான் பிரதானமானது. அவங்க அதன் வயல ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க, அதுதான் முக்கியம்னா.
1: பண்டமாற்று 37 அதுலயே சொல்லப்பட்டிருக்குது, பூண்டு வந்து விளைவிக்கப்பட்டிருக்குது, அதான் அதிகமா விளைவிச்சு.
0: இந்த மேல்மலை கிராமங்கள் எல்லாம் அதைதான் சார்ந்து இருக்கிறாங்கிறத அவங்க எழுதுறாங்க. சோ எங்களுக்கு அதை 100 பாரம்பரியமே ப்ரூவ் பண்றதுக்கு போதுமானதா இருந்தது. இது பார்த்தா 200 பக்கத்துல இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இப்ப நான் அதை எடுத்துட்டு விவசாயிகள்கிட்ட போய் சொல்றேன். அந்த ராதாகிருஷ்ணன் மன்னாடியார்னு சொல்லிட்டு மன்னவனூர்ல இருக்கிறாங்க. சோ அவங்கள போய் பாக்குறோம் நாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து, ஐயோ இதுதான், இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, எங்கள் கிட்ட இன்னும் இதை விட அதிகமாக ஒன்று இருக்குது மேம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, போலூர் செப்புப்பட்டயம். போலூர்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு செப்புப்பட்டயம் இருக்குது. அந்த செப்புப்பட்டயம் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற மன்னாடியார், அதாவது ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒரு மன்னாடியார், இந்த பாண்டிய மன்னன் வந்து ஒரு தலைவரை வச்சுருப்பாங்க கிராமங்களில் அந்த காலத்தில். ஏன்னா அவங்க நேரடியாக பார்க்க முடியாது, ஒரு தலைவர் அதாவது மன்னாடியார்னு சொல்கிறாங்க. இதையும் இந்த பிரிட்டிஷ் எழுதியிருக்காங்க. இந்த மன்னாடியாருக்கு இடையில ஒரு பிரச்சனை, எது வரைக்கும் என்னோட நிலம், எது வரைக்கும் என்னோட எல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வருது. அது குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் 1342 வந்து ஒரு செப்பு பட்டயத்தில், இந்த கிளாவரை மன்னாடியாருக்கு இந்த இடம், இந்த பூண்டி மன்னாடியாருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிறத பிரித்து அழகாக அதை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லாஸ்டில் ஒரு லைன் இருக்கு, இந்த மன்னாடியாருக்கு பூண்டு வெள்ளை பூண்டு கண்டம் முடிய குண்டு புலி அடித்த இடம் வரைக்கும்,
1: 1342 பூண்டு விளைவித்த இடம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்கன்ற டேட்டா உங்களுக்கு அந்த செப்பு தகடுல
0: கிடைக்குது.
1: இதை வச்சு நீங்க ப்ரூஃப்
0: பண்ணிட்டீங்க.
1: மேம், இது வாங்கினதுனால என்ன லாபம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இணைப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆமா, நான் வில்பட்டி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல வீடு. என் பேர் ரோஹிணி மகேந்திரன். இங்க பூண்டு,
1: நீங்க பூண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஆமாமா.
1: எத்தனை வருஷம் பண்றீங்கம்மா?
2: ஆமா, நான் இந்த ஊருக்கு வந்து 28 ஆகுது.
1: 28 வருஷம் ஆச்சுது.
2: ஆமா. இப்ப நம்ம 2018 வந்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்துல இருந்து புவியியல் தொழில்நுட்பத்துல உஷா நந்தினி மேடம் வந்து புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்த வட்டி அவங்கதான் அறிமுகப்படுத்ததுனால முதல்ல பூண்டுக்கு சரியான விளைச்சல் விளையல் விலை இல்லாம இருந்தது.
1: நீங்க 28 வருஷமாவுமே பூண்டு விளைச்சல் பண்ணிட்டு இருக்கீங்க வில்பட்டியில அப்படிங்களா?
2: இங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே டைமா போட முடியாது. உருளைக்கிழங்கு எடுத்தாங்கன்னா கேரட்டு
1: மாத்தி மாத்தி பயிரிடுவீங்க இல்லையா?
2: பயிரிடுறது இதுல புவிசார் குறியீடு வந்தவட்டி இப்ப எல்லாருமே வந்து ஓரளவு விலை அதிகமா கிடைக்கிறதுனால
1: கிடைச்சிருக்குது, விவசாயிகளுக்கு பயன்படுதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு சர்வதேச கிராமப்புற மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்மா. உஷா ராஜநந்தினி மேடமும் இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில, அவங்கள்ட்ட பேசணும்னா பேசுங்க.
2: ஹலோ
0: அக்கா.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம். ரோகிணி அக்காவா?
2: ரோகிணியே.
0: ஓகே ஓகே அக்கா. அக்கா இப்போ வந்து நான் பார்க்குறேன் வில்பட்டி பக்கத்தில், வில்பட்டி அட்டுவம்பட்டிலாம் முன்னே விட இப்போ வந்து விவசாய நிலம் அந்த பரப்பு பூண்டு விவசாயம் நான் பார்க்கும்போது 2016 பூண்டு பண்ணலை, நிறைய உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ நிறைய நிலப்பரப்பில் வந்து பூண்டு பண்ணுறாங்க, கரெக்டு தானே?
2: ஆமா, அட்டுப்பட்டி வாழைக்காட்டு உடைய பள்ளிங்க இங்க நம்ம வில்பட்டியில வந்து கீழே ஊரடி சொல்லுவோம்.

0: ஊருக்கு பின்னாடி எல்லாமே இப்ப ஃபுல்லாவே பூண்டுதான் மேம்.
1: அதனால உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு கிராமப்புற பெண்களுக்கு. யாதுமாகி நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. நன்றி அம்மா இணைப்புல வந்ததுக்கு.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடைப்பண்பலை 100.5 சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாதுமாகி கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் நம்மோடு இருக்கிறாங்க முனைவர் ஏ உஷா ராஜநந்தினி அவர்கள். கிராமப்புற பெண்களுக்காக நிறைய சேவை ஆற்றிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராஜெக்ட் கிடைக்குதோ அதை அதிகமாக வந்து மலைவாழ் மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திட்டுருக்கிறீங்க. அதுலேயும் இந்த புவிசார் குறியீடு பெற்றதற்கப்புறம் எங்களுக்கு விளைச்சலில் வந்து இன்னும் நாங்கள் விளைவிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்குது அப்படிங்கிறத ரோஹிணின்ற அக்கா வந்து நம்மள்ட்ட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக அவங்களுடைய குரலும் கூட இருந்தது. வேற என்னெல்லாம் செய்கிறீங்க மேம் இந்த மலைவாழ் மக்களுக்காக?
1: மலைவாழ் மக்களுக்கு இன்னும் நாங்கள் வந்து ஜுவல்லரி பண்ணோம் மேம். ஆக்சுவலாக அங்கே கிடைக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு.
0: என்ன சீடு?
1: யூகாலிப்டஸ் சீட்ஸ், அதுக்கப்புறம் மஞ்சாடி சீடு, அது மாதிரி அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வச்சு யூனிக்கான ஜுவல்லரி டிசைன் பண்ணணும். ஒரு வெப்சைட் கூட அதை ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களே எடுத்து நடத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம் இப்போ எப்படி அதை அந்த சீட்ஸ் எல்லாம் வச்சு ஜுவல்லரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாரதி அண்ணா நகர் உள்ளவங்க அந்த மாதிரிலாம்
0: பேத்துப்பாறை பக்கத்தில் இருக்கிற பாரதி அண்ணா
1: நகர் பழங்குடி மக்கள்,
0: பழங்குடி மக்களை வச்சு
1: அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து நாங்கள் வந்து 150 டிசைன்ஸை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வேற யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது.
0: என்னென்ன ஆபரணங்கள் செய்ய வச்சிங்க? கம்மல்,
1: செட்டா, நெக்லஸ் மாதிரி. ஸோ ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா. நார்த் இந்தியாவில் அதுக்கு ரொம்ப டிமாண்ட்.
0: ஒரு சீடு வச்சு பண்ணும் போது பூச்சி அரிச்சிடாதா?
1: இல்ல, யூகாலிப்டஸ் சீட்ஸ்ல வந்து இயற்கையாக அந்த எஃபெக்ட் இருக்கு. எந்த நாங்கள் நிறைய வருஷமா வச்சிருக்கோம் அதை, ரிசர்ச்சா பண்ணும்போது நிறைய வருஷமா கையில் வச்சிருக்கோம். அது இல்லாமல் இப்போ கார்லிக் பொக்கே ட்ரைனிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ பொக்கே இப்போ டிமாண்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இங்கே ஸ்பெஷலாக
0: உண்டு வச்சு பொக்கே செய்கிறதா?
1: இப்போ இங்கே எங்களுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும், ஏன்னா பூக்கள்னா நம்ம அன்றைக்கி கொடுக்குறோம், அன்றைக்கி ஈவினிங் அவங்க கிளம்பும் போது அதை தூக்கி போட்டு தான் போக முடியும். கையில் எடுத்துன்னு வாடி போகிறது விஷயம் இல்லையா? ஆனால் இப்போ பொக்கே பூண்டில் வச்சு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஆசையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து இப்போ டிமாண்ட்
0: ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க.
1: இப்போ ட்ரைனிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த நவம்பர் மந்த் எல்லாத்துக்கும் ஒரு 30 பேருக்கு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணி
0: எந்தெந்த ஊர்கள்லேருந்து செலக்ட் பண்ணுறேன்.
1: அது கிராமப்புற மக்களுக்காகவே.
0: கூக்கால்
1: அங்கே எங்கேருந்து வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு 20 டேஸ்க்கு 3 வகையான ட்ரைனிங்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அவங்க அந்த ப்ராடக்ட்டை அப்படியே ஆன்போர்டு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல லிங்க் பண்ணி கொடுக்க போறோம். அப்படியே அவங்க வெளியே வரும்போதே ஆண்டர்பிரனரா வெளியே வருவாங்க. தொழில்
0: முனைவரான
1: நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம், நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம். அது அப்படியே ஃபாலோ அப் ஆகாது. அதனால் இது வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வரணுங்கிறக்காக இப்போ அதை பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் மேம். அது இல்லாமல் எங்கள் கூட இப்போ நிறைய நபார்டு எங்கள் கூட சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அது நபார்டில் நாங்கள் வந்து ஒரு
0: கிட்
1: எம்எஸ்எம்இ கூட சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ அவங்களுக்காகவே டிசைன் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அவங்க வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
0: ரொம்ப அருமையான உங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 2014 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே இந்த மக்களோட நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கிராமப்புற பெண்களுக்கான அவங்கள்ட்ட பார்த்தோம்னா இந்த யூனிக்னஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: மேம் ரொம்ப இனிமையானவங்க. ஒன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மறக்கவே மாட்டாங்க. இப்போ நான் வந்து பூண்டுக்காக தான் போனேன், விவசாயிகளை மீட் பண்ணுறதுக்கு தான் போனேன். அவங்க கல்யாணம் எனக்கு என்னைய தெரியவே செய்யாது. அவங்க கல்யாணங்களில் சிறப்பு விருந்தினர்னு போட்டு என் பேரை போட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
0: வீட்டில் ஒருத்தராக அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரியவங்களா

0: நம்மளுக்கு என்ன சொல்கிறது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கும் அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு உயர்ந்த நிலையில் வச்சு பார்த்துருக்காங்கன்னு நினைக்கும் போது நீங்களே அதை சொல்லும் போதே லயிச்சு சொல்கிறீங்க. அதை
1: அது மாதிரி போஸ்டர் அவங்க கிராமங்களில் எல்லாத்துலேயும் போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க மேம். இவங்க வந்து எங்களுக்கு புவிசார் குறியீடுக்காக ஹெல்ப் பண்ணாங்க, யூனிவர்சிட்டிக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடித்து கலராக எல்லா இடமும் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்தவங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, உன் பேர் போட்டு போஸ்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி.
0: எந்த ஊர் மேம்?
1: கன்னியாகுமரி என்னோட சொந்த ஊர்.
0: குடும்பத்தை பற்றி சொல்லுங்க.
1: என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜெயசேகரன், அவங்க வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க, நாகர்கோவில் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. என்னோட பசங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் ஆக்சுவலாக. பெரியவே
0: கன்னியாகுமரியிலேருந்து கொடைக்கானல் வந்து இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களினுடைய மேம்பாட்டிற்காக அன்னை தெரசா மகளிர் பல்கலை.
1: இப்போ இதுதான் என்னோட ஊர் மேம், எனக்கு வாழ்வு கொடுத்த ஊர். இந்த ஊருக்காக சிற்பி செய்யணும், இந்த மக்களுக்காக செய்யணுங்கிறது எனக்கு மனசுல இருக்கக்கூடிய ஊறி போன ஒரு விஷயம். இதுதான் என்னோட ஊர். இப்போ
0: இந்த நிகழ்ச்சி வழியா முத்தாய்ப்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
1: மேம், இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் சரி, இன்னும் ரூரலாக இருக்கக்கூடிய எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் முன்னேறணும், நல்ல லெவலுக்கு வரணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்.
0: நீங்க அப்ப வந்ததுக்கும் இப்பக்கும் பார்க்கும்போது நிறைய தொழில் முனைவோர்கள் உருவாயிருக்கிறாங்க. கிராமப்புற பெண்களுமே தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்கிட்டயுமே நிறைய வளர்ச்சிங்கிறது இருக்கு. அதை நீங்க கண் கூட பார்த்து,
1: நாங்க எங்க பிள்ளைங்களையும் நாங்க வந்து அப்படிதான் ட்ரெயின் பண்றோம் மேம். இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல 100 பிள்ளைங்க இருக்காங்க, மேக்சிமம் கொடைக்கானல்ல உள்ளவங்க தான். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொடைக்கானல் இல்லாத பிள்ளைங்க நிறைய இருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது கொடைக்கானல்ல உள்ள நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும். பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே ஒவ்வொரு வருஷமும் ஒரு 4-5 பிள்ளைங்க தாய்வான் இன்டர்ன்ஷிப் போயிட்டு வராங்க.
0: தாய்வானுக்கு
1: போயிட்டு வராங்க. இந்த கிராமப்புறத்துல இருந்து போறாங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷந்தோறும் போறாங்க. இப்போ 2-3 பிள்ளைங்க PhD ஜாயின் பண்ணிட்டாங்க தாய்வான் யூனிவர்சிட்டிஸில், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில்.
0: ரொம்ப அருமை மேம். நிறைய பணியாற்றிருக்கீங்க, நிறைய கிராமப்புற பெண்களினுடைய வளர்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய பணி சிறக்கிறதுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம்.
1: நன்றி மேம். நன்றி.
0: தேங்க்யூ மேம்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி. கோடை பண்பலை 100.5. இப்பொழுது நாம் கேட்கலாம்
7: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
6: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
7: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
8: பெண்களே, 40 வயதை கடந்த நீங்கள் உங்கள் மார்பக ஆரோக்கியத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. பிரஸ்ட் கேன்சரை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் சிகிச்சைக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் இலவச மேமோகிராம் பரிசோதனையை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால் 8754819593. கேன்சருக்கு நல்ல ஆன்சர்.
6: போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு தருகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
9: வணக்கம் நேயர்களே, நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பாலியல் வன்முறைக்கு ஆளான ஒரு குழந்தைக்கு மருத்துவ உதவி எவ்வளவு முக்கியங்கிறதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை பாலியல் ரீதியாக

0: வன்முறைக்கு ஆளாகும்போது அந்த குடும்பத்தினர் அச்சத்திலையும் பதற்றத்திலையும் அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த சட்டமும் மருத்துவமும் எப்படி நமக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாதிக்கப்பட்டது பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு பெண் மருத்துவர் பரிசோதிக்கணும். அப்போது அந்த மருத்துவ பரிசோதனையின் பொழுது ஒரு பெண் பணியாளரோ யாராவது ஒருத்தங்க கட்டாயமாக அந்த குழந்தை கூட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை தவிர குழந்தைக்கு தேவைப்படுற ஹெச்ஐவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி போன்ற பாலியல் தொற்றுகளுக்கான பரிசோதனைகள், அதற்கான தடுப்பு சிகிச்சைகள், இதெல்லாம் காலதாமதம் இல்லாமல் வழங்கணும் அப்படின்னு சட்டமே சொல்லுது. தொற்றுநோய் ஏற்படுகிற அபாயம் இருப்பதா மருத்துவர்கள் கருதினாங்கன்னா ஹெச்ஐவி போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ்ன்னு சொல்கிற அவசர தடுப்பு மாத்திரைகளை சம்பவம் நடந்த 72 மணி நேரத்துக்குள்ளே தொடங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் தொடங்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் பலன் கிடைக்கும். அடுத்த முக்கியமான அம்சம், எதிர்பாராத கரு உறுதலை தடுத்தல். பூப்பெய்திய சிறுமிக்கு தேவைப்படுற கர்ப்ப பரிசோதனையை உடனே செய்யணும். கர்ப்பத்தரிப்பை தடுக்கக்கூடிய அவசர கருத்தடை முறைகளை உடனடியாக தொடங்கிறது ரொம்ப நல்லது. 72 மணி நேரத்துக்குள்ளார இது மிக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. மருத்துவ வழிகாட்டுதலின்படி 5 நாட்கள் வரை கூட இந்த கர்ப்பத்தை தடுக்கக்கூடிய சில முறைகளை பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரம் கடத்த மருத்துவமனைக்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்பதை மனதிலே நிச்சயமாக பதிவு செய்து வச்சுக்கணும். ஒரு சிறுமி ஏற்கனவே கருவுற்றிருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? இங்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா திருத்தப்பட்ட கருக்கலைப்பு சட்டம் சில கால வரையறைகளை கொடுத்துருக்கிறது அந்த கருவை கலைக்கிறதுக்கு. அது என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். 20 வாரங்கள் வரை இந்த கருவை கலைக்கணும், கர்ப்பத்தை முறையாக கலைக்கணும்னா ஒரு பதிவு பெற்ற மருத்துவரினுடைய கருத்து. 20 வாரத்திலேருந்து 24 வாரங்கள் வரையிலான கர்ப்பம்னா அதை கலைப்பதற்கு 2 பதிவு பெற்ற மருத்துவர்களினுடைய ஒப்புதல் நமக்கு தேவை. இதையும் தாண்டி 24 வாரங்களை தாண்டிய கர்ப்பம் அப்படின்னு சொன்னால் அந்த நடைமுறை இன்னும் தீவிரமானது. அந்த சூழ்நிலைகளில் மருத்துவ வாரியத்தினுடைய பரிந்துரை நமக்கு தேவைப்படும். அந்த சமயத்தில் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் கூட தேவைப்படலாம். அதனால் மாதவிடாய் தள்ளி போனாலோ அல்லது கர்ப்பம் குறித்த சின்ன சந்தேகம் வந்தாலோ பயந்து போய் உட்கார்ந்துருக்காம உடனடியாக காலத்தை வீணடிக்காமல் மருத்துவமனையை அணுகுவது, மருத்துவரிடம் உதவி பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், குழந்தையினுடைய நலன்தான் முக்கியமானதுன்னு. குழந்தையினுடைய உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். சட்டமும் மருத்துவமும் சேர்ந்து நமக்கு எப்பயுமே துணையாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் சட்டத்தையும் மருத்துவத்தையும் நம்பி அதை பயன்படுத்தி கொண்டால் உங்கள் குழந்தை நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேல்நாள் நீதிபதி டாக்டர் எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

கிராமப்புற பெண்களின் பெருமையை போற்றி சிறப்பித்து நமது சிறப்பு நேரலை நிகழ்ச்சி யாதிமாகி நிதி நிறைவு பெறுகிறது. சிறப்பு விருந்தினர் முனைவர் ஏ உஷா ராஜநந்தினி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நேர்களே.

0: தொடர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: வணக்கம் நேயர்களே. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு என பல மொழிகளில் படங்களை இயக்கியிருக்கிறார் அந்த இயக்குனர். என்றாலும் தெலுங்கிலேயே அதிக படங்களை இயக்கினார். ஏன்னா அவரின் தாய்மொழி தெலுங்கு. அங்கே என் டி ராமாராவை வைத்து ராமுடு பீமுடு எனும் படத்தை இயக்குகிறார். அது வெற்றி படமாக அமைந்து போனதால் தமிழில் MGRஐ வைத்து அந்த கதையை இயக்குகிறார். வசனத்தை சக்தி கிருஷ்ணசாமி எழுதுகிறார். படப்பிடிப்பின் போது அந்த வசனங்களை பேச நடிகர்கள் சிரமப்பட கொஞ்சம் எளிமையாக எழுதி கொடுங்க அப்படின்னு MGR தடுத்தும் சக்தி கிருஷ்ணசாமி கிட்ட இயக்குனர் சொல்ல கோபம் வந்துருச்சு சக்தி கிருஷ்ணசாமிக்கு. எனது வசனங்களை மாற்ற சொல்கிறீங்களான்னு கோபப்பட்டு அந்த ஸ்பாட்லேயே வசன பேப்பரை கிழிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டாராம் வசனகர்த்தாவான சக்தி கிருஷ்ணசாமி. பின்பு MGR தலையிட்டு சமாதானப்படுத்தி எளிமையாக வசனங்களை எழுதி கொடுங்கன்னு கேட்ட பின்பு கொஞ்சம் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த படத்தை இயக்கியும் கொடுத்தார் அந்த இயக்குனர். 25 வாரங்கள் ஓடி சாதனை படைச்சிச்சு அந்த திரைப்படம். ஆமாம் நண்பர்களே, தபி சாணக்கியா தான் அந்த இயக்குனர். அவரோட இயக்கத்தில் MGR, சரோஜாதேவி, நம்பியார் என பலரும் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை படம் தான் அந்த படம். அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலோடு தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. ஈரோடு தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன் சாமியப்பன் அருக்காணியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன், இணைந்து LR ஈஸ்வரி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் IS916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம

0: பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: அடுக்களை வழியே வாசனை வீசும், அன்பின் சுவையோ நாவில் கூடும். உறவுகள் கூடி மகிழ்ந்துண்ணும் பண்டிகை காலத்தில் பலகாரம் செய்திட நாளொரு தீபாவளி பலகாரம். பலகார குறிப்புகளோடு கரூர் மணி மாஸ்டர்.
2: நேயர் உறவுகளுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் மணி மாஸ்டர். இந்த தீபாவளி இனிப்பு பலகாரங்களை நம்ம கோடை பண்பலையோடு கொண்டாடி மகிழ நாளொரு இனிப்பு பலகாரமாய் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சீடை. அதாவது சீடை அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்கு. உப்பு சீடை, காரச்சீடை, இனிப்பு சீடை, இப்படி பல வகை சீடை இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய சீடை பார்த்தீங்கன்னா பிளெயின் சீடை தான். பிளெயின் சீடை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, அதுதான் உப்பு சீடை. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பவுடர் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அதாவது பசு வெண்ணெய் எடுத்துக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஜீரகமும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன். உப்பு 1 டீஸ்பூன். இப்போது சீடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அரிசி மாவை நல்லா சலிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இது கூடிய உளுந்தம்பருப்பு பவுடர் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கணும். இது கூடவே உப்பு, எள்ளு, வெண்ணெய், ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மற்றும் மிக்ஸ் பண்ண சீடை மாவோட தேவையான அளவுக்கு மாவில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பதமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்செடுத்துக்கணும். 10 நிமிடம் நன்றாக மூடி வச்சு ஊறினதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு உருண்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஸ்டவ்வை ஒரு ஆயில் கடாயை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சீடையை எல்லாம் மிதமான ஹீட்டில் மெதுவாக போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்த பிறகு நல்லா ஆறிய பிறகு காற்று புகாத பாத்திரத்தில் போட்டு பயன்படுத்தி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீடை எண்ணெயில் பார்த்திங்கன்னா வெடிக்கும். எண்ணெயில் போடும்போது டப்பு டப்புன்னு வெடிக்கும். எண்ணெயும் தெறிக்கும், சீடையும் மேலே தெறிக்கும். கவனமாக இருக்கணும். அப்படி எண்ணெய் தெறிக்காமல் இருக்க வேணும்னா சீடை வேகிறப்ப அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மேலே வச்சுக்கணும். அப்போ தான் சீடையும் தெறிக்காது, ஆயிலும் உங்களுக்கு மேலே படாது. சமயக்கட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக ஆயில் சட்டியிலும் சரி சரியாக நிற்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆயில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால மேலே தெரிச்சதுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். சமையலை தவிர வேறு எந்த கவனமும் நமக்கு இருக்கக்கூடாது. வீடாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, பார்த்து பத்திரமாக ஒவ்வொரு டைமும் ஆயிலில் நிற்கும்போது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபயர் பாதுகாப்பு, அதாவது தீ அணைப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஏதாவது தீக்காயம் பட்டுச்சுன்னா உடனே மருத்துவம் சென்று அவசியம் அவருக்கு முதலுதவியும் மருத்துவமும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு சமையல் அறையிலும் தீக்காயங்களுக்கான மருந்து எப்பயுமே முதலுதவிகளுக்கு வச்சிருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மீண்டும் நாளை ஒரு குலோப் ஜாமுன் பலகாரத்துடன் நான் உங்கள் மணி மாஸ்டர். நன்றி.
1: குறிப்பறிந்து செய்யும் பலகார கலையை நாமும் கற்றிட பலகார குறிப்புகளை வழங்கினார் கரூர் மணி மாஸ்டர்.
3: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
4: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
5: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
4: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர்.

0: பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: நேரம் 1:16, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி இதயத்தில் நீ படப்பாடல். அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி வெங்கடேஷ் ஜெயசுதா தருண் விஜய் லட்சுமி பிரியா ராஜேந்திரன் தமிழ்ச்செல்வியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் பி பி ஸ்ரீனிவாஸ்.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பாத்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: டவுன்லோட் செய்யவும்.
1: அனில் முறுக்கு டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: தீபாவளி மேக்னா செல்ஸின் தீபாவளி. மேக்னா செல்ஸ் பரமதி, வேலூர், துறையூர் மற்றும் முசூரி.
1: விரைவில் பெரம்பலூரிலும்.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முருக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா செல்ஸ், பரமத்தி, வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேர்களே, இன்று பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார் என்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைய காத்திருக்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி ரங்கசாமி சிவகாமி அவர்கள். இனி சிவகங்கை சீமை படப்பாடல். புது சுப்லாபுரம் செல்வராஜ், சீனிவாசகம், சண்முக சுந்தரம், அங்கேற்கனி, தமிழ்ச்செல்வியின் விருப்பத்திற்காக.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. இனி மங்கையர் திலகம் படப்பாடலுக்கு முன்பாக குமார விஜயம் படப்பாடலை வழங்கவிருக்கிறோம் நாம். தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ் தேவி பிரியதர்சன் ஆரியதர்சனின் விருப்பத்திற்காக.

0: சன்னியாசி, பொருந்தாவிட்டா சன்னியாசி.
1: கோடிப்பண்பிள்ளை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

நேரம் 1:32 கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் மங்கையர் திலகம் படப்பாடலை வழங்கவிருக்கிறோம். திண்டுக்கல் கொடைரோடு சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, காமனன், பாண்டியம்மாள், செல்லப்பாண்டியின் விருப்பத்திற்காக.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிக

0: ஆஃபரில் உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 500,000 ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5,000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50,00,000 பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

நெஞ்சம் மறவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டே இருக்கிறது. கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. இனி பெற்றால்தான் பிள்ளையா படப்பாடல். குன்னத்தூர் கருக்குப்பாளையம் வேலுமணி ஈஸ்வரி நந்தகுமார் யோகஸ்ரீ ரேணுகா ரித்து ரமேஷின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா.

0: முனைவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி குழந்தைங்களில் வர ஒரு வித்தியாசமான ஒரு புற்றுநோயை பற்றி பேசுகிறேன். இந்த வித்தியாசமான புற்றுநோய் வந்துட்டு குழந்தையினுடைய உள் நரம்புகள்லேருந்து வரும். இது பேர் நியூரோபிளாஸ்டோமான்னு சொல்லுவாங்க. ஒரு வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இந்த கட்டி வரலாம். பட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த கட்டி வந்துட்டு இந்த 5 வருஷம்குள்ளே வந்துடும். வயசு 5 ஆகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டி வந்துடும். பெருசாக இருக்கும், மூச்சு திணறல் வரும், குழந்தைனால அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களால மூச்சு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். சம்டைம்ஸ் மூச்சு விடும்போது அவங்களுக்கு ஒரு வேதர் மாதிரி ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா எப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் கீமோதெரப்பி போடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் பேஷண்ட் வந்துட்டு நாங்கள் மேற்கொண்டு கண்காணிப்போம். இந்த மாதிரி சிறு வயசில் வர கேன்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 15 வயசு வரைக்கும் நாங்கள் கண்காணிச்சுட்டே இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி கேன்சர் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கே 1.5 இயர்ஸ் ஆயிரும். பட் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 2 டைம் வந்துட்டு வருவாங்க செக்கப்புக்கு. செக்கப்புக்கு வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு டைமும் ஸ்கேன் பண்ணுவோம், சில டைம் ஜஸ்ட் தொட்டு பார்ப்போம், சில டைம் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். குழந்தைங்களில் இருக்கிற கேன்சரில் எல்லா கேன்சரும் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவை. கேன்சரில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, வயசாகிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு ஃபிட்னஸ் இருக்காது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. பட் குழந்தைங்கள் அப்படி இல்லை, சின்ன வயசில் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க பாடி வந்து ஒத்துழைக்கும், ப்ளஸ் ஹீலிங் பவரும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் சின்ன வயசில் வர கேன்சர் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கேன்சர்ஸ்லாம் க்யூர் பண்ணக்கூடிய கேன்சர்ஸ். சில டைம்ஸ் சிறு வயதில் வர கேன்சரில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால வருங்காலத்தில் பாதிப்பெல்லாம் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீமோதெரப்பி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா, நிறைய கீமோதெரப்பி என்ன பண்ணும், ஆண்களுக்கு அந்த விரையில் இருக்கிற செல்ஸ் வந்துட்டு அழியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சிறு வயதில், அட்லீஸ்ட் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கீமோதெரப்பி கொடுத்தா அந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த சிமனில் இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அதை செக் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பெரும்பாலும் சின்ன வயசில் வர கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செமன்லலாம் பிரச்சனை வராது. பட் இருந்தாலும் சில பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கு. செமனில் இருக்கிற ஸ்பெர்ம் அப்படின்ற கவுண்ட்லாம் குறைஞ்சிருக்கும், சில டைம் இருக்கும் ஆனால் செயல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்சியர் எஃபர்ட் எடுத்து இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நிறைய நியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். குழந்தை பிறக்காமல் இருக்கும் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் சின்ன வயசில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க இப்போ நேச்சுரலாகவே குழந்தைக்கு தாயாகவும் இல்லை தகப்பனாகவும் வந்திருக்காங்க. ஸோ சிறு வயசில் கேன்சர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி குடும்ப ரீதியாக ஏதாவது தொந்தரவு வரும்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வரும். பட் பெரும்பாலும் எல்லோரும் நார்மலாக இருப்பாங்க. நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
2: புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவ

நேரம் 1:45, கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிர் எழுத்து என்று தனது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கவிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவாணன் அவர்கள். இனி பச்சை விளக்கு படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறோம் நாம். தேனி அனுமந்தன்பட்டி ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார், யோகப்பிரியாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன்.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிப்பூர் மாமியார் படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. ஈரோடு, அந்தியூர், சந்திப்பாளையம், ஜெகநாதன், பழனியம்மாள், ரமேஷ்குமார், ராஜேஸ்வரன், திருநாவுக்கரசின் விருப்பத்திற்காக.

இனி திருவிளையாடல் படப்பாடலை வழங்கவிருக்கிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. கரூர் வெங்கடேஷ், ரமேஷ், அமுதா, நவீன்குமார், கமலி செல்வத்தின் விருப்பத்திற்காக.

கொடை பண்பலையின் நெஞ்சின் நிறைந்தவையை நிறைவு செய்ய வருகிறார் ரிக்ஷாக்காரன். சேலம் கே ஆர் தோப்பூர் கோமதி குப்புசாமி கௌதம் மௌனிகா கைலாஷின் விருப்பத்திற்காக.

உங்களின் கடித தூதுவிற்கு கான தூது தந்து விடைபெறுகிறது கோடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. இனி வென்றார் வந்தார்.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் ரசிக்கலாம் வென்றார் வந்தார். நமது நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற நேயர்களை முத்தான நேயராக அறிவிக்கப்பட்டு அவர்களை நாம் சந்தித்து வருகிறோம். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையோடு பயணிக்கும் ஒரு இனிய உறவு. காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் வளரலாம், கேட்கும் முறைகள் மாறலாம், ஆனால் வானொலியின் மீது நம் கொண்ட அன்பும் அதன் குரல்களோடு நமக்கு இருக்கும் உறவும் என்றென்றும் மாறுவதில்லை. அப்படிப்பட்ட வானொலியை பல ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டு வரும், நேசித்து வரும் ஒரு அன்பான வானொலியை நேயர்களை சந்திக்க இருக்கிறோம் இன்று. இன்னைக்கு யாரை சந்திக்க இருக்கிறோம் சந்திச்சலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: எங்களின் உயிரோடும் உணர்வோடும் இணைந்து இருக்கின்ற குடும்ப கோடை பண்புலிக்கு மதிய வணக்கம் ஐயா. நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து
2: சிவகாமி
1: ரங்கசாமி.
0: ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது சிவகாமி ரங்கசாமி தான் வரும் இல்லையா?
1: அப்படிதான்
0: ஒருத்தர் பேசுவீங்க,
1: அவங்க மட்டும்தான் பேசுவாங்க.
0: இன்றைக்கி வெண்டார் வந்தாருக்கு வந்திருக்கீங்க, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. சொல்லுங்கள்.
2: நடந்தை புளியம்பட்டியிலேருந்து சிவகாமி வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் பேர் ரங்கசாமிங்க, பொண்ணு காவியா சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி வந்து தீபகுமார், அவரு தனியார் கம்பெனி கோவையில் இருக்காருங்கண்ணா.
0: இன்றைக்கி வந்து வெண்டார் வந்தாருக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குங்க மனநிலை?
2: ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா.
0: இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நிலையத்துக்கு? வந்து
2: இல்லைங்க, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்.
0: முதல் முறையே வரேங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நம்ம நிலையம்?
2: சூப்பராக இருக்குங்கண்ணா.
0: வானொலி கேட்டிருப்பீங்க, அறிவிப்பாளர்களை எப்படி பேசுகிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம்.
2: ஆமாங்கண்ணா, போய் எல்லாரும் பார்த்துட்டு வந்தாங்கண்ணா. எல்லாமே இப்போ எடுத்துக்கிட்டு இருந்த எல்லாமே பார்த்து சுற்றி பார்த்தாங்கண்ணா. நல்லா இருந்துச்சு.
0: நல்லா இருந்துச்சா? சரி சரி. எப்போ வந்தீங்க கொடைக்கானல்?
1: நாங்கள் வீட்டில் கிளம்பும்போது 4:30. கரூருக்கு 6:30 வந்தோம். அப்புறம் இங்கே வந்து சேர்றதுக்கு 12:30 ஆச்சு. 12:30 ஆச்சு.
0: ஆமாம். முதன் முதல்ல நீங்கள் வானொலி கேட்டீங்க இல்லையா? அது எந்த ஆண்டு எப்போ ஆரம்பிச்சிங்க?
1: நான் 2000 கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
0: 2000
1: ஆமாம். லைவில் வந்து 2014-15 தான் லைவில் வந்தேங்க.
0: கிட்டத்தட்ட 15 கழிச்சு.
1: ஆமாம்.
0: என்ன காரணம்?
1: எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை.
0: டைம் கிடைச்சது.
1: டவர் இருந்தால் போதும், யார் வேணாலும் லைன் கிடைக்கும்.
0: டவர் இல்லாதனால தான் சில பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், 26 முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், 20 முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுவாங்க.
1: அவங்க மெயின் டவர் இருக்கணும். டவர் இருக்கிற இடத்துல பேசணும், லைன் யாராக இருந்தாலும்
0: பிடிச்சிடும். எல்லாருக்குமே பாடல்கள் வானொலியில் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லையா? அது வந்து எத்தனையோ பேர் நிறையா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுலாம் சொல்லியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருது.
1: ஏன்னா எங்களுக்கு 100 மீட்டருக்குள்ளே டவர் இருக்குது.
0: என்ன வேலை பார்க்குறீங்க?
1: நான் வந்து இங்கே சலவை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: சலவை தொழில்.
1: எங்களுக்கு தொழில் வந்து சலவை தொழில் இருந்தாலும் காடு ஒரு 3 ஏக்கரா இருக்குது.
0: விவசாயம்.
1: விவசாயம்
0: முக்கியமான ஒரு தொழில். விவசாயம்.
1: விவசாயம். எங்களுக்கு வந்து குலத்தொழில் வந்து சலவை தொழில். அந்த சலவை தொழில் எங்களுக்கு 3 நேரம் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்குது.
0: விவசாயம் பண்ணுற பார்க்குறீங்க, செலவு தொழில் பார்க்குறீங்க. தண்ணியில் அப்படி காவேரி
1: வானம் பார்த்து பூமி.
0: வானம் பார்த்து
1: பூமி. நம்ம நிகழ்ச்சி வர்றதுக்காகவே காட்டு வேலையெல்லாம் கலையெல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு
0: பார்த்தோம். வந்து அப்படியே புளியோதரை அங்கேருந்தே கொண்டு வந்துட்டீங்க. அப்படியே அங்கேருந்தே கொண்டு வந்து ஒரு சுற்றுலா வர்ற மாதிரி.
1: சுற்றுலா வர
0: கொடைக்கால் சுற்றுலா தான் வந்திருக்கீங்க ஆக்சுவலாக இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது தொடர்ந்து வானொலி கேட்குறீங்க இல்லையா? அந்த வானொலி கேட்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதா, ஒரு மாற்றம் அந்த மாதிரி?
1: கண்டிப்பாக. அதாவது வந்து திறமையாக உழைக்கணும், உழைக்கிறதுனால அது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தை பற்றி நல்ல தகவல், நல்ல தகவலில் சொல்கிறீங்க. அப்புறம் ரெண்டாவது அன்றும் இன்றும் அன்னைக்கு என்ன நடந்ததோ இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்தது.
0: அன்றும் இன்றும் என்றும்
1: என்றும் அந்த நிகழ்ச்சி நல்லா போயிட்டு
0: இருக்கு. தான் எத்தனையோ தொழில்நுட்பங்கள் மாறினாலும் இந்த வானொலி அப்படிங்கிறது மாறவே மாறும். இன்னும் கேட்க தான் தோண்டும்.
1: கேட்க தான் தோணும். புதுசு எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு.
0: ரேடியோவில் அப்படி பேசுறாங்க, அவங்க இன்னும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. உங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி?
2: அவர் பேசுனதை நான் கேட்கவே இல்லைங்க, இப்போதான் நேரடியாக பார்க்கறதுனால உட்காந்துருக்கேன்.
0: அப்படியா? இன்னும் பேசுனதே இல்லை.

0: எங்க வீட்ல கூட பேச மாட்டாரா?
1: செப்புக்கு செந்தமிழ்ல பேசுவாரு, வீட்டுல எல்லாம் பேசுவாரு, இப்ப நம்ம இதுல பேசுறோம்.
0: வானொலியில பேசுறேன், அப்படியே பார்த்து மெய் மறந்து மாமா பேசுறாரே அப்படின்ட்டு. நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, எப்படி ஒரு மாற்றத்தை
1: கொண்டு வந்துச்சு? என்ன நீயும் பேசுன்னு சொல்லி என்னை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி என்னை பேச வச்சது எங்க மாமா தான். என்னை பேச வச்சு அழகு பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: உண்மையிலுமே அது வந்து ஒரு குடுப்பனை தாங்க அது, இல்லையா? ஒரு கணவர் வந்து அதிகமா அதட்டிகிட்டே இருப்பாரு, அதை பாரு இதை பாரு என்ன பேசி என்ன அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து உங்களை பேசுதுன்னு சொல்லி இத்தனை வானொலி நேர்கள் 2.5 கோடி பேருக்கு இன்னைக்கு வந்து தெரியுது அப்படின்னா உண்மையிலுமே அது ஒரு
2: ஆண்கள் வந்து வெளியில் போகிறோம், நம்மளுக்கு பொழுதுபோக்கு கிடைக்கும். அவங்க வீட்டில் இருக்குங்க, அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒன்று வேணும்ல.
0: ரொம்ப சந்தோஷங்க. சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? முதல் பாடல்
1: அண்ணா, எனக்கு வந்து நான் ஆடியில் செய்தி சொல்லிங்கிற பாட்டுண்ணா,
0: என்னாசன்
1: மச்சானில் இருந்துங்கண்ணா. அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, அது வந்து கணவன் மனைவி எப்படி இருக்கணும், வீட்டுக்காரரை பற்றி அந்த அம்மா பெருமையாக ஆவதியமாக பேசுவாங்க. அது வந்து எனக்கு வெளியே சொல்ல தெரியல.
0: பாடலா பாடலா சொல்லி சொல்லி கொடுக்குறீங்க.
1: ஆமாங்க,
0: பாடலா சொல்லி அவருக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க.
1: எனக்கு விஜயகாந்த் ஐயா ரொம்ப பிடிக்கும். அதேமாரி நான் செப்புக்கு செந்தமிழ் மொதல் ஃபர்ஸ்ட் லைன் பிடிச்சி செப்புக்கு செந்தமிழ் லைனு கொடுத்துட்டாங்க, நான் பயத்தில் கட் பண்ணிட்டு போனேன். அப்புறம் இவர் தான் சொன்னார், ஐயோ யாருக்கு பேசுறது தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னா, யாருக்கிட்ட பேசுகிறோம், உங்கள் அம்மாகிட்ட பேசுகிறோம், உங்கள் அக்காக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவித்தவரே இவர் தான்.
0: ரொம்ப சந்தோஷங்க. நிகழ்ச்சியில் அப்போ இந்த பாடல் கேட்கலாம்.
1: கேட்கலாங்க.
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதிஸ்ட் ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசை ஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சியை நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதிஸ்ட் ஸ்டோர், CSI ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசூரி,
1: விரைவில் பெரம்பலூரிலும். கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடி பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். இன்று நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி அவர்களோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ 16 வருஷமாக வந்து வானொலி கேட்டுட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கும் இப்போ கேட்குறதுக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க?
5: அப்போ டைம் தான் வித்தியாசம்.
4: டைம் தான் வித்தியாசம், ஒரே பதில்ல. சரி, அப்ப டைம் என்ன, இப்ப டைம் என்ன சொல்லுங்க.
5: அப்ப 10 மணியோட முடிஞ்சது.
4: சரி,
5: அப்ப வந்து 12:30 வரைக்கும் வந்தே மாதத்துலேருந்து ஜெயஹிந்த் வரைக்கும் விடாம எங்க வீட்டுல பண்பலி ஒழிச்சுட்டே
4: இருந்தேன். ஒரு நேரம் சொல்ற மாதிரி முதல் சுவிச்சு கடைசி
5: கடைசி,
4: அதுதானா?
5: அப்படி.
4: சரி, நம்ம நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சியும் ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி?
5: ரொம்ப பிடிச்ச வானவில்.
4: வானவில்
5: தான். எங்க இருந்தாலும் நான் வெளியில இருந்தாலும் ஹெட்செட் ஹெட்போன் கொண்டு போயிருவேன். வானவில் கண்டிப்பா நான் தவிர்க்கிறதே கிடையாது,
4: தவிர்க்கிறது கிடையாது.
5: அதே மாதிரி செப்புக்கு சந்தையிலுமே வெளியில் போனோம்னா ஹெட்செட் எல்லாம் போக மாட்டேன். போனோம்னா அப்பப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்ற ஒரு நோட் போட்டு குறிப்பிடுது.
4: நிறைய நேரத்தில் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, கையோடு ரேடியோவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
5: ஆமாங்க.

0: கை ரேடியாவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
1: புதுசு புதுசாக ஜேபி சாரெல்லாம் புதுசு புது வார்த்தையெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து திணற வைக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் போய் கூகுள் தோணுன கூட அது சரியான அர்த்தம் வராது. ஆனால் ஜேபி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறார்.
0: உங்களுக்கு எந்த நிகழ்ச்சியுமே பிடிக்கும்?
2: எனக்கு செப்புக்கு செந்தமிழ் ரொம்ப பிடிக்குங்கன்னா வானவிலும் பிடிக்கும். அப்புறம் நிறைய லட்டரும் போடுவோம் கலக்கல்.
0: செப்புக்கு செந்தமிழ் எத்தனை பரிசுகள் வாங்கிருக்கீங்க?
2: ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 500 ரூபா பணம் கொடுத்தாங்க, 1.5 கே கொடுக்கும்போதே 3 வாங்கியிருக்காங்கண்ணா. இப்போ இதோட 4வது
0: தொடர்ந்து பரிசுகளாக வாங்கி
1: 2015 தொடர்ச்சியாக வாங்கிட்டு தாங்க
0: இருக்கேன். தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கீங்க.
2: நேரடியாகவே
1: இந்த இதில் வந்து நேரடியாகவே நான் வின் பண்ணிட்டேன்.
0: நேரடியாக வின் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரி, இரண்டாவது பாடல் நிகழ்ச்சியில் என்ன கேட்கலாம்?
1: இரண்டாவது பாடலையா மனோசித்ரா இணைந்த பாடிய இளையராஜா இசையில் அமைந்த கவிதை பாடும் அலைகள் படத்தில் வந்து கண்ணே என் கண்மணி என்ற பாடல்.
0: இனிமையான பாடல் கேட்கலாம்.
1: கண்டிப்பாக கேட்கலாம் ஐயா.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: கோடை பண்பலை நூறு பிளேனில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். இத்தனை வருஷமாக வானொலி கேட்குறீங்க.
7: ஆமாம்.
6: அதாவது இந்த வானொலி மூலமாக இந்த குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க இல்லையா?
7: ஆமாம்.
6: அவங்களுக்கு ஏதாவது பயன் தரக்கூடிய வகையில் வானொலி ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கான், அதை பற்றி சொல்லுங்கள்.
7: எங்கள் பொண்ணு பையன் 10th படிக்கிற வரைக்கும் 8 மணிக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் டெவலப் ஆனதுலேருந்து இப்போ அவங்க ஸ்கூலிங் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போனது பேசுறதில்ல.
6: இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்,
7: ஆமாம்,
6: ட்விட்டரு, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே, அதாவது செல்லடி பேசிலே இறங்கிட்டாங்க இல்லையா? இப்போ யாருமே அதிகமாக டிவி கூட பார்க்குறதில்ல,
7: பார்க்குறதில்லைங்க. அதுக்கு வந்து காரணம் பெட்ரோல் தான்.
6: அவங்களுக்கு வந்து இந்த எங்கள் வானொலி அதாவது ஏதாவது பயன் தருமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு
7: நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்கிறீங்களா?
6: கருத்துக்கள் தான்,
7: கருத்துக்கள்
6: கருத்துக்கள். அதே போல் நிறைய நிகழ்ச்சிகள் இல்லையா, அறிவு சார்ந்த
7: நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லாயிருக்கு.
6: அதாவது ஒரு குரல், இந்த அறிவிப்பாளர் குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் குரல் எங்கே கேட்டாலும் நான் ஒரு நிமிஷம் நின்று கேட்டு தான் போவேன். அப்படி சொன்னால் யாரும் உங்களுக்கு ரொம்ப
7: யார் ஏன் சொல்கிறது, நம்மளை சிக்கலை வட்டு
6: இல்லை சொல்லலாம், அதெல்லாம் தப்பு இல்லை சொல்லலாம். மூத்த அறிவிப்பாளர்கள் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச அறிவிப்பாளர்கள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த வானொலியில் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்று கேட்டு போவேன் நான். பிஹெச் அப்துல் ஹமீத் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு அறிவிப்பாளர் அந்த மாதிரி
7: அப்படி சொல்லணும்னா சுகன்யா மார்த்தாண்ட பகுதி சொல்லலாம்.
6: சுகன்யா மார்த்தாண்ட பகுதி ரொம்ப பிடிக்குமா?
7: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்ல நிகழ்ச்சி, நல்ல கலகலகப்பாக கொண்டு போவாங்க.
6: இப்போது கோடைப்பண்பு நிகழ்ச்சியில் நேரையில் கலந்துக்கிறீங்க.
7: ஆமாம்.
6: உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்குறீங்க.
7: ஆமாம்.
6: அந்த பாடல் நாங்கள் இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்?
7: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தனியாக பாட்டு கேட்குறத விட அந்த பாட்டு வந்து உலகம் முழுசும் கேட்குது. நம்ம பாட்டு நம்ம கேட்டு நம்ம பாடல் உலகம் முழுசும் கேட்குறதுங்கும் போது மனசுக்குள்ள ஒரு ஆனந்த திருப்தி வரும்.
6: அதாவது என்னுடைய பாடலை எல்லாரும் கேட்குறாங்களே, என்னுடைய பாடல் எல்லாரும் கேட்குறாங்க, என்னுடைய விருப்ப பாடல்,
7: விருப்ப பாடல்,
6: ஒரு சந்தோஷம்,
7: சந்தோஷம்.
6: கடைசியாக கேட்டீங்க பாடல்?
7: கடைசியாக நினைவ சுகம் வந்தது,
6: நாமக்கல் மாவட்டம்,
7: நாமக்கல் மாவட்டம். அவங்க அவங்க தான் லைன் பிடிச்சி பாட்டு கேட்டாங்க.
6: அதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தால் உடனே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன கேட்கலாம்?
8: நீங்கள் கேட்டவே இல்லைங்கண்ணா, ஜானகி அம்மா பாட்டின பாட்டுங்கண்ணா, பிள்ளை நிலா இரண்டும் அப்படின்னு இருக்கணும்ண்ணா, வெள்ளை நிலா அந்த பாட்டு. எங்கள் பாப்பா காவியா, தம்பி தீபக்காக.
6: தீபக்காக, அதாவது அவங்க வந்து அவங்க வேறு உழவு இருந்தாலும் அவங்களுக்காக அந்த பாடல் நீங்கள்
8: ஒன்றா இருக்கும்போது தெரியல, 4 பேர் இருக்குல்ல. இப்போ 2 பேருமே வெளியில் இருக்காங்க, பாப்பா வந்தால் தம்பி வர முடியல, தம்பி வந்தால் பாப்பா வர முடியல, 2 பேரும்.
6: இப்போ அவங்க வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வானொலி கேட்பீங்க, அவங்க வந்து டிவி போட்டு பார்ப்பாங்க, இல்லைனா நம்ம செல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வானொலி சத்தமாக கேட்கும்போது, அம்மா சத்தத்தை குறைங்க, நாங்கள் என்ன இப்படி எல்லாம் இந்த மாதிரியாக தான் விஷயம் நடந்துருக்காங்க.
8: இல்லை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். அதேமாதிரி நாங்கள் எங்கிட்ட அவங்க ரேடியோ ஓடிட்டு இருந்தால் அவங்க பக்கத்தாண்டி இருக்க மாட்டாங்க, அவங்க உள்ளே போயிடுவாங்க,
6: தள்ளி போயிடுவாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க ரேடியோ,
8: அது ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேட்கறதுக்கு நேரம் இல்லை, என்ன நிகழ்ச்சி என்னன்னு தெரியாது இல்லைங்கண்ணா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேருமே பேசுவாங்க, தம்பியும் பேசியிருக்கா, பாப்பாவும் பேசியிருக்குங்கண்ணா. இப்போ அதனால் அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு தாங்க, நாம் பாட்டு நாங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் வீட்டில் ரேடியோ பாடிக்கிட்டே தான் இருக்கும்,
6: பாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க, இந்த பாடலை கேட்கலாம் சரிங்களா?
8: கேட்கலாங்கண்ணா, நன்றிங்கண்ணா.

0: கோடை பண்பலை 100.5 இன்று வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நடந்தி புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி அவர்களை தான் சந்திச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வானொலியில் வந்து நீங்கள் பேச போகிறத பத்திரிக்கையில் செய்தியாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படின்னு சொல்லுங்க.
1: ஆமாங்க, அது என்னோடய தோழிகள்னா குளத்து போல எங்கள் ஊருக்கு பக்கத்தானே தான் இருக்காங்க. அவங்க பேர் சுகந்தி பத்மபிரியாண்ணா. அவங்க தோழிகள் என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் மாமாவுக்கு தெரியாது, நான் அதை போட்டாங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க.
0: அவருக்கு வந்து மாமாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்.
1: ஆமாங்கண்ணா, வா அப்பயே சொன்னேன், வாங்க கொடைக்கானல் வாமா, உனக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க நேத்தே அவங்க செல்லலாம் அனுப்பி விட்டுட்டாங்கண்ணா.
0: நீங்கள் வந்து இப்போ பத்திரிகை செய்ய வந்து பல லட்சம் பேர் போய் சென்றடைஞ்சிருக்கு இல்லையா?
1: ஆமாங்கண்ணா.
0: அதனால் நம்ம வானொலி வந்து 2.5 கோடி பேரை சேர்ந்து நடிஞ்ச நிறையா இன்றைக்கி வந்து நீங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. ம்,
1: ஆமாங்கண்ணா.
0: ம், சரி, இப்போது உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா?

0: எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா. ஆனால் இன்னும் அந்த வானொலி மேலே இருக்கிற அன்பு இன்னும் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
1: குறையாமல் இருக்கு என்ன காரணம்னா, நம்ம எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன்னா, எனக்கு எதாவது சொல்ல தோணுச்சுன்னா நான் டக்குன்னு சொல்லிடுற, பிடிச்சதுன்னா பேசவே பிடிக்கலன்னா பேசவே
0: மாட்டேன்னா.
1: அந்த நேரத்தில் வந்து நம்ம ரேடியோ நம்ம பண்பலையத்தை கேட்டுட்ருப்போம். அதில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய கருத்து, ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு கோவம் நிறைய வரும். அது மாமாவுக்கு தெரியும். அது வந்து இப்போ கேட்டு கேட்டுன்னா ரொம்ப நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் எனக்கு அது கற்றுக் கொடுத்துருக்குங்க.
0: அதாவது வானொலி வந்து வானொலி கேட்பதனால உங்களுக்கு அந்த கோபம் வந்து கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா. உங்களுக்கு எப்படிங்க?
2: அது வந்துங்க இந்த எங்கள் தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் போட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதை எப்பவும் ஃபால் பண்ணிட்டு எந்த ஒரு டிவி பார்த்தா கூட கண் ஃபால்ட் ஆகும், மனசும் ஃபால்ட் ஆகும், உடலும் கண்ணு மனசும் கண்ணு டிவி பார்த்தா. ஆனால் வானொலி கேட்குறத பற்றி நல்ல புது புது கருத்துக்களை சொல்கிறீங்க. அதனால் வேலையும் தடையில்லாமல் போய்கிட்டே இருக்குது.
0: வேலையும் தடையில்லாமல் போகும்,
2: தடையெல்லாம் போயிட்டு இருக்கு.
0: பத்திரிகையில் செய்து கொடுத்த அந்த சகோதரி பெயரை சொல்லலாமா?
1: சுகந்தி பத்மபிரியா.
0: அதை மறந்துட்டீங்களே, கிட்டத்தட்ட பல லட்சம் பேரை பார்க்குற அளவுக்கு சேர்த்துருக்காங்க.
1: அது நம்ம பண்பலையுமே வருது, பேர் வருது, எல்லாம் நிறைய பேர் வாழ்த்து வேற சொன்னாங்க. அந்த வாழ்த்து பூரா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்.
0: பார்க்க அமைதியாக இருக்கீங்க, ஆர்ப்பாட்டத்தோடு வந்திருக்கு போது. அப்படித்தானே? சரி, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன கேட்கலாம்?
2: அடுத்த பாடங்கு மணிக்குயில் படம்.
0: மணிக்குயில்,
2: மணிக்குயில் மனவும் உமராமணமும் சேர்ந்து இளையசியில் அமைஞ்ச பாடல் வந்து தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே என்ற பாடல்.
0: இனிமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. கேட்கலாமா நிகழ்ச்சி?
2: கண்டிப்பாக கேட்கலாமா.

0: சுறுசுறுப்பு, இந்த வயிற் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி செய்தாரும். ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசோரி,
1: விரைவில் பெரம்பலூரிலும். கோடை பண்பலை நெருப்பலி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நடந்த புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி அவர்களை தான் சந்திச்சுட்ருக்குறோம். ஐயா சொல்லுங்கள், இங்கே மேடை நாடகங்கள் எல்லாம் நான் அதிகம் நடிப்பீங்களாமா?
5: ஆமாங்க,
4: வசனமெல்லாம் டயலாக்லாம் அப்படி பயங்கரமாக பேசுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க.
5: சுமாராக நடிப்பீங்க,
4: சுமாராக நடிப்பீங்க பாருங்கள். தற்பெருமை கூடாதுங்கிறதுக்காக அப்படி அடக்கமாக.
5: சித்திரை மாதம் வருஷம் எங்கள் ஊர் பண்டிகை மாரியம்மன் பண்டிகை போடுவாங்க.
4: சரி,
5: ஒரு 30 வருஷம் 30 மேடை நாடகம் நடிச்சிருக்கேன். வந்து வயது மூப்பின் காரணமாக போக முடியல.
4: அந்த கலையார்வத்தை எது தூண்டுச்சு, வானொலியா?
5: கண்டிப்பாக, நிச்சயமாக வானொலி தான்.
4: வானொலி தான்
5: அது. நாங்களும் நடிப்போம்ல, பின் ப்ரோக்ராம் போயிட்டுருக்குல்ல, அது நடிக்கலாம்னு ஆசையாக இருக்குது. எனக்கு டைம் கிடைக்காது, பேசலாம் லைன் பிடிச்சி பேச ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு டைம்
4: கிடைக்கிறது இல்லை.
5: இணைப்பு கிடைக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை கேட்கறதுக்கு.
4: நல்லா பேசணும்னு ஆர்வம் இருப்பாங்க, ஆனால் இப்போ இணைப்பு கிடைக்காது.
5: இணைப்பு கிடைக்காது. என்ன அது மாதிரி தொழில் அது மாதிரி அமைஞ்சு போயிடுச்சு.
4: இங்கே எங்களுக்காக ஒரு டைலாக் பேசுங்க.
5: என்ன டைலாக் பேசுறது? வசந்த மாளிகையில் சிவாஜி சார் வாணிசீரியும் பேசுவேன்.
4: பேசுங்க.
5: வாழதா, உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்திக்கிட்டு இருந்தேன். நான் கூட முக்கியமான விஷயமாக தாங்க உங்களையும் நான் பார்க்கலாம் வந்தேன். எனக்கு தெரியலதான் இந்த இதயம் இருக்குது. அது ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விசாலமாக இருக்குது, கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடும்.

0: அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க சம்மதிக்காது. அப்படின்னா உங்கள் இதயம் அதை ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சுட்டு அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோவிலை நீ பார்க்க வர்றியா? ஆமாங்க, பார்ல தான் பார், என் காதல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கும் இந்த ஆலயத்தை பார், என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கும் பந்தலை பார் லதா, என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டி வசந்த மண்டபத்தை பார், வானத்து நிலா நீராட நான் இந்த பொய்கையை படுத்தேன், இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மளிகை, இது சமாதி அல்ல சந்நிதி, ஆண்டவன் மட்டும் எனக்கும் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்க
1: விட்டிருப்பேன்,
0: வானத்தின் நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே.
1: மேடை நாடகங்களை நடித்த அனுபவம் இல்லையா, உண்மையிலுமே நல்லா பண்ணீங்க. எத்தனை மேடை நாடகம் நடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்?
0: 30 ஆண்டுகளாக நடிச்சிருக்கேன்.
1: ஆனால் நீங்கள் மேடை நாடகம் நடிக்கும்போது அவங்க பக்கத்தில் இருப்பாங்களா?
0: முன்னாடியே
1: கொண்டிருப்பாங்க,
0: உற்சாகப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்க.
1: சரி சரி சரி சரி. இப்போ இந்த மாரியம்மன் பண்டிகை அந்த மாதிரி விசேஷங்கள்
0: இத்தனை மாதம் நடக்கும். இப்போ வந்து
1: சமூக நாடகங்கள்,
0: சமூக நாடகங்கள், வாழ்வியல் நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து இப்போ வந்து வயது அதிகமாயிருச்சு, மற்றவங்களெல்லாம் அவங்கவுங்க லைஃப் தேடிக்கிட்டு அப்படியே அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க, அதனால் வந்து
1: கலையே மறந்து போச்சு.
0: ஆமாங்க ஐயா, மறந்துச்சு.
1: இப்போ அந்த கலையை விட்டதுனால இப்போ வானொலி உங்களுக்கு வந்து அந்த ஒரு
0: ஆமாங்க
1: அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு
0: கண்டிப்பாங்க.
1: சரி, நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாங்க
2: அண்ணா? எனக்கு வந்து நான் எனக்கு 18 வயசில் கல்யாணம்
1: ஆச்சுங்கண்ணா.
2: எனக்கு அப்பா இல்லை, 13 வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் எங்கள் மாமா தான். இவரே தான் எல்லாம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலிங்கண்ணா.
1: கடந்த ஒரு அன்பு,
2: ஆமாங்க,
1: மரியாதை, மதிப்பு எல்லாமே.
2: ஆமாங்க, அதனால நான் எனக்கு வந்து காக்கச்சிறுகிநிலை படத்துலேருந்து நான் நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக நீதான் எனக்கு சாமி. இப்போ நம்ம இணைப்பே பிடிக்கிறேன்னு
1: வச்சுங்க.
2: இப்போ வந்து நம்மளுக்கு நீ ரேடியோவில் பேசுன்னு சொன்னா தான் நம்ம போய் பேச முடியும். இப்போ சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரியை வரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் பேசலினா கூட இவர் இணைப்பு பிடிச்சி எனக்கு கொடுப்பாரு, பேசு நல்ல தலைப்பு வா அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு இணைப்பு பிடிச்சி கூட கொடுப்பாருங்க.
1: உண்மையிலுமே இந்த விஷயம் சந்தோஷமாக இருக்குங்க. சரியா, நிகழ்ச்சி அந்த பாடல் கேட்கலாம்.
2: கேட்கலாங்க.
0: நன்றி.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி அவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஐயா சொல்லுங்கள்.
11: சொல்லுங்கள்.
10: வானொலி இத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வானொலி மூலமாக எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு?
11: அதை நண்பர்கள் கணக்கிட முடியாது. அத்தனை நண்பர்கள் கிட்டத்தட்ட என்னுடைய ஃபோன் புக்கே ஃபுல்லாகிடுச்சு.
10: ஃபோன் புக்கே ஃபுல்லாகிடுச்சு.
11: ஃபுல்லாகிடுச்சு. அதை வந்து உறவுகள் சொந்தத்தை விட நட்புகள் தான் அதிகம். உங்களுக்கு பழக்கம்
10: எப்பவுமே உறவுகளோட நட்புகள் வந்து நம்ம இந்த இடத்த தூக்கி பார்ப்பாங்க இல்லையா?
11: கண்டிப்பாக.
10: அந்த மாதிரி முக்கியமான நண்பர்னால் யாரை சொல்லலாம்? வானொலி மூலமாக கிடைச்ச நண்பர்கள் அப்படின்னா யாரை சொல்லலாம்?
11: அது நிறைய சொல்லலாம். அது
10: குறிப்பிட்டு சொன்னால்
11: முடியாது.

0: அவங்க மனசு
1: மனசு கஷ்டப்படும். நம்ம பேர் சொல்லலையே, நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். நம்ம பேர் சொல்லினா வருத்தருக்கு
0: வருத்தம் இருக்கு இல்லையா? சரி சரி சரி சரி. இப்போ வானொலிக்கு வந்திருக்கீங்க, நல்லா பாடுவின்னு
1: சொல்றாங்க. பாடுவீங்க நம்ம
0: வானொலிக்கு வந்துட்டு பாடாம போனா வருத்தம் தான்.
1: பாடிதான்
0: பாடிடுங்க.
1: சரி. வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா, கல் இருக்கும்

0: வானம் நான், மனதோ மலையோரம் வீசும் காத்து, மனசோடு பாடும் பாட்டு கேக்கு.
1: பாருங்க, அதாவது நீங்க பாடுறத வந்து அவங்க ரசிக்கிறாங்க, அதுதான். நீங்க தப்பா பண்ணாலும் சரி, வார்த்தைகளை விட்டு பண்ணாலும் சரி, திடீர்னு அவங்க வந்து ரசிக்கிறாங்க.
0: நீங்க வந்து திடீர்னு கேட்கும்போது என்ன பாடலாம் யோசிக்கிறீங்களோ இந்த பாடல் வந்து வரிகள் சில.
1: நம்ம எது செஞ்சாலும் முதல்ல ரசிக்கக்கூடியது நம்ம மனைவி தான்,
0: கண்டிப்பாக.
1: எதை சொன்னாலும் முதல்ல நம்மள திட்டுறது மனைவி தான், கண்டிப்பும் மனைவி.
0: மனைவி
1: ரசிக்கிறது மனைவியாக தான் இருக்குது. சரி, நீங்க சொல்லுங்க, நிறைவாக என்ன சொல்ல விரும்புறீங்க நேர்கிட்ட?
2: நேர்கிட்ட ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எல்லா நேரம் எனக்கு வந்து சொந்த மாமா சொன்ன மாதிரிங்கண்ணா, நம்ம சொந்த பந்தமத்து கூட நான் இப்போ வரும்போதுங்கண்ணா, இப்போ நான் வரும்போது நம்ம ஃப்ரெண்டு நண்பர்களை தான் எனக்கு வந்து நிறைய நல்லா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கால் பண்ணி மெசேஜ் போட்டது எல்லாமே நம்ம நண்பர்கள் தான். சொந்த பந்தம் ஒரு 2-3 பேர் தான் சொன்னாங்க. இதில் பார்த்து ஒரு 30-40 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பி நல்லா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வாங்கன்னு நம்ம தோழி எல்லாம் இவங்க தான் பண்ணுக்கு அனுப்புனாங்க.
1: நமக்கு உதவி பண்ணுறாங்க இல்லையே, ஊக்கப்படுத்துறாங்க.
2: ஆமாங்கண்ணா,
1: அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் நண்பர்கள்.
2: நல்லா நம்ம திண்டுக்கல் கிரகலட்சுமி இப்போ வரும்போது கூட திண்டுக்கல்ல இருந்தே பேசிக்கிட்டே வந்தாங்க. அக்கா நல்லா பண்ணிட்டு வாங்கக்கா, நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வாங்கக்கா, எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்கண்ணா.
1: எப்படி உணர்றீங்க, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு உணர்றீங்களா? எப்படி
2: உணர்றீங்க? அது கேட்டவங்களுக்கு தானே தெரியும். பாடி ஸ்ட்ராங்னா பேச மாட்டோம் வீக்கெண்ட்களுக்கு, உள்ள புதுசாக இருக்கும் அன்னைக்கு மொத இங்கே வரனால
1: நினைவா
0: ஒரு தத்துவம் சொல்லாம இருக்குங்க. அதாவதுங்க, வென்றவர்க்கும் தோற்றவர்க்கும் வரலாறு உண்டு, விமர்சனம் செய்தவர்க்கும் வேடிக்கை பார்த்தவர்க்கும் ஒரு வரி கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் நினச்ச உயரத்தை அடைய முடியும். தோல்விகளிடம் இருந்து வழி கேட்டு தானையாக வந்து சேர முடியும். வெற்றியின் வாசல் படுக்கி முயற்சி செய்தால் வாகை சூடுவது உறுதி. நன்றிங்க.
1: நன்றிங்க, இவ்வளோ நேரம் எங்களோட பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள், மகிழ்ச்சி. நன்றி.
0: நன்றிங்க ஐயா.
2: நன்றிங்கண்ணா.
1: நன்றி. சரி, நிகழ்ச்சியில் நிறைவான பாடல்னு கேட்கலாம்.
0: செரியல் போத்து சின்னமலர் படத்துலேருந்து வாசக்கருவி என்ற பாடல்
1: கேட்கலாமா?
0: கண்டிப்பாக கேட்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

நிகழ்ச்சியில் பல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி இரங்கசாமி அவர்கள். சந்தித்த மகிழ்வோடு பிரியும் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேர்களே. இனி நாம் ரசிக்கலாம் உயிரெழுத்து. வருமுன் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 200,000க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். கூட்டுறவு அங்காடிகள் மூலம் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும்

அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தாவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ்வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரா மோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மோனஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கும் உயிர் எழுத்து

சில பாடல்கள் நம் நினைவுகளை தூண்டும், சில பாடல்கள் நம் மனதை தொடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சொல்லை மையமாய் கொண்டு ஒலிக்கும் பாடல்கள் நம்மை ஒரு தனி உலகத்துக்கே அழைத்துச் செல்லும். அந்த வகையில் நம் உடலின் முக்கிய உறுப்பான கண் என்ற ஒரே ஒரு சொல்லை மையமாய்கொண்டு தமிழ் திரையுலகின் பொக்கிஷமான பழைய பாடல்களை தேடி தேடி பட்டியலிட்டு நமக்கு அனுப்பி வைத்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவாணன் அவர்களின் விருப்பத்தில் மலரும் ஓர் இனிய இசைப்பயணமாய் கோடைப்பண்பலை 100.5 இன் உயிரெழுத்து.

வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் ஓர் இனிய இசைப்பயணத்தில் உங்களோடு பயணிக்க நான் தஞ்சை என் எஸ் ஹரிஹரன். நேயர் முதலில் பண்பலையை பற்றி தற்போது இப்படி கூறியுள்ளார். மதிப்பும் மரியாதையும் நிறைந்துள்ள கோடை பண்பலை நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அறிவுத்திறமை பெற்ற அறிவிப்பாளர்கள் மற்றும் பண்பலையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது மனம் நிறைந்த வணக்கம். எனது பெயர் விஜயலட்சுமி, கணவர் பெயர் மதிவாணன், மகன் விமல்ராஜ், மகள் சுகந்தி, இருவரும் திருமணம் முடிந்து வெளியூரில் உள்ளார்கள். நாங்கள் வேளாண்மை தொழில் செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலம் முதல் பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு மகிழ்கிறோம். மிகவும் சிறப்பாக அனைத்து நிகழ்ச்சிகளும் உள்ளன. வானவில், மகளிர் நேரத்தில், படித்ததில் பிடித்தது, விடுகதை, செப்புக செந்தமிழ் மற்றும் பல நிகழ்ச்சிகளும் கலந்து பேசியுள்ளேன். உயிரெழுத்து நிகழ்ச்சி சிறப்பாக இருப்பதால் நான் முதன் முதலாக எழுதி அனுப்பியுள்ளேன் அப்படின்னு பண்பலையில் எழுதி அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலா கண்களும் காவிரி அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கான பொழிப்புரையை இப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ் திரையில் பல பாடல்களை கேட்டு மகிழ்ந்துள்ளோம். ஆனால் இப்பாடலின் ஒரே சொல் அனைத்து வரிகளிலும் இறுதியிலும் வரும், அது என்ன பாடல் என்பதை கோடை பண்பலை மூலம் அறிவோமே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு நம்முடைய கோடை பண்பலை 100.5.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: மணிமணியாய் அரிசி.
5: உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: ஆஹா, செம்ம வாசனை.
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: 4:30க்கு போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ணத்தோரிகை.
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நாமக்கல் இமயம் மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில எலும்புகள் மற்றும் எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கிட்டு இருக்காரு மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள். இன்னைக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: என்ன சந்தேகம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்கக்கூடியது, அதாவது குஷனான ஒரு மெத்தையிலேயோ குஷனான சீட்லயோ உட்காந்தா நல்லா இருக்கும் சொல்றாங்க. அந்த மாதிரி குஷனான ஒரு மெத்தையிலேயோ சீட்லயோ உட்காந்து எந்திரிக்கும் போது சடனா பேக் பெயின் ஹெவியா இருக்கே, இது என்ன காரணம்? ஒரு மசில்ஸ்ல ப்ராப்ளமா, இல்ல எலும்புல பிரச்சனையா, இல்ல ஜவ்வுல பிரச்சனையா, எதனால இப்படி பிரச்சனை பெயின் இதெல்லாம் வருது அப்படின்னு கேக்குறாங்க.
2: நம்ம ஒரே சோஃபால ஒரே இடத்துல உட்காரதான் பிரச்சனையே. ஸோ கிரானிக்காக நம்ம இப்போ ஒரு இடத்துல நான் சீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, அந்த சீட் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக நான் உட்காந்துருக்க சீட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட ஸ்டைலில் உட்கார ஸ்டைல் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒருத்தர் வித்தியாசமாக, உங்களது வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தருக்கு வேறுபடலாம் அது. ஸோ நான் கிரானிக்காக அந்த குஷனில் நான் உட்காரும் போது என்ன ஆகலாம், ஒரு சைடில் வந்து அதோட வெயிட்னால ஒரு சைட் கீழே இறங்கலாம். ஸோ அதோட வெயிட்னால நமக்கு படுக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா பேஷண்ட்ஸ்டையும் சொல்கிறது, எவ்ரி இயர் வந்து உங்களோட மேட்ரஸை ரொட்டேட் பண்ணி போடுங்க, எவ்ரி டூ இயர்ஸ் வந்து மேட்ரஸை திருப்பி போடுங்க. ஸோ இது வந்து நம்ம க்ரானிக்காக பண்ணணும். ஸோ இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளோட படுக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஒரு கார்னரில் படுப்போம், அதுதான் நம்மளோட பழக்கமாகவே இருக்கும். யூஸ்வலாக நம்ம செல்ஃபோன் சார்ஜ் போடுவோம், அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு அப்படியே படுப்போம். நம்மளோட பேட்டர்ன் படுக்கிறது ஒரு பக்கமாக இருக்கும். ஸோ அந்த அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல மட்டும் ப்ரெஷர் பாயிண்ட் க்ரானிக்காக விழுந்து விழுந்து அந்த இடம் குழியாகவே ஆயிருக்கும். குழியாகும் போது நம்மளோட ஸ்பைன் அதனால டில்ட் ஆகும். ஸோ இதனால் பெயின் சில பேருக்கு வரும். மெயினாக என்ன பேஷண்ட்ஸ் எந்திரிச்சோம்னு சொல்லுவாங்க, சார் எனக்கு வலி எப்பயுமே இருக்கிறது இல்லை, நான் நல்லா டீப்பாக தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு எந்திரிச்சோன்னே ஒரு அரை மணி நேரத்துக்கு வலிக்குது சார், அது என்னன்னே கண்டுபிடிக்க முடில, நானும் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. பிரச்சனை எங்கே இருக்குன்னா, பெட்டில் இருக்குது. சப்போஸ் பேஷண்ட்டுக்கு ஏதாவது உள்ளார ஸ்பைனில் பிரச்சனை இருக்குது, ரொம்ப இது இருக்குது, அவங்க எம்ஆர்ஐ எடுத்துலாம் நார்மலாக இருக்கா, நார்மலாக தான் இருக்க போகுது. ஏன்னா உள்ள பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு வலி எப்பயுமே இருந்துகிட்ருக்கணும். வெறும் நான் தூங்கி எழுந்தோன்னே என்னைக்காவது ஒரு நாள் தூங்கி நல்லா டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் எந்திரிச்சிக்கப்புறம் இந்த வலி இருக்குன்னு சொல்கிறது வந்து, அவங்க ப்ராப்பரான சிட்டிங் பொசிஷன், ப்ராப்பரான ஸ்லீப்பிங் பொசிஷன், ப்ராப்பரான பெட் யூஸ் பண்ணுறதில்ல. இதை யூஸ் பண்ணாதனால தான் அவங்களுக்கு வந்து இது இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தை நம்ம ஆக்சுவலாக கரெக்ட் பண்ணோம், ப்ராப்பர் எக்ஸசைஸு, ப்ராப்பரான சிட்டிங் பொசிஷன், ப்ராப்பர் ஸ்லீப்பிங் பொசிஷன், ப்ராப்பரான பெட்டு, இந்த நாலு விஷயத்தையும் கரெக்டாக நம்ம கடைப்பிடிச்சோம்னா, முதுகு வலின்னு வர பேஷண்ட்ஸு, கழுத்து வலின்னு வர பேஷண்ட்ஸு 95% இதில் தான் இருக்காங்க. நான் சொன்ன இந்த நாலு காரணங்களில் தான் 95 பேர்த்துக்கு 95% வந்து இந்த காரணங்கள் தான் இருக்கும். 5% தான் வெறும் ஜவ்வோட அழுத்தம், இந்த பிரச்சனை, இதெல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சோஃபாவில் அப்படியே பாதியில் படுத்துக்கிட்டு தூங்குறது, ஸோ அந்த சேரில் வந்து ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு தூங்குறது, ஒரு பக்கமாக ஃபோன் பார்க்குறது, குனிஞ்சு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது மேலே அண்ணாந்து யூஸ் பண்ணுறது, கீழே வந்துறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே நமக்கு இருக்கிற பேக் பெயின்லேருந்து எல்லாம் சரியாக போயிடும். உட்காந்து வேலை பார்க்குறீங்களா, முக்கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சு நடந்துட்டு வந்து திரும்ப உட்காருங்க 5 மினிட்ஸ், இல்லையா ஒரு 1 hour ஒன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உட்காருங்க. ஸோ இது வந்து நம்ம க்ரானிக்காக பண்ணணும். இது ஐடி ஃபீல்டு இருக்கவங்க பண்ணுற தப்பு, இது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க. இதான் சொன்னது, இது எல்லாமே கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் பெயின்லேருந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்.
3: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
4: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
5: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.
6: மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைப்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பது முன்னேற்றத்திற்கு அறிகுறி. அதுபோல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இப்பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. அனைவரும் கேட்டு மகிழ்வோமா அப்படின்ட்டு பாடல் கேட்டிருக்காங்க. பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ எல்லாருக்காகவும் வந்துகிட்டு இருக்கு. நமது கோடை பண்பலை நுறு

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

கேஜி நெய். இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 500,000 ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5,000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50,000 பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

0: தீபாவளி மேக்னா செல்ஸின் தீபாவளி மேக்னா செல்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசூரி
1: விரைவில் பெரம்பலூரிலும்
2: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முருக்குமாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி சத்யா ஏஜென்சிஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகில் தீபாவளி கொண்டாட்டம் ஆர்கேஜி நெய் திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கொடைப்பண்பலையின் 1.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவாணன் அவர்களின் தெருவில் வளம் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக கேட்டிருக்க பாடல் அம்பிகாபதி அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதற்கான பொழிப்புரையை இப்படி கொடுத்துருக்குறாங்க. நடிப்பு, நடனம், தயாரிப்பு, இயக்குனர் அனைத்திலும் சிறப்பு பெற்ற இவர் பாடகியாக பல பாடல்கள் பாடியிருந்தாலும் இவர் பாடிய இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். பண்பலை மூலம் எனக்கு எனக்காக ஒரு முறை ஒளிபரப்பவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அம்பிகாபதி படம், பாடல் கண்ணிலே இருப்பதென்ன அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய உயிரெழுத்து.

கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி ஓலப்பாளையம், நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவாணன் அவர்களின் தெருவில் வளம் வந்துட்டுருக்கு. கண் அப்படிங்கிற கருப்பொருளை மையமாக கொண்டு அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. அதற்கான பொழிப்புரையை இப்படி கொடுத்துருக்காங்க. நாம் எத்தனையோ பாடல்களின் இசையை கேட்டு மகிழ்ந்துள்ளோம். ஆனால் இப்பாடலில் வரும் இசையை கேட்கும்போது மீண்டும் கேட்க தூண்டும் அனைவருக்கும் பிடித்த இந்த இசைப்பாடலை பண்பலையில் ஒளிபரப்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் கண்ணை நம்பாதே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ நேர்கள் அனைவருக்காகவும் கொடைப்பண்பலை 100.5.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இப்ப ஒண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபர்.

0: உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 சலுகை. ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

0: லாஸ்ட் ஆன தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி, வேலூர், துறையூர் மற்றும் முசோரி.
1: விரைவில் பெரம்பலூரிலும். கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

காற்றலையில் இசைகீதம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கொடிப்பன்வலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவாணன் அவர்களின் தெரிவில். அடுத்ததாக கேட்டிருக்க பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தன் மகன் மகள் இருவரையும் பள்ளியில் படிக்க வைக்கிறார். குறிப்பிட்ட ஆண்டு சென்றவுடன் மகனை மட்டும் பள்ளியில் படிக்க வைக்கிறார். ஆனால் மகளிடம் சில அறிவுரைகள் கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்பதை இந்த பாடலை கேட்டு தெரிந்து கொள்வோமா அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காத்திருந்த கண்கள். பாடல் கண் படுமே பிறர் கண் படுமே எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: கின்னாரம்
1: ஒரு பழந்தமிழர் இசைக்கருவி.
0: ஒற்றை நரம்பு இசைக்கருவியான
1: கின்னாரம் செய்ய
0: சுரைக்காய் மற்றும்
1: மூங்கிலை பயன்படுத்துவர்.
0: கின்னாரம்
1: பழந்தமிழர்கள் இசைக்கருவிகளில் ஒன்று.

வந்து அவங்க பாடல் கேட்டிருக்காங்க. தெலுங்கில் பல வெற்றி பாடல்களை பாடிய இவர் தமிழ் மொழியிலும் பல பாடல்களை பாடி பெருமை பெற்றவர். பல பரிசுகளையும் பெற்றவர். இவர் பாடிய தமிழ் பாடல்களில் இப்பாடல் சற்று வித்தியாசமான பாடல். அது என்ன பாடல் என்பதை அனைவரும் அறிவோமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படிங்கிறது எல்லாரும் இப்போ கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடைப்பண்பலையின் உருப்புள்ளி 5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் விஜயலட்சுமி மதிவாணன். நாமக்கல் மாவட்டம் ஓலைப்பாளையத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி மதிவாணன் அவர்களுடைய கண் அப்படிங்கிற கருப்பொருள் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அதற்கான விளக்கத்தை இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு இளம் பெண் தன் மனதில் உள்ள கவலையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ள இந்த பாடலில் உள்ள கருத்துக்கள் மிகவும் சிறப்பாக உள்ளது. எனவே இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கோடைப்பண்பலை நுறுப்புள்ளி 5 அனைவருக்காகவும் வருகிறது.

காதலிக்கும் ஒருவருக்காக எதுவாகவும் மாறி அவரை காத்து அவரோடு இணைந்து வாழ துடிக்கும் ஆழமான காதலை இந்த வரிகள் அழகாக சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் இதோ அனைவருக்காகவும்.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவாணன் அவர்களின் தெரிவில். வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன் நேர்களே. என்றும் அன்புடன் தஞ்சை NS ஹரிஹரன். இனி கேட்கலாம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், பேங்க்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்துரிகை.
1: அதாகப்பட்டதே, நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க கேளே.
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. பண்பலைக்கழகம் வியாழந்தோறும் மாலை 4 மணிக்கு பண்பலைக்கழகம். கேள்வி கேட்பது அறிவின் தொடக்கம், விடைகள் தேடுவது வெற்றியின் அடையாளம். உலகை அறிந்தால் உயர்வு நிச்சயம், பொது அறிவு வளர்த்தால் புகழும் நிச்சயம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் பொது

0: அறிவு கேள்விகளை வளர்த்துக்கிறதுக்கு புத்தகம் படிக்க நேரம் இல்லை, வாசிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பண்பலை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த நோக்கத்தில் தான் ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் பண்பலை கழகம் உங்களுக்காக. வணக்கம் ஹரிஹரன்.
1: வணக்கம் பிரேமா அவர்களே, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். ஏன் தாமதம் அப்படின்னு கேட்க மாட்டேன், ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அதனால உங்களை வந்து தொல்லை பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பேச ஆரம்பிச்சிட்டோம். சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: நான் சூப்பராக சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா?

0: வணக்கம் ஹரிஹரன்.
1: வணக்கம் பிரேமா அவர்களே, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். ஏன் தாமதம் அப்படின்னு கேட்க மாட்டேன். ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அதனால உங்களை வந்து தொல்லை பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பேச ஆரம்பிச்சிட்டோம். சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: நான் சூப்பராக சாப்பிட்டு வச்சிருந்தாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா?
0: உற்சாகம் பார்த்தா தெரியலையா?
1: ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு நேயர்களும் உற்சாகமாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம்.
0: வியாழக்கிழமை அப்படின்னாலே நிறைய நேயர் கூட்டம் இருக்கு, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அதனால வழக்கமாக நம்ம சொல்ல வேண்டிய எண்கள் சொல்லிடலாம். அறிமுக நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 24 24 24 சகோதரிகள் 24 24 29 வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 24 24 26 290 333 இந்த எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42 சேர்த்துக்கங்க. சொல்லுங்க ஹரிஹரன், நிறைய பக்கம் பக்கமாக கேள்விகள் வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நேயர்களுக்கு நம்ம எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளவும் இன்னைக்கு சொல்லிடலாம், சரிங்களா?
1: கண்டிப்பா சொல்லிடலாம்.
0: சரிங்க, எந்த மாதிரியான கேள்விகள்லாம் எடுத்திருக்கீங்க?
1: நிறைய பொது அறிவு சம்பந்தமான.
0: பொது அறிவு தான், வியாழனாலே பொது அறிவு தான். எந்த மாதிரினா இப்ப கொஞ்சம் நடைமுறையில்
1: இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள்,
0: அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு அந்த மாதிரியான கேள்விகள் தான். நீங்க செய்திகள் கேட்டாலும் சரி, இல்ல செய்தித்தாள்கள் வாசிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லிடலாம். நேர்களுக்கு அந்த பழக்கம் உண்டு, அதனால பதில் சொல்லிடுவாங்க. இப்ப நேர்களை பாத்திரலாமா?
1: பாத்திரலாம்.
0: வாங்க. வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் மேடம், இருவருக்கும் நலமா இருக்கீங்களா? மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்க.
0: எப்படி போகுது வேலையெல்லாம்?
2: வேலையெல்லாம் நல்லாவே போகுது.
0: சரிங்க, கேள்வி கேட்க தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா.
0: உங்களுக்கான கேள்வி கேளுங்க.
1: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்தது பார்த்தீங்களா, விளையாட்டு சம்மந்தமான ஒரு கேள்வி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42 ஆண்டுகளாக முறியடிக்கப்படாமல் இருந்த தேசிய சாதனையை முறியடித்து 400 மீட்டர் தடைத்தாண்டும் ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனை படைத்த இந்திய வீராங்கனை யார்?
0: கேள்வி ரொம்ப பெருசா இருக்கே.
1: ஆனால் கேள்வி பெருசா இருக்கும், ஆன்சர் ரொம்ப
2: சின்ன.
1: ஆமாம்,
0: 400 மீட்டர் தடைத்தாண்டும் ஓட்டத்துல புதிய சாதனை படைச்சிருக்காங்க. ஒரு வீராங்கனை. அப்படியா?
1: வீராங்கனை தான்,
0: வீரர் இல்ல, வீராங்கனை.
2: ஒரு குழு கொடுக்க முடியுங்களா?
1: இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க.
0: அதுதான் பெருமை, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதான் அதோட பெருமையே. அதான்
2: ரூதி மந்தனாங்களா?
0: இல்லையே, அவங்க இல்லை.
2: இல்ல, வேற ஏதாவது ஒரு குழு கொடுக்க முடியுங்களா?
0: இந்த போட்டி வந்து ஜப்பான்ல நடந்த போட்டி.
2: வித்யா ராஜாராமன்.
0: பாத்தீங்களா, ஜப்பான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிங்க, வித்யா ராம்
1: ராஜாராம்
0: ராஜா ராம்னு மாத்திட்டீங்க. ராம்ராஜ், வித்யா ராம்ராஜ். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க கோபாலகிருஷ்ணன் ஐயா. என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு வந்து தாவணி போட்டத்தை சண்டைப்பள்ளில இருந்து கொடுத்தேன்.
0: அப்படிங்களா, சரி பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, இல்ல நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: என்ன ஸ்பெஷல்
7: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
11: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
12: ஆஹா, செம்ம வாசனை.
13: ஆர்கேஜி நெய்ல், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
14: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
15: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ₹5,00,000 ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ₹5,000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ₹50,00,000 பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசூரி
1: விரைவில் பெரம்பலூரிலும். கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சத்யா ஏஜென்சிஸ்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் மாலை 4:14.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்தில் இது பண்பலை கழகம். நேரம் வந்து சொல்லிட்டாங்க 4:15, அதுக்குள்ளேயும் 1/2 மணி நேரம் போயிடுச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கோம் இல்லையா,
0: முதல் நேயர் அசத்தலாம் வந்து சூப்பரான பதிலையும் சொல்லிட்டாங்க.
2: இல்லை, எல்லா நேயர்களும் வந்து செய்திகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கோடை பண்பலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: காற்றில் அடிப்பது பஞ்சு, நமக்கு செவிகள் ஒழிப்பது கோடை பண்பு 100.5. ஈரோடு மாவட்டம் பெருந்தரை திருவாதிசினியம் மலை சோமசுந்தரம்.
2: நீங்க உங்க பேரை சொன்னாதான் நல்லா இருக்கும், அதனால தான் நான் காத்திருந்தேன் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு. சரிங்க, எப்படி இருக்கீங்க
3: மேடம்?
0: என்ன கேள்வி அப்படின்னு, இந்தியாவின் 6வது முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது?
2: சொல்லுங்க
3: சார்.
2: இந்தியாவில வந்து முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம், 6வது இடத்துல இருக்க மாநிலம் எது? பக்கத்துல தாங்க, தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். இல்ல, கேரளா வந்து முதல் மாநிலம்னு சொல்லுவாங்க எழுத்தறிவுல. ஆனா இது 6வது மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். இல்ல, கர்நாடகா இல்லை. அப்படியே வடக்கு பக்கம் போங்க.
3: உத்தரப்பிரதேசம்
2: இல்ல, இன்னும் மேல போங்க.
3: உத்தரகாண்டம்.
2: நீங்க ஒண்ணா சொல்ல, அப்படியே கரெக்டா சொல்லுங்க. என்ன விடை?
3: உத்தரகாண்டம்.
0: என்னைக்கு அறிவிச்சாங்க தெரியுமா? என்ற தேதியில எந்த வருடம்
2: அறிவிச்சாங்க? சோமசுந்தரம் ஐயா, என்ன பாடல் கேக்கலாம்
3: மேடம்? பாஷால வந்து ஆட்டாக்காரன் அண்ணா சிவா கலமணிக்கு ரெடியா இருப்பாருங்க, பட்டை கிளப்பிட்டு அந்த பாடல்.
2: அப்படிங்களா, கேக்கலாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்க

0: சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில. நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூட்டவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுக்க.
6: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வந்துருக்காங்க, அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏ அம்மா, எங்க?
5: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
8: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகில் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா செல்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 4:06 ஆயிடுச்சு. ஹரிஹரன், கேள்விகள் வந்து தயாராக தான் இருக்குது. ரொம்ப மௌனமாக இருக்கீங்களே, என்ன விஷயம்?
8: மௌனம்லாம் இல்லை, சரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களே, சரி பேசுனது கேட்டதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு தான்.
7: சரி இப்போ பேசுங்க.
8: சரி அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்.
7: கேள்வி கேட்குற நிகழ்ச்சி தான் இது, சரியா? கேள்வி கேட்டே தான் ஆகணும். நேர்கள் காத்திருக்காங்க, முதல்ல நேர்களை பார்த்துடலாம். வாங்க, வணக்கம்.
8: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
9: நான் மதுரை மாவட்டம் பணிநகரம் சோசந்திரம்.
8: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
9: நலமா இருக்க, நீங்களா எப்படி இருக்கீங்க?
8: நாங்க அருமையா இருக்கிறோம். உங்களுக்கான கேள்விக்கு பேயலாமா?
9: முயற்சிக்கிறீங்களா?
8: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் இசைச்சாலை அமைக்கப்பட்டுள்ள நகரம் எது?
9: மும்பை.
8: மும்பையா? எப்படி சொல்றீங்க?
7: செய்திகள் கேட்டுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா?
9: ஆமா, நியூஸ்ல எல்லாம் நிறைய சொல்றாங்க. மும்பைல தான் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கார் வந்து ஒரு சீரான வேகத்துல ஓட்டம்னா அந்த இசை வந்து நம்மளுக்கு இருக்கும்.
7: சீரான ஓட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, சில இடங்கள்ல மேடு பள்ளம், அதாவது ஸ்பீட் பிரேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல ஏறி இறங்கும் போது ஒரு மியூசிக் வரும்.
8: சரி, அது என்ன பாடல் ஒலிக்கும் அப்படி?
7: என்ன பாடல்னு தெரியுமா?
9: ஐ திங்க் ஜெய்ஹோன்னு.
8: ஐ திங்க் ஜெய்ஹோவா?
7: எல்லா டீடைலும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே.
9: ஜெய்ஹோ, அது ஸ்லம் டாக் மில்லியனேர்.
7: ஏ ஆர் ரஹ்மான்.
9: ரகுமான
7: சொல்லிருங்க, அப்படியே மொத்தமா எல்லாத்தையும் சொல்லிருங்க.
8: சரி, என்னைக்கு தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு தெரியும்?

0: மும்பைல எந்த சாலை? சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் கடற்கரை சாலையில தான் அது வந்து பண்ணிருக்காங்க.
1: சரிங்க. சண்முக சுந்தரம் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கேட்கலாம், ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றிங்க.
2: கவிதை கருவில் பிறந்தது ராகம்.
3: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
2: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
4: பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: சனிக்கிழமைகளில்
2: நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
4: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
2: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
4: நிலைய இயக்குனர்,
2: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
4: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
2: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில் முறுக்கு மாவு.
4: அனில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
8: பிளாஸ்ட் ஆன தீபாவளி மேக்னா சில்க்ஸின் தீபாவளி. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: விரைவில் பெரம்பலூரிலும்
10: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: ஜாமிரதம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். இப்போ எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
10: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதி ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசை ஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிய நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ₹5,000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதி ஸ்டோர், சிஎஸ்ஐ ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசூரி,
1: விரைவில் பெரம்பலூரிலும். கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
2: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
3: நேரம் மாலை 4:42. கோடை பண்பலை 100.5 இது வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக
4: சரவடியா பதில் அப்படியே நேர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
3: அதாவது நீங்க கேள்வி மட்டும்தான் சொல்றீங்க, குறிப்புகள்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, பதில் உடனே நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு நேர்கள் ரொம்ப உற்சாகமா பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொது அறிவு கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் மாலை 4 நிகழ்ச்சி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விகள்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா,
4: டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி அரசு தேர்வுகளுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்.
3: அதனால நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம். ரொம்ப நேரமாக காத்திருந்திருப்பாரு நினைக்கிறேன், அதனால விடுபட்டுட்டாங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க, வாங்க பேசலாம். நேரம் 4:42. இப்போ கேள்விகள் வந்து நிறைய இருக்குது, என்ன கேள்வி அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க, எல்லா துறைகளுக்கும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த அமைதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். எங்கே பார்த்தாலும் போர் அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த போர்லாம் வந்து

0: இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்?
1: ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளவு துறைகள் துறைகளில் கொடுத்திருந்தாலும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிற துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
0: அமைதிக்கான கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிசு. இது இந்த பரிசை இந்த ஆண்டு யார் வாங்கினா அப்படின்றதான் கேள்வி. நேர் காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பேசலாமா?
2: ஹலோ,
0: வாங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பவிதாரணியா?
2: ஆமா.
0: சரிங்க, வானொலி சத்தத்தை குறைச்சுக்குங்க. கேக்குதா பேசுறது?
2: கேக்குதும்மா.
0: ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நேத்து சரிங்க, அவங்களுக்கு கோடை பன்மலையின் சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமா, ஹாப்பி பர்த்டே. என்ன பேர் உங்க மாமியார், பேர் சொல்லிருங்க.
2: முத்துச்செல்வி.
0: சரிங்க, வாழ்த்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுங்க. இப்போ கேள்வி என்னன்னா, அமைதிக்கான நோபல் பரிசை யார் வாங்கியிருக்கா இந்த வருஷம் 2026? இவங்க நவநீதம். முழு பேர் சொல்லுங்க. முழு பேரையும் சொல்லலாம். நவநீதம்.
2: நவநீதம் பிள்ளை.
1: நவநீதம் நவி பிள்ளை.
0: நவநீதம் நவி பிள்ளை. சரிங்களா? சரிங்க. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? நிறைய கேப்போங்க. அவங்க வந்து ஒரு நீதிபதி.
1: அதுவும் முதல் கருப்பின பெண் நீதிபதியா?
0: வெள்ளையர் அல்லாத முதல் பெண் நீதிபதி. தென்னாப்பிரிக்கால உயர் நீதிமன்றத்துல பெண் நீதிபதி அப்படின்ற பெருமைக்குரியவங்க. இவங்க வந்து எதுக்காக இந்த அமைதி பரிசு வாங்குறாங்க அப்படின்னா, அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் மேம்படுத்தியதற்காக. இப்போ எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது இல்லையா, இந்த இஸ்ரேல் போர் நடக்கும் போதெல்லாம் இவங்க தான் வந்து நீதிபதியாக இருந்து அதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்ததுனால அவங்களுக்கு அமைதிக்கான பரிசு கொடுத்துருக்காங்க.
1: எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியுமா?
0: ஆமாம், எப்போ கொடுத்தாங்க?
2: இந்த வருஷம்
0: 2026. அதெல்லாம் சரிதாங்க.
1: எந்த மாதம் தேதி?
0: அறிவிக்கப்பட்ட நாள், அதாவது உங்களுக்கு பரிசு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர், இந்த மாசம்
2: தான்.
0: தெரியலையா? தெரிஞ்சுக்குங்க, அக்டோபர் 9. சரிங்க, அழகா கண்டுபிடிச்சிங்க. பவிதாரணி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு வெற்றிக்குள்ள இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
0: அப்படியா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கருப்பு?
2: எங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்பா, மாமியாரை விட்டு கொடுக்காத மருமகளா இருக்கீங்களே, அவ்வளவு பிரியமானவங்களா? வந்து கேட்டாதான் தெரியும். ஆமாவா? இந்த புன்னகைக்கு என்ன அர்த்தம்? இல்ல, பக்கத்துல இருக்காங்களா, கேட்டுட்டு இருக்காங்களா நீங்க பேசுறத? அது ஒண்ணு, நீங்க அதாவது நீங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கனால கூட அந்த பதில் வரலாம். சரிங்க, உங்களுக்கான பாடல் வருது, ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றிங்க.
3: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: அணில் முறுக்கு மாவு,
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், முசிறி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம்

0: அதிக உபரி சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
3: Viking Bunions and Briefs.
4: உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை 100.5 இது பண்பலைக்கழகம். பொது அறிவு கேள்விகள் நிறைய இருக்கு, நிறைய கேட்டுட்டே இருக்கோம். நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு
5: நினைக்கிறேன். நிறைவான நேரம் பார்த்தலாமா?
4: ஆமா, ஒரே ஒரு நேர் காத்திருக்காங்க, வாங்க பேசலாம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கங்க.
6: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் திருமலையில இருந்து எஃப்எம் வெங்கடேசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும் வெங்கடேஷ் ஐயா. பக்கத்துல ஹரிஹரன் இருக்காரு.
5: நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
6: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
5: நாங்க அருமையா இருக்கோம் ஐயா. சரி சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
4: ஒரு கைவினை பொம்மை இருக்கு, கொண்டப்பள்ளி மர மாட்டு வண்டி. இது எந்த மாநிலத்தோட தொடர்புடையது? கொண்டப்பள்ளி மர மாட்டு வண்டி அப்படின்றது ஒரு பாரம்பரிய கைவினை பொம்மை, அலங்கார பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எந்த மாநிலத்தோட தொடர்புடையது? எந்த மாநிலத்தில் இது வந்து செய்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தான். எந்த மாநிலம் இருக்கு? கேரளான்னு சொல்லிடாதீங்க, கேரளா இல்லை.
6: தெரியாது.
4: கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கும்.
6: ஆந்திர பிரதேசம் மேடம்.
4: அப்படிங்களா? ஏழு மலையான சொன்னட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆந்திரா தான். ஆந்திரால எங்க?
6: விஜயவாடா.
4: சரிங்க, அங்கதான்.
5: விஜயவாடா பக்கத்துல இருக்கக்கூடிய கொண்டப்பள்ளி.
4: கொண்டப்பள்ளின்றது ஒரு கிராமம். மர மாட்டு வண்டின்றது ஒரு அலங்கார பொருள், கைவினை பொம்மை. 400 காலமா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பொம்மை வந்து அங்க இருக்கு. புவிசார் குறியீடும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமா ஆமான்னு சொல்லிட்டீங்க, தெரிஞ்சுக்கங்க. என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நீங்க கரெக்டா சொல்லணும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்? எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க.

0: தனியும் நீதா.
1: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: அனில்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
8: பிளாஸ்ட் ஆன தீபாவளி மேக்னா சில்க்ஸின் தீபாவளி. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: விரைவில் பெரம்பலூரிலும்.
10: வழங்கிய வண்ணத்தோரிகை.
1: மீண்டும் வண்ணத்தூரிகையில பொது அறிவு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா எதிர்வரும் வியாழன் மாலை 4 மணிக்கு வாங்க பன்மலைக்கழகத்திற்கு. இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
11: தஞ்சை என் எஸ் ஹரிஹரன்,
1: பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே.
11: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் ஆர் கே ராஜேஷ், ஆர் சுந்தர்ராஜன். கணினியின் கைவண்ணம் செந்தில்குமார், சீதாராமன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா.
1: கோடை பண்பலை 100.5 லினி ஆர்கேஜினையின் சித்திர செவ்வானம் ரசிக்கலாம். செய்தி சுருக்கத்திற்கு பிறகு
12: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேத சிகிச்சை முறை வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 8526 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளது என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தசரா பண்டிகையையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகள போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்
1: வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசிக்க ஆர்கேஜி நெய் வழங்கும் சித்திர செவ்வானம். மாலை நேரத்து சூரியன் மயங்க, இதயம் குளிரும் இதமான தென்றல் தழுவ, காற்றில் தலைசாயும் நாணலை கண்டதும் சிவந்த முகம், காதல் பேச துடிக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். சிவந்த வானோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் அட்வர்ட் கிங். மாலை வணக்கமான உள்ளங்களே,

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

ஆர்கேஜி நெய். நேரமலை 5:11, நம் கூட பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆர்கேஜி நெய்யின் சித்திர சிவானம். சலசலவென ஒளித்தோடும் ஓடையின் ஓசை, இன்னிசை போல இதயம் மயங்க, உதிர்ந்து கிடக்கும் மலரின் வாசம், சுவாசத்தில் தொட்டு மயங்கிட காதலின் சுவாசம், சுகமான மனதை வருடுகிறது இப்படி.

0: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் மாலை 5:16.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
2: இது நாம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம். அந்தி மாலை நேரத்தில் ஏக்கத்தோடு வானில் தவழும் நிலா, நீண்ட இடைவெளிக்கு பின் இதயத்தோடு இதயம் உறவாட உணர்ச்சிகளோடு காதலின் சந்திப்பு, சந்தித்து கொண்ட பாசம் மயங்குகிறது, இதுதான் காதல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ரூபாய் 10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 சலுகை. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி செய்தாரும். ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.

0: ஃபாஸ்டான தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ், பரமதி வேலூர், துறையூர் மற்றும் முசோரி.
1: விரைவில் பெரம்பலூரிலும்.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: இது நம் பண்பலை நூறுப்ளி ஐந்தில் ஆர்கேஜி நெய்யின் சித்திரச்சவனம். சலனம் இல்லாமல் காதலா, காதல் இதயம் மயங்க காற்றின் சப்தத்துக்கு, சப்தத்தில் ஏற்பட்ட முணுமுணுக்கும் ஓசை, விசித்திரமான ஓசை, காதலை ஓவியமாக தீட்டுவது போன்ற மயக்கம் மயங்குகிறது இப்படி.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: இதனம் கொடி பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு விருகிறது. இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. இன்றைய நினைவே சுகத்தில் வரலாம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்கள். இரவு 9 மணிக்கு கொடை தென்றல், 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்கு, 2 விளையாட்டுகள் காத்திருக்கிறது. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், திரை இசை பாடல்கள் இவையாவும் இன்று வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். குடிப்பான்களை 100.5 இல் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சிவானம். மென்மையான தென்றல் காற்று காதலோடு கழுகழக்கும் போது, மென்மையான தென்றல் காற்று காதோடு கழக்கும் போது, புன்னகையான தென்றல் புயலாக வீசுகிறது.

0: தோ வானில் நிலா நீந்த நட்சத்திரங்கள் ரசிக்க, வானில் நிலா நீந்த நட்சத்திரங்கள் ரசிக்க, ஒரு நொடியில் கொண்ட மயக்கம் மோகத்தால் தவிக்கிறது, தவிப்பின் சுகம் இதுதானோ?
1: ஐடிய

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: वाइकिंग बनियन्स एंड ब्रीफ्स.
1: लखलख सोनेरी सण आनंदाचा साज सोन्याचा यंदाची दसरा दिवाळी साजरी करा चंदूपाकर सराफ ज्वेल्स सोबत.
2: मिळवा मजुरी फक्त 3.99% ते 9.99% प्रति ग्रॅम सोन्याच्या दागिन्यांवर. सोबतच हिऱ्यांच्या दागिन्यांच्या मजुरीवर 100% सूट आणि चांदीच्या दागिन्यांवर फ्लॅट 30% सूट. ही मर्यादित ऑफर 11 ऑक्टोबर ते 15 नोव्हेंबर 2026 पर्यंत.
1: सणाचा आनंद द्विगुणित करायला आजच भेट द्या चंदूकाका सराफ ज्वेल्स. संपर्क 0796991827.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 5, அந்தப்புற அடைக்கலம் தொடர்ச்சி. உலகநாதத்தேவனின் வீரப்பேச்சை கேட்ட மாணிக்கவல்லி மாரணேந்தலில் போர் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கு ஏன் வந்து ஒளிந்து கொண்டாய் என்று கேட்டாள். இனி
5: அம்மணி, நீ சொல்வது உண்மைதான். ஆனால் என்னுடைய சொந்த விருப்பத்தினால் நான் ஓடி வரவில்லை. சண்டைக்கு பயந்து கொண்டும் ஓடி வரவில்லை. என் தந்தையின் விருப்பத்தை தட்ட முடியாமல் வெளியேறி வந்தேன். உனக்கும் எனக்கும், உன்னுடைய வம்சத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கும், இந்த பாரத தேசத்துக்குமே விரோதிகளான அந்நியர்களை எப்படியாவது விரட்டுவதற்கே வழி தேடுவதற்காகவே வந்தேன். அதற்காகத்தான் உன்னிடம் அடைக்கலம் கேட்கிறேன். அதற்காகவே எதிரிகளிடம் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்று உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று மாரணேந்தல் இளவரசன் உணர்ச்சி ததும்ப பேசினான். அவனுடைய வார்த்தைகள் மாணிக்கவள்ளியின் மனத்தை பெரிதும் கனியச் செய்து அவளுடைய கண்களில் கண்ணீர் துளிகளையும் வருவித்தன. ஆயினும் அதை அவள் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. உங்களுடைய விவகாரமெல்லாம்

0: எனக்கு தெரியாது. பார்க்கப் போனால் நான் அந்தப்புறத்தில் அடைப்பட்டு கிடக்கும் பெண்தானே. இந்த கோட்டையின் மதிலுக்கு அப்பால் நான் சென்றதே இல்லை. அரண்மனை உப்பரிகையிலிருந்து பார்த்தால் தெரியும் மலைகளையும் காடுகளையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததே இல்லை. தேசம், ராஜ்யம், சுதந்திரம், அடிமைத்தனம் என்பதையெல்லாம் நான் என்ன கண்டேன்? உன் தகப்பனாருடைய வார்த்தை உனக்கு எப்படி பெரிதோ அப்படியே என் தகப்பனாரின் விருப்பம் எனக்கு பெரியது. நியாயமாக பார்த்தால் என் தகப்பனாரின் ஜென்ம விரோதியான உன்னை நான் உடனே காவற்காரர்களிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும். அதிலும் அந்தப்புறத்து நந்தவனத்துக்குள் வர துணிந்த உன்னிடம் துளி கூட தாட்சண்யம் பார்க்க கூடாது. ஆனாலும் நீ அடைக்கலம் என்றும் காப்பாற்ற வேண்டும் என்றும் சொல்லுகிறபடியால் உன்னை காட்டிக் கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை. உன்னிடம் மேலும் பேசிக்கொண்டு நிற்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை. வந்த வழியாக நீ உடனே புறப்பட்டு போய்விடு. இவ்விதம் இளவரசி மிக கடுமையான குரலில் அதிகார துணியில் கூறினாள். அவள் அந்தப்புறத்துக்குள் அடைந்து கிடக்கும் உலகமறியா இளம் பெண்ணான போதிலும் அவளுடைய அறிவையும் பேச்சு திறமையையும் கண்டு உலகநாதத்தேவன் அதிசயித்தான். முன்னே பேச்சு நடந்தபடி இத்தகைய பெண்ணரசியை மணந்து கொள்ளும் பாக்கியம் தனக்கு இல்லாமல் போயிற்றே என்ற ஏக்கம் அப்படிப்பட்ட ஆபத்தான சமயத்தில் அவன் மனத்தில் தோன்றியது. அவன் ஒன்றும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்த இளவரசி, இப்படியே நின்று கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நீயாக போகப் போகிறாயா? இல்லாவிட்டால் காவற்காரர்களையும் வேட்டை நாய்களையும் கூப்பிட்டுத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்சவானம். தண்ணீரில் மிதக்கும் மீன்களுக்கு தாகம் எழுகிறது போல், அப்படி தாகம் எழலாமா? மோகம் கொண்ட காதல் மயக்கம் பெருக்கெடுக்க, காதல் மயக்கம் இதழ்கள் முத்தமிட, இதழ்கள் முத்தமிட தவிக்கிற தவிப்பு, இதயம் மறுப்பது போன்ற மயக்கம் இதுதானோ?

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் பண்பலின் 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சுவானம். காதல் மயக்கத்தை மௌனத்தை மௌனிக்க முடியாமல் மயங்குகிற காதல், ஆம் மயங்குகிற காதல் உணர்வுகளை உவமித்து விடைபெற மனமின்றி விடைபெறுகிறது. இன்றைய சித்திரச்சவானம் சிவந்த வானோடு பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

0: சரிதான்,
1: மேல பாடு.
0: நீயும் பதில் சொல்ல கேட்டு. பரவாயில்லையே.
1: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
0: மா.

கிறிஸ்துவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கற்பக விநாயகம் பதையே, அரகர மகாகணபதையே நமக ஓம். அருள்மிகு ஸ்ரீ அகரமுத்தாலம்மன் திருக்கோவில், அகரம் தாடிக்கொம்பு.

தலைமை அர்ச்சகர் ஜி கார்த்திகேயன். நித்தியப்படி பூஜைகள் அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோவிலில் நித்தியப்படி பூஜைகள் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 8:30 வரை இரண்டு கால பூஜைகள் நடைபெறும். சித்திரை 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பஞ்சாங்கம் வாசித்தல், நாட்டு நடப்பு பற்றி அறிந்து கொள்ளுதல், சிறப்பு பூஜைகள், சிறப்பு அலங்காரம் நடைபெறும். வைகாசி விசாகம் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும்.

0: ஆடி வெள்ளி நான்கு வெள்ளியும் சிறப்பு அலங்காரம். முதல் வெள்ளி பழங்கள், இரண்டாம் வெள்ளி காய்கறி, மூன்றாம் வெள்ளி பூ அலங்காரம், நான்காம் வெள்ளி ஏலக்க மாலை அலங்காரம். ஆடி வெள்ளி ஒவ்வொரு வாரமும் மாலை 6 மணிக்கு மேல் இன்னிசை கச்சேரி, இரவு 8 மணிக்கு பிரசாதம் வழங்குதல். அடுத்து புரட்டாசி நவராத்திரி விழா. முதல் நாள் உற்சவர் அலங்காரம், இரண்டாம் நாள் ராஜராஜேஸ்வரி, மூன்றாம் நாள் அங்காள பரமேஸ்வரி, நான்காம் நாள் தாட்சாயணி அலங்காரம், ஐந்தாம் நாள் மகாலட்சுமி, ஆறாம் நாள் விஷ்ணு துர்க்கை, ஏழாம் நாள் அன்னலட்சுமி, எட்டாம் நாள் மகா காளி அம்மன், ஒன்பதாம் நாள் சரஸ்வதி அலங்காரம். நவராத்திரி பூஜை ஒவ்வொரு நாளும் 9 தினங்களும் சிறப்பு அலங்காரங்கள், சிறப்பு பூஜைகள், சிறப்பு அர்ச்சனைகள், அதன் பிறகு பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும். கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். கார்த்திகை அன்று கந்தரப்பு மண்டபத்தில் அருகில் வானக்காட்சி மண்டபம் மற்றும் கொலு மண்டபம் அருகில் சொக்கப்பானை ஏற்றப்படும். பெரிய கார்த்திகை அன்று முருகன் வள்ளி தெய்வானை சிவன் பார்வதி முத்தாலம்மன் உற்சவ புறப்பாடு கந்தரப்பு வானக்காட்சி மண்டபம் சென்றடைந்த பின்பு சன்னதி வந்தடைதல். மார்கழி மாதம் 30 தினங்களும் சிறப்பு வழிபாடு, சிறப்பு விளக்கு பூஜைகள் வழிபாடு சிறப்பாக நடைபெறும். தை மாதம் அன்று முத்தாளனுக்கு சிறப்பு பூஜைகள், பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி தை 1ஆம் தேதி சிறப்பான முறையில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தை மாசி மாதம் சிவன் ராத்திரி அன்று சுரலிங்கேஸ்வரருக்கு 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மாலை 6 மணிக்கு மேல் முருகன் வள்ளி தெய்வானுக்கு திருக்கல்யாணம் வழிபாடு சிறப்பாக நடைபெறும். மாதந்தோறும் முத்தாளம்மனுக்கு அமாவாசை பௌர்ணமி என்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மாதந்தோறும் சஷ்டி கிருத்திகை முருகனுக்கு சிறப்பு பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். ஆண்டுதோறும் அட்சய திருதிகள் அன்று மகாலட்சுமிக்கு சிறப்பு அலங்காரம், சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாசம் கும்பாபிஷேக ஆண்டு விழாவாக சிறப்பான முறையில் நடைபெறும். குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சியில் இத்திருக்கோயில் சிறப்பான முறையில் நடைபெறும். அதே போல மாதந்தோறும் அருள்மிகு சுந்தர மகா கணபதிக்கு சங்கடகல சதுர்த்தி சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இத்திருக்கோயிலில் குழந்தை வரம் வேண்டியோருக்கு அம்மன் பாதத்தில் எலுமிச்சம்பழம் வைத்து வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல திருமண தடை மற்றும் தொழில் வளம் பெருக அம்மாவாசை அன்று அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தால் தொழில் வளம் பெருகும். பௌர்ணமி அன்று வழிபாடு செய்தால் தொழில் வளம் பெருகவும் அம்பாளுக்கு சிறப்பான அருள் பாலித்தல். ஒவ்வொரு குறிப்பு அம்பாள் தீர்த்தம் பெற்றால் நோய் நொடி தரும் என்று இந்த கோயிலோட ஐதீகம். ஸ்ரீ அகர முத்தாலம்மன் திருக்கோவில் அகரம் தாடிக்கொம்பு.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6 மணி 5 நிமிடம்.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இந்த கவிதைகளை எல்லாம் ரசிப்பது போல நாம் வந்து சிலருடைய பேச்சை ரசித்து கேட்டால் நல்லாயிருக்கும். எடுத்துக்காட்டா எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பரவிக்கணும். இது ஔவையாருடைய பாட்டு. செந்தமிழும் நாப்பழக்கம்னா படித்து படித்து படித்து படித்து நம்முடைய நா தழும் பேரணுங்கிறாங்க. படிக்க ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் நல்லாயிருக்கும் பேச. இப்ப இப்படி கேட்கறேன், அப்படி பார்த்தா நான் தினம் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் செல்ல பேசுறேன் அப்படின்னா செல்ல பேசுனா சொல்லு வராது, பில்லு தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு என்னன்னா கொஞ்சம் உரையாடுகிற தன்மையை வச்சுக்கிறோம். அப்படி உரையாடுகிற தன்மை இருந்தா தான் நாம வந்து அவர்கிட்ட அறிந்து கொள்ள முடியும். இப்ப இப்படி வைங்களேன், எல்லாருமாக சேர்ந்து உரையாடுகிற அந்த நிலை இந்த காலத்துல இருக்கா? நிச்சயமா இல்ல. முன்னெல்லாம் மாலை நேரம் ஆனா நண்பர்கள் எல்லாம் போவோம், எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம், ஒரு படத்தை பற்றியோ ஒரு கவிதையை பற்றியோ பேசுவோம், உரையாடுவோம், சண்டை வரும், கோச்சிட்டு போவோம், ரெண்டு நாள் பேசாமல் தெரியுவோம், மூணாம் நாள் வந்து பேசிடுவோம், சைக்கிள் எடுத்து வருவோம், எல்லாம் நடக்கும். இன்னைக்கு இவை எதுவுமே இல்லாத மாதிரி தோணுதுங்க. நான் ஒரு தடவை பார்த்தேன், 4 நண்பர்கள் 10 வருஷம் கழித்து சந்திக்கிறாங்க போல் இருக்கு. அதனால் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி நாம் அங்கே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி 4 பேரும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்தெல்லாம் வந்து சேர்ந்து 4 பேரும் வந்தோடனே 4 பேருக்கு ஃபோன் வந்துச்சுங்க. 4 பக்கம் திரும்பி பேசிட்டு 4 பேரும் போயிட்டாங்க. அப்படியே என்னத்த சொல்றது, உரையாடுகிற போது கிடைக்கிற இன்பம் என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க 1000 முறை ஒரு தொலைபேசியிலயோ அலைபேசியிலயோ பேசுவதை காட்டிலும் நேர பேசுறப்ப பாத்தீங்கன்னா கண்ணும் முகமும் கைகளும் இயங்குற விதமே அழகா இருக்கும். பாடி லாங்குவேஜ் அப்படிமா, மெய்மொழி அப்படிமா, நல்ல தமிழ்ல உடல் மொழி இருக்கு இல்லையா, அந்த உடல் மொழிய வந்து பார்த்தா தான் நமக்கு நல்லா இருக்கும். இன்னும் கூட சொன்னா நேர பார்த்து பேசுறப்ப தானுங்க அவர் என்ன தொனியில இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னு சில பேர் பேசுகிறப்ப அங்கிட்டு கடுகடுகடுன்னு இருப்பாங்க. ஆனாலும் கூட ஆமாங்க, உங்கள் காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு. அப்புறம் சாப்பிட்டீங்களா, தூங்கிட்டீங்களா, கேட்க கேட்க கடுப்பு ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் முகத்தில் காட்ட மாட்டாங்க. ஆனால் நேராக உட்காந்து பேசுகிற பாருங்க, ஒரு சிறு இந்த அப்படி தமிழர் கொண்டு டக்குன்னு வச்சாலே கண்டுபிடிச்சிடுவோம், ஆஹா நிலைமை சரியில்லாமல் இருக்குது, அப்போ நான் போயிட்டு கூட நாளைக்கு வரட்டும், இல்லை இல்லை வர வேண்டாம் நீங்கள் அப்படி கிளம்புங்கிற அளவு கூட வந்து சேரும். இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாங்க. உணவு உண்ணுகிற போது கூட எல்லாருமாக பேசிக்கிட்டே சாப்பிட்ற ஒரு காலமெல்லாம் இருந்தது. அப்பா ஒரு கருத்தை சொல்வார், தாத்தா ஒன்று சொல்வார், அண்ணன் காலேஜில் நடந்ததை சொல்லுவான், தம்பி பார்த்த ஒரு விஷயத்தை சொல்லுவான், அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படியா இருக்குது? என்னுடைய நண்பர் ஒரு கவிதை எழுதியிருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குடும்பமே மூழ்கி இருந்தது, நான் கணினியில்,

0: என் மகன் வீடியோ கேம்ஸில், என்னுடைய மகள் அலைபேசியில், என் மனைவி குடும்ப கவலைகளில் அப்படின்னு அதை முடிக்கிறார். இப்போ பாருங்கள், எல்லாமே மூழ்கி இருக்குது, எல்லாமாக சேர்ந்து நாம் பேசி மகிழ்ந்தோமா என்றால் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. அப்போ எல்லாவற்றுக்குமான விஷயங்களில் இவற்றை தீர்மானித்து கொள்ளுதல். குறைஞ்ச பட்சம் தெரியுங்களா, யாராவது வந்தால் வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் தொலைக்காட்சியை அமர்த்திட்டு அவரோட பேசணுங்க. இந்த நாகரிகத்தையாவது நம்ம வச்சுக்கிட்டால் நல்லது. செருப்ப வாசலில் கழட்டி போட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் செல்ஃபோனை கூட ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்தையும் பேசிட்டு பேசலாம். ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. நான் ஒரு தடவை ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனப்போ என்னை ஒரு சீரியலை பார்க்க வச்சுட்டு வெளியே அனுப்புனாங்க. இந்த இதுங்க எனக்கு இந்த முடியட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ அந்த சீரியல் பார்க்கறதுக்கே வண்டி எடுத்து வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இவையெல்லாம் இருக்கிற காலத்தில் இதையும் மீறி கொஞ்சம் பேசவும் பழகணுங்க. உரையாடல் என்பது ஒரு அற்புதமான கலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: லக்லக் சோனேரி சன் ஆனந்தாச்சா சாஜ சோனியாச்சா எந்தாச்சி தசரா திவாயி சாஜரி கரா சந்துபாக்கா சராஃப் ஜுவல் சோபத்
6: மிளவா மசூரி பத்து 3.99 ते 9.99 प्रति ग्राम सोन्याच्या दागिन्यांवर. सोबतच हिऱ्यांच्या दागिन्यांच्या मजुरीवर 100% सूट आणि चांदीच्या दागिन्यांवर फ्लॅट 30% सूट. ही मर्यादित ऑफर 11 ऑक्टोबर ते 15 नोव्हेंबर 2026 पर्यंत.
5: सणाचा आनंद द्विगुणित करायला आजच भेट द्या चंदूकाका सराफ ज्वेल्स. संपर्क 0796-999-1827.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

பாடல்கள் சில, கவிதைகள் சில, பழைய நினைவுகள், புதிய கனவுகள், சிரிப்புகள் பல, சிந்தனைகள் பல, அத்தனையும் ஒன்றாக தொடுத்து உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் படைத்து இதயங்களில் இசைமணம் வீச இப்போது கோடை பன்மலை 100.5 மலர்கின்றன கதம்ப மலர்கள்.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:17. நூறு புள்ளி ஐந்தில் இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில்.

0: பாலிசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒருமுறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் LIC ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. LIC ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி, வேலூர், துறையூர் மற்றும் முசூரி.
1: விரைவில் பெரம்பலூரிலும்.
2: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி, வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: Foggy. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலன் குறித்து நம்மோடு நேரலையில் உரையாடுகிறார் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
1: கூடை பன்மலை 1.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில். நேரம் மாலை 6:25.

0: சொல்வது.
1: ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேரம் மாலை 6:30.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் கோடை பன்மலை 1.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று, பயப்பட தேவையில்லை.
1: 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பா மார்பக பரிசோதனை செய்வது அவசியம். KMCH மருத்துவமனை நடத்தும் மார்பக பரிசோதனை முகாம் நவம்பர் 5 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
0: இம்முகாமில் 1200 ரூபாய்க்கு 3D மேமோகிராம், 50% சலுகை கட்டணத்தில் மருத்துவர் ஆலோசனை, 600 ரூபாய்க்கு அரித்துள்ளிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை சலுகை கட்டணத்தில் செய்து கொள்ளலாம்.
1: KMCH மருத்துவமனை, அவினாசி ரோட், கோவை. கால் 7418881.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:36. 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். இரவு தாலாட்டாய் கொடை தின்றல் இன்றிரவு 9 மணிக்கு. 100.5 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: பள்ளிப்படை மண்டபத்தின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கியிருந்த பழுவேட்டரையருக்கு சற்றே நினைவு தப்பி மனதிலே கனவு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கனவிலே அவருடைய மூதாதை பழுவேட்டரையர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து, இப்படி செய்து விட்டாயே, குலத்துக்கு வந்த அதன் பெருமையை அழித்து விட்டாயே என்று அனைவரும் சபித்து விட்டு போனார்கள். பழுவேட்டரையர் குலத்தைச் சார்ந்த அனைத்து மூதாதையர்களும் வந்து ஒன்றாகவும் சபித்துவிட்டு சென்ற பிறகு, ஒன்றன்பின் ஒன்றாக கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள். அவர்களும் சபித்துவிட்டு எக்காலமிட்டு விட்டு போனார்கள். அவர்களுக்கு பின்னால் கூட்டமாக நின்ற சோழ நாட்டு மக்கள் கல்லையும் மண்ணையும் வாரி பழுவேட்டரையர் மீது எரியத் தொடங்கினார்கள். அந்த சமயம் சுந்தர சோழ சக்கரவர்த்தி அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பலமற்ற கால்களினால் தள்ளாடி நடந்து வந்தார். வேளிர்களையும் மலையமான் மற்றவர்களையும் கோபமாக பார்த்தார். சீச்சி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? வீராதி வீரனான பழுவேட்டரையர் மீதா கல்லையும் மண்ணையும் எரிகிறீர்கள்? அவரையா துரோகி என்கிறீர்கள்? பழுவேட்டரையரின் துரோகத்தினால் நானும் என் குலமும் அழிந்து போனாலும் போகிறோம். நீங்கள் யாரும் அவரை குற்றம் சொல்ல வேண்டாம். தனாதிகாரி, வாரும் என்னுடன் அரண்மனைக்கு என்றார். ஜனக்கூட்டம் கலைந்து போயிற்று. சுந்தர சோழரும் மறைந்தார். தம்பி காலாந்தக கண்டர் மட்டுமே பழுவேட்டரையர் முன்னால் நின்றார்.
1: அண்ணா, நம்மிடம் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரே சக்கரவர்த்தி, அவர்

0: அவருக்கு துரோகம் செய்யலாமா? அவருடைய குலத்தை அழிக்க வந்த பெண்பேயை நம் அரண்மனையில் வைத்துக் கொண்டிருக்கலாமா என்றார். உடனே அவரும் மறைந்தார். வந்தியத்தேவனும் கந்தமாறனும் அவர்களையொத்த வாலிபர்களும் பெரிய பழுவேட்டரையரை சூழ்ந்து கொண்டார்கள். மீசை நரைத்த கிழவா, உனக்கு ஆசை மட்டும் நரைக்கவில்லையே, பெண்மோகத்தினால் அழிந்து போனாயே. உன் உடம்பில் உள்ள 64 புண்களும் இப்போது என்ன சொல்லுகின்றன? அவை வீரத்தின் பரிசான விழுப்புண்களா, அல்லது துரோகத்தின் கூலியான புழுப்புண்களா என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தார்கள். அவர்களை கொல்லுவதற்காக பழுவேட்டரையர் தம் உடைவாளை எடுக்க முயன்றார். ஆனால் உடைவாள் இருக்க வேண்டிய இடத்தில் அதை காணவில்லை. இந்த சமயத்தில் குந்தவை பிராட்டி வந்தாள். வாலிபர்களை நோக்கி கையமர்த்தி சிரிப்பை நிறுத்தினாள். பாட்டா, இவர்களுடைய விளையாட்டு பேச்சை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். தங்கள் அரண்மனையில் உள்ள பெண் வேடங்கொண்ட விஷப்பாம்பை துரத்தி விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். அவர்கள் மறைந்தார்கள். பழுவேட்டரையர் குலத்தைச் சேர்ந்த பெண்கள் வரத் தொடங்கினார்கள். 10 பேர், 100 பேர், 1000 பேர், 6 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஐயையோ, உனக்கு இந்த கதியா நேர வேண்டும்? நம்முடைய வீரகுலத்துக்கு உன்னால் இந்த பெரும்பழியா ஏற்பட வேண்டும்? நாங்கள் எங்கள் கணவன்மார்களையும் அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளையும் சோழ நாட்டுக்காக போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தோமே. அவர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பழுவூர் வம்சத்துக்கு இணையில்லாத புகழை தேடித் தந்தார்களே. அதையெல்லாம் ஒரு நொடியில் போக்கடித்துக் கொண்டாயே என்று கதறினார்கள்.
1: பெண்களே, ஓய் மூடிக்கொண்டு அந்த புறத்துக்கு போங்கள், என்னால் ஒரு வழியும் உண்டாகாது
0: என்று பழுவேட்டரையர் கஷ்டப்பட்டு பதில் கூறினார். அப்போது அந்த பெண்கள் ஒரு திசையில் சுட்டிக்காட்டினார்கள். யமதர்மராஜன் எருமைக்கடா வாகனத்தில் ஏறிக்கொண்டு கையில் வேலும் பாசக்கயிறும் எடுத்து கொண்டு வந்தான். பழுவேட்டரையரை நெருங்கினான். போகிற போக்கில், பழுவேட்டரையா, உனக்கு மிக்க வந்தனம். சுந்தர சோழனுடைய உயிரையும் அவனுடைய மக்கள் இருவர் உயிரையும் ஒரே நாளில் கொண்டு போக உதவி செய்தாயல்லவா, உனக்கு என் நன்றி என்று கூறினான் யமதர்மராஜன்.
1: இல்லை இல்லை, நான் உனக்கு உதவி செய்யவில்லை, செய்ய மாட்டேன், உன்னை தடுப்பேன். யமனே, நில், நில்
0: என்று பழுவேட்டரையர் அலறினார். யமனை தடுத்து நிறுத்துவதற்காக விரைந்து செல்ல முயன்றார். ஆனால் அவரை ஏதோ ஒரு சக்தி பிடித்து நிறுத்தியது. ஏதோ ஒரு பெரிய பாரம் அவரை அமுக்கியது. நின்ற இடத்திலிருந்து அவரால் நகர முடியவில்லை. பார்த்தாயா, நாங்கள் சொன்னது சரியாக போய்விட்டதே என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் குலப்பெண்கள் ஓவென்று சத்தமிட்டு புலம்பினார்கள். அவர்களில் பலர் ஒப்பாரி வைத்து அழுதார்கள். அவர்களுடைய அழுகுரலின் சத்தம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகி வந்தது. பழுவேட்டரையரால் அதை சகிக்க முடியவில்லை. அவர் பேச முயன்றார். ஆனால் அழுகை சத்தத்தில் அவர் பேச்சு மறைந்து விட்டது. அழுகையும் புலம்பலையும் கேட்க சகிக்கவில்லை. 2 கைகளினாலும் செவிகளை பொத்திக் கொள்ள முயன்றார். ஆனால் அவருடைய கைகளும் அசைவற்று கிடந்தன. அவற்றை எடுக்கவே முடியவில்லை. ஒரு பெருமுயற்சி செய்து கரங்களை உதறி எடுத்தார். அந்த முயற்சியிலே அவருடைய கண்ணிமைகளும் திறந்து கொண்டன. சட்டென்று நினைவு வந்தது. அத்தனை நேரமும் அவர் அனுபவித்தவை மனப்பிரமையில் கண்ட காட்சிகள் என்பதை உணர்ந்தார். ஆனால் ஓலக்குரல் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று கவனித்து கேட்டார். அவை பெண்களின் ஓலக்குரல் அல்ல, நரிகளின் ஊளைக்குரல். அவர் நினைவிழந்து கொண்டிருந்த சமயத்தில் லேசாக காதில் விழுந்த சம்பாஷணை ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. கிழவன் செத்துப்போய்விட்டான் என்றது ஒரு குரல். நந்தாகப்பார், பழுவேட்டரையனுடைய உயிர் ரொம்ப கெட்டி, யமன் கூட அவன் அருகில் வர பயப்படுவான் என்றது மற்றொரு குரல். யமன் பயப்பட்டாலும் நரி பயப்படாது. கொஞ்ச நஞ்சம் உயிர் மிச்சமிருந்தாலும் நரிகள் சரிப்படுத்திவிடும். பொழுது விடியும் போது கிழவனின் எலும்புகள்தான் மிச்சமிருக்கும். நல்ல சமயத்தில் நீ பிளந்த மண்டபத்தை தள்ளினாய். இல்லாவிடில் நான் இந்த கதியை அடைந்திருப்பேன். கிழவன் என்னை கொண்டிருப்பான். எங்கே மண்டபத்தை நகர்த்த முடியுமா பார்க்கலாம். சற்று பொறுத்து, துளி கூட செய்யவில்லை. ஒரு பகைவனுடைய பள்ளிப்படையை கொண்டு இன்னொருவனுக்கும் வீரக்கல் நாட்டிவிட்டோம் என்று கூறிவிட்டு மந்திரவாதி கலகலவென்று சிரித்தான்.
1: சிரித்தது போதும், வா, படகு பீத்து கொண்டு ஆற்றோடு போய்விடப் போகிறது. அப்புறம் கொள்ளிடத்தை தாண்ட முடியாது.
0: இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டு பழுவேட்டரையர் தம்முடைய நிலை என்னதென்பதை ஆராய்ந்தார். ஆம், அவர் மீது பள்ளிப்படை மண்டபத்தின் ஒரு பாதி விழுந்து கிடந்தது. அதன் பெரிய பாரம் அவரை அமுக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மூச்சுவிட முடிகிறது.

0: எப்படி? நல்ல வேளையாக மண்டபத்தோடு விழுந்த மரம் அவர் தோளின் மீது படிந்து அதன் பேரில் மண்டபம் விழுந்திருந்தது. மண்டபத்தை ஒட்டியிருந்த மரம்தான் அவர் உயிரை காப்பாற்றியது. மண்டபம் நேரே அவர் மேல் விழுந்திருந்தால் மார்பும் தலையும் நொறுங்கி போயிருக்கும். கிழவனார் தம்முடைய உடம்பின் வலிமையை எண்ணி தாமே ஆச்சரியப்பட்டார். அந்த பெரிய பாரத்தை இத்தனை நேரம் சுமந்தும் தம்முடைய உயிர் போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு கெட்டியான உயிரை இன்னமும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? ஆம், எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டே ஆக வேண்டும். காப்பாற்றிக் கொண்டு சோழ குலத்துக்கு நேரவிருந்த அபாயத்தை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்காவிட்டால் அவருடைய குலத்துக்கு என்றும் அழியாத பழி இவ்வுலகத்தில் ஏற்படுவது நிச்சயம். வானுலகத்துக்கு போனால் அங்கேயும் அவருடைய மூதாதையர்கள் அனைவரும் அவரை சபிப்பார்கள். ஆகையால் எந்த பாடுபட்டாலும் இந்த மரத்தையும் மண்டபத்தையும் அப்புறப்படுத்தி எழுந்திருக்க வேண்டும். ஐயோ, எத்தனை நேரம் இங்கே இப்படி நினைவிழந்து கிடந்தோமோ என்னமோ தெரியவில்லையே. இதற்குள் ஒருவேளை நாம் தடுக்க விரும்பும் விபரீதங்கள் நேரிட்டிருக்குமோ? இதற்கிடையில் நரிகளின் ஊளைக்குரல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. நரிகள் மூச்சுவிடும் சத்தம் அவர் தலைக்கு அருகில் கேட்டது. ஆஹா, இந்த நரிகளுக்கு கூடவா பழுவேட்டரையனை கண்டு இளக்காரமாகப் போய்விட்டது? பார்க்கலாம் முருகை. பழுவேட்டரையர் ஒரு கையினால் மட்டுமல்ல, இரண்டு கைகளினாலும் பார்க்கத் தொடங்கினார். தம் உடம்பில் மிச்சமிருந்த பலம் முழுவதையும் பிரயோகித்து அவர் மீது விழுந்து கிடந்த மரத்தை தூக்க முயன்றார். மரம் சிறிது சிறிதாக உயர உயர அதன் மேல் நின்ற மண்டப பாறை நகர்ந்து சரியத் தொடங்கியது. இடையிடையே அவர் செய்த ஹூங்காரங்கள் நெருங்கி வந்த நரிகளை அப்பால் நகரும்படி செய்தன. ஒரு யுகம் எனத் தோன்றிய ஒரு நாழிகை முயன்ற பிறகு அவரை அமுக்கிக் கொண்டிருந்த மரமும் மண்டப பாறையும் சிறிது அப்பால் நகர்ந்து அவரை விடுதலை செய்தன. அந்த முயற்சியினால் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் காரணமாக சிறிது நேரம் அப்படியே கிடந்தார். பெரிய நெடுமூச்சுகள் விட்டார். ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்தார். மண்டபத்துக்கு சமீபமாதலாலும் புயலின் மரங்கள் பல விழுந்து விட்டிருந்தபடியினாலும் வானவெளி நன்றாகத் தெரிந்தது. இப்போது கருமேகங்கள் வானத்தை மறைத்திருக்கவில்லை. வைரப் பொறிகள் போன்ற எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரிந்தன. லேசான மேகங்கள் அவற்றை சிறிது மறைத்தும் பின்னர் திறந்துவிட்டும் அதிவேகமாக கலைந்து போய்க் கொண்டிருந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேயர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால திருப்புறம்புயத்தில் நடந்த போர் பற்றிய வர்ணனையை நேரில் பார்க்குற மாதிரி வழங்கியிருந்தார் கல்கி அவர்கள். சோழ பேரரசு உருவாக ஒரு திருப்பு முனையாக அந்த போர் அமைஞ்சது அல்லவா? அதுக்கு மூல காரணமாக இருந்த விஜயாலயர் அப்போது இருந்த பழுவேட்டரையரை பார்த்து, தங்களாலே தான் இந்த வெற்றி கிட்டியது. சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் உம்மை நியமிக்கிறேன். உமது சந்ததிகளும் சோழ குலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள்னு சொன்னதை தற்போதைய பேரரசர் வரை எல்லாரும் நிறைவேற்றி வந்திருக்காங்க. இந்த பழுவேட்டரையரால அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விலக்கப்பட்ட பரமேஸ்வரன் சோழ குலத்தையே அழிச்சிடுவேன்னு சபதம் செய்து அதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கான். இந்த நிலையில் தன்னாலேயே சோழ குலத்துக்கு இறுதி நேரப்போகுது. சொல்லனா வேதனைக்கு ஆளாயிட்ட பெரிய பழுவேட்டரையர் தான் இன்னும் உயிரோடு இருப்பது அந்த களங்கத்தை போக்கத்தான் என்பதை உணர்ந்து கிளர்ந்து எழுந்துட்டார். விஜயாலயன் காலத்து பழுவேட்டரையர்கள் குலசேகர கண்டன், அவரது புதல்வர்கள் குலசேகர விக்ரமன், கண்டன் அமுதன் ஆகியோரின் விசுவாசத்தையும் வீரதீர பராக்கிரமத்தையும் நினைவில் கொண்டு களத்தில் இறங்கிட்டார். நல்லது. சில சொற்களை ஆராய்வோம். கூலி, வேர் சொல் கூலம். இதன் பொருள் தானியம். பண்ட காலத்தில் பணியாளர்களுக்கு பணத்துக்கு பதிலாக தானியம் கொடுத்தாங்க. உழைப்புக்கு ஈடாக கூலம் கொடுத்ததால அந்த ஊதியம் கூலி எனப்பட்டது. எருமை கடா யமனின் வாகனமாக இருப்பதற்கு சில காரணங்களை குறிப்பிடுறாங்க. நிதானம், அசைக்க முடியாத தன்மை, வலிமை, கடமையில காட்ட வேண்டியது. கருப்பு நிறம், எந்த சார்பையும் காட்டாத நடுவு நிலை. கடா என்கிற சொல் ஆண் எருமையை குறிக்கும். வினா என்கிற பொருளும் கொண்டது. சம்பாஷணை, உரையாடல். வேர் சொல் பாஷ், சொல்லுதல், பேசுதல், மொழிதல்.

0: பாஷா பேச்சு மொழி, பாஷித்த சொல்லப்பட்ட. மூதாதையர் முதியோரை குறிப்பது. இதற்கு இணையான சொல் மூதாளர். பொதுவாக முதுவர்னா மூத்தோர். தாய் தந்தையரை குறிக்கும் சொல் முதுகுறவர். இதுக்கெல்லாம் வேர் சொல் முது, பழைமை. இந்த இடத்துல நம் சிந்தனையை கவருது முதுகண் என்கிற சொல். காப்பாளர், பாதுகாவலர், உசா துணைன்னு சொல்லப்படும் ஆலோசகர், இவர்களையெல்லாம் குறிப்பிடுது. வானத்தை போலவே பழுவேட்டரையரின் மனமும் தெளிவாயிடுச்சு. சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளியாய் விழுத கதம்ப மலர்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம். மீண்டும் கதம்ப மலர்கள் மலரும் நாளை மாலை 6 மணிக்கு. வண்ண மலர்கள் பல சேர்ந்த மலர்கூட்டம் போல வாழ்க்கையும் இனிக்கட்டும் அன்பனும் சோலையில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே.

இது நம் கொடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் ஆசையில் ஒரு குக்கு. கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல் நேயர்களின் குரலில் கேட்கும் நேரமாய் நம் பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடலும் நம் பண்பலையில் கேட்கணுமா? 94 86 28 24 24 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பெயர் இதெல்லாம் குரல் பதிவு செய்து கட்சவி மூலம் அனுப்புங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்கள் ஆசை பாடலை கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் 7:03.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்கு அப்படின்னு கேட்டுருவோமா? கொடை பண்பலை 100.5 யார் வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வது கோவை மாநகரத்திலிருந்து ஜெகதீசன். எனக்கு பிடித்த பாடல் சம்சார சங்கீதம் படத்திலிருந்து கண்களும் ஏங்குது காதலும் பொங்குது அம்மாடி. ஸ்ரீராஜேந்திரின் துள்ளல் இசையில் காட்டலையில் கலந்து வருமா?
0: இதோ கூட பண்பலை 100.5 வந்து அந்த பாடல் கேட்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்போம் நம் பண்பலை 100.5.

0: நேரம் இரவு 7:12. கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாசையில் ஒரு குக்கு. இப்போ நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்க, யாருக்காக பாடல் கொடுக்க போறோம்? வாங்க, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி 100.5 இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் நல்லவன், பாடல் வான் மேகம். நன்றி.
0: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது பிரகாஷ்.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:17 நிமிடம். இப்போ நிகழ்ச்சியில யாரோட பாடல் கேட்க போறோம் வாங்க. வணக்கம், யாருக்காக பாடல்?
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்குவில் எனக்கு பிடித்த பாடல் தென்காசி பட்டணம் என்ற படத்திலிருந்து கொஞ்சம் தென்காசி பைங்கிலி என்ற பாடலை கொடுங்க. நான் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
0: இதோ கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கான பாடல்.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ரூபாய் 10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 சலுகை. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி சேதாரம். ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.

கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகில் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா செல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: இது நம் பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோமா? செயல் ஒரு குக்கோ. நேரம் 7:05. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராதி தாலுகா கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுகிறேன். ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சி அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். எனக்கு பம்பாய் திரைப்படத்திலிருந்து கண்ணாளனை எனது கண்ணை என்ற பாடலை ஒலிபரப்பும் நன்றி வணக்கம்.
0: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது அசோக்குமார்.

0: ஆனந்த் பனியன்சன் பிரீப்ஸின் நேரம் இரவு 7:31.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன் பிரீப்ஸ்.

0: நம்முடைய பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி, நம் பண்பலையை நாடி வரும் நெய் சொந்தங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி மேடம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தான் இப்போ பேச போகிறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சரஸ்வதி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன்.
0: எத்தனை ஆண்டு காலமாக தமிழாசிரியராக பணியாற்றிட்டு இருக்கீங்க?
1: 13 வருஷங்களா.
0: எப்படி இருக்கு?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மாணவ செல்வங்களோட பழகிற அந்த நேரம் அற்புதமான நேரம். அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் சொல்லும்போது நமக்கு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லுவோம், படிப்பையும் சொல்லுவோம், கல்வியின் மூலம் அவங்க வந்து கற்று தெளிந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அறிவுரையும் சொல்லக்கூடிய பணியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
0: நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது உங்களோட பணியை வந்து நீங்க எவ்வளவு ஆத்மார்த்தமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா, ஆசிரியர் என்பது ஒரு அறப்பணி. குழந்தைகளுக்காக எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்காகவே நாங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை வந்து ஒரு தனித்துவமான வாழ்க்கை. பள்ளிக்கு போனாலே எங்களுக்கு வந்து வீடு மறந்துடும். அங்கே உள்ள சூழ்நிலைகள், ஒவ்வொரு குழந்தைகளும் எங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது ஒவ்வொரு அறிவுரையாக நாங்கள் சொல்லி சொல்லி கொடுப்போம், இப்படி பண்ணு இப்படி பண்ணு மனசை மாற்றிக்கோ அப்படின்னு. தவறாக போகக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனசை மாற்றி நல் பாதைக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல பணி ஆசிரியர் பணி.
0: எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரா?
1: இல்லை இல்லை இல்லை, பாடம் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக இருப்போம், மற்றபடி அந்த குழந்தைகளை கூப்பிட்டு நல்ல ஒரு அறிவுரை கூடிய சிரிச்ச முகமாக இருப்போம்.
0: அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க அந்த ஆசிரியர் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி.
1: கண்டிப்பா.
0: இந்த 10 ஆண்டுகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாணவர், அதாவது உங்க முன்னாடி அவங்க வளர்ந்துருப்பாங்க, நிறைய வந்து அவங்களோட குணங்களை மாத்திருப்பாங்க, இந்த மாதிரி உங்க மனசை கவர்ந்த ஒரு மாணவர்
1: அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லா குழந்தைகளுமே தங்கமான பிள்ளைங்க, அதனால இந்த நிறைய பிள்ளைங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. இப்ப வரைக்கும் எனக்கு போன் பண்ணுவாங்க, நீங்க சொல்லி கொடுத்த பள்ளியில நீங்க எடுத்த அந்த தமிழ் படம் இப்ப கல்லூரியில நடத்த மாட்டிக்கிறாங்க, பொருள் புரியல அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ணி கேட்குற பிள்ளைங்க இருக்காங்க.
0: அதை கேட்கும்போது எப்படி
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இலக்கண கேட்பாங்க, தெளிவுரை கேட்பாங்க, எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்ன இப்போ வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஒரு அளவில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள்.
0: சரி, அதாவது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து இந்த செல்போன் அப்படிங்கிறது அதோட பயன்பாடு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு.
1: கண்டிப்பாக
0: அதிகமான மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாகட்டும் பள்ளி மாணவர்களாகட்டும், அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக அந்த செல்போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: செல்போன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் பாருங்கள்,

0: நல்லதை பாருங்க, பாட சம்மந்தப்பட்ட செய்திகளை மட்டும் பாருங்க, அதை என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நான் கூட நிறைய நேரம் பார்த்துருக்க மாட்டேன், அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கைபேசியை தவிர்க்க முடியல, ஏன்னா அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனால் நல்லதை பாருங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் நல்லதை மட்டும் பாருங்க.
1: ஏன்னா
0: தவறான பாதைக்கு வழிநடத்தக்கூடிய வயசு இந்த வயசு, அதனால நல்ல பாதையை மட்டும் தேர்ந்தெடுங்க, நல்லதை பாருங்க அப்படின்னு சொல்றது.
1: சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர், அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல?
0: கண்டிப்பா,
1: அவங்கள பத்தி.
0: அதுல வந்து எனக்கு இதழ் ரோஸ்லின் நிர்மலா மேடம் ரொம்ப ரொம்ப எனக்கு, அது பாட்னி எடுத்தாங்க, செமையாக எடுப்பாங்க. அந்த படம் வரைந்து பாகம் குறித்து போட்டாலே எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிரும், அப்படியே நான் எழுதுவேன்.
1: சரி,
0: ஆனால் நான் பள்ளி வரை நான் சயின்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் தமிழ் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு தான் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன். அதில் தான் கவிதை கட்டுரை எழுதக்கூடிய ஒரு அறிவு எனக்கு வந்தது, ஆழ்ந்த சிந்தனை. மௌனம் நம்மளை சிந்திக்க தூண்டும், சிந்திக்க சிந்திக்க நமக்கு அந்த எழுத்துக்கள், அந்த சொல்லும் பொருளும் தானாக வந்து விழும். விழும்போது அந்த கவிதை ஒரு பிறவி, ஒரு குழந்தை பிறக்கிறது மாதிரி என்னுடைய கவிதை பிறக்குது.
1: சரி, இப்பயும் கவிதையோட தயாரா இருக்கீங்க?
0: கண்டிப்பா மேம்,
1: சொல்லுங்க எங்களுக்காக கவிதை.
0: கல்வி, கல்வி அறியாமை இருளை அகற்றும், கல்லுதல் எனும் பொருள் தரும் கல்வி. வாழ்க்கை துணையாய் வருவது தூய நற்கல்வி, கூறும் நூல் திரு மந்திரம். கல்வி அழகே அழகு, அழகாக கூறுவது நாலடியார். கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு சேர்க்கும் கல்வியை களவாட இயலாது, யாராலும் களவாட இயலாது. இயலாது போயினும் பிச்சை புகுந்து கற்கை நன்று. முற்றும் துறந்தவன் முனிவன், கல்வி கற்று கனிந்தவன் சான்றோன். கல்வி கற்கும் வகுப்பறை கடவுள் இருக்கும் கருவறை. கடிகாரம் ஓடுமுன் ஓடு கல்வி சாலை நோக்கி. கல்வி கண்ணை பெற்றால் கலைஞனாவாய் கவிஞனாவாய் படைப்பாளியாவாய் விஞ்ஞானியாவாய். வீறு கொண்டு எழுவாய், வில்வித்தையில் வீழ்த்த முடியாத அர்ச்சுனன் ஆவாய். தன் கண்ணை சிவனுக்கு அப்பிய கண்ணப்பர் போல புராணம் புகழும் புது கவிதையாய். கற்றது போதும் என நினையாதே, கல்வியின் கண் பெருமிதம் எனும் மெய்ப்பாடு தோன்றும் மறவாதே. கல்வி ஞானத்தை தரும், கல்வி கடவுள் கலைமகள் சரஸ்வதி. கர்வம் கொஞ்சம் அதிகம், கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறாள். கல்வி அருள் பேராற்றல் தரும், அறிவும் ஆற்றலும் பணிவும் துணிவும் தரும். கல்வி கற்போம் காலத்தை வெல்வோம். நன்றி.
1: ரொம்ப அழகாக கல்வி பற்றி நிறைய அதில் அந்த கவிதையில் உள்ளடக்கியிருக்கு. கவிக்கு எந்த அளவுக்கு பயன் தரும், அது அதனால் பலனடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்கம்மா.
0: கண்டிப்பாக.
1: சரி, கொடைக்கானலுக்கு எப்போ வந்தீங்க?
0: கொடைக்கானலுக்கு இன்னைக்கு ஒரு காலைல 10 மணிக்கே வந்துட்டோம்.
1: எப்படி கொடைக்கானல்
0: செமையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. நான் ஏற்கனவே 2-3 தடவையெல்லாம் கொடைக்கானலுக்கு வந்திருக்கேன், சுற்றி பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள், அற்புதமான இடங்கள், அந்த மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த இதை பார்த்தாலே, அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ஒரு மகிழ்வை தரும். 2-3 தடவை வந்திருக்கேன், ஆனால் இன்னைக்கு தான் முதல் தடவையாக நான் இந்த வானொலி நிலையம் வந்திருக்கேன்.
1: எப்படி இருக்கு?
0: ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
1: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது. இந்த நேரத்தில் சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்கோட விருப்ப பாட்டு?
0: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இதோ இதோ என் பல்லவி,
1: சிகரம் படத்துல.
0: சிகரம் படத்துல இருந்து.
1: ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்காகவே பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலையில.
0: நன்றி.

0: மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று, பயப்பட தேவையில்லை.
1: 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பா மார்பக பரிசோதனை செய்வது அவசியம். KMCH மருத்துவமனை நடத்தும் மார்பக பரிசோதனை முகாம் நவம்பர் 5 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
0: இம்முகாமில் 1200 ரூபாய்க்கு 3D மேமோகிராம், 50% சலுகை கட்டணத்தில் மருத்துவர் ஆலோசனை, 600 ரூபாய்க்கு அரித்துள்ளிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை சலுகை கட்டணத்தில் செய்து கொள்ளலாம்.
1: KMCH மருத்துவமனை, அவினாசி ரோட், கோவை. கால் 7411888741.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: ஆர்கேஜி நெய். இது நம் பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:45. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் கோடை பண்பலை. அட்வான்ஸ் ஆயுதி பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். குருபரன் ஃப்ரம் கரூர். எனக்கு பிடித்த பாடல், உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சம் கொண்டாடும்.
0: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது குருபரன்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இதனம் கூடி பண்பல் 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இப்போ யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
5: ஹலோ கோடையப்பம், நான் விருந்தூர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் முத்துகிருஷ்ணன். எனக்கு படம் பிடிச்ச பாடல் வந்து பார்வை ஒன்றிய போதுலேருந்து துளி துளியாக பாட்டு போடுங்க.
4: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது முத்துகிருஷ்ணன்.

நம் குடி பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு.

0: நேரம் 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய

0: வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்க சக்தியாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இன்று ஆளுநரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரக வாயிலான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் கேட்டுக்கொண்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்து இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ரொவெட்டோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, பெல்ஜியத்தின் லாரா சால்டன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மானஸ்டர் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சோஃபியாவை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆனந்த் பனின்சன் பிரீஃப்ஸின் நேரம்

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய இரவு வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. சிறகுகள் இல்லாமலேயே வானத்தை தொடும் சிந்தனையாவும் சாதனை படைக்கும் வயது இளம் வயது. இளமை எனும் இனிய காலத்தில் இமயமும் வசப்படும் முயற்சியின் பாதையில் என வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு கல்லூரி பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அளிக்கிறது கூடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க்கு ரிஸ்க்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சுழற்சி முறையில் விளையாடலாம். வாங்க உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 24 24 26, கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: लखलख सोनेरी सण आनंदाचा साज सोन्याचा यंदाची दसरा दिवाळी साजरी करा चंदूपाका सराफ ज्वेल्स सोबत.
4: मिळवा मजुरी फक्त 3.99% ते 9.99% प्रति ग्रॅम सोन्याच्या दागिन्यांवर. सोबतच हिऱ्यांच्या दागिन्यांच्या मजुरीवर 100% सूट आणि चांदीच्या दागिन्यांवर फ्लॅट 30% सूट. ही मर्यादित ऑफर 11 ऑक्टोबर ते 15 नोव्हेंबर 2026 पर्यंत.
3: सणाचा आनंद द्विगुणित करायला आजच भेट द्या चंदूपाका सराफ ज्वेल्स. संपर्क 0796991827.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.

0: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி. மேக்னா சில்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மற்றும் முசூரி,
1: விரைவில் பெரம்பலூரிலும்.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 8:14 ஆயிருச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: தஞ்சாவூர் மாவட்டம் மெடிக்கல் கணபதி நகர்ல இருந்து.
2: தெளிவா கேக்குற இடத்துல நின்னு பேசுங்க, விட்டு விட்டு கேக்குதே நீங்க பேசுறது. என்ன பேரு? பேர் மட்டும் சொல்லுங்க.
3: அக்கா நிகாஷினி.
2: நிகாஷினி, என்ன படிக்கிறீங்க?
3: அக்கா 8th ஸ்டாண்டர்ட்.
2: சரிங்க. நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா?
3: கேக்குதுக்கா.
2: அதே இடத்துல நின்னு பேசுங்க.
3: சரிக்கா. சரிக்கா.
2: நாளைக்கு ஸ்கூல் போணும் அப்படிதானே?
3: ஆமாங்கக்கா.
2: அதுக்கப்புறம் எத்தனை நாள் லீவு?
3: 5 நாள்.
2: அஞ்சு நாள். என்ன பண்ண போறீங்க இந்த 5 நாள்?
3: பிரைடல் போறேன்.
2: பக்கத்துல யாரோ சொல்லிட்டே இருக்காங்களே. அம்மா அப்பாலாம் தூரமா போ சொல்லிடுங்க, நீங்களும் நானும் மட்டும் பேசலாம். சரிங்க. இன்னைக்கு ரெண்டு விளையாட்டு இருக்கு, வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். நீங்க முதல்ல வந்தனால உங்களுக்கு எந்த விளையாட்டுன்னு நீங்க செலக்ட் பண்ணலாம். என்ன விளையாட்டு விளையாடலாம்
3: அக்கா? இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்.
2: அதான் வந்து ரிஸ்கே இல்லாத விளையாட்டு. அப்படியா? ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? சரி. இந்த மூன்று எழுத்து சொற்கள், மூன்று எழுத்து உள்ளது, நான் சொல்றேன். சரியா இருந்தா என்ன சொல்லணும்?
3: இஸ்கி இஸ்குன்னு சொல்லணும்.
2: ஒருவேளை மாறி இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்?
3: ரிஸ்க் ரிஸ்க்.
2: ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கலாம்க்கா.
2: வானம். நீர். கடல். மண்.

0: நிலம், பூமி, காற்று, உயிர், உண்மை, மலர், புவி, நான், நீ. கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? அதனால தான் மூன்று எழுத்துக்கள் சொன்னோம். அஞ்சு எழுத்துனா ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, எண்ணி பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால மூன்று எழுத்துக்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றனால. இருந்தாலும் ரொம்ப அழகா விளையாண்டிங்க.
1: என்ன
0: உங்களுக்கு பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: அப்ப பள்ளியில எல்லாம் விளையாடுவீங்களா தோழிகளோட சேர்ந்து? ஸ்கூல்ல விளையாடுவீங்களா அந்த விளையாட்டுலாம்? சரிம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நீ கஷ்ணி?
1: எனக்கு பார்த்திபன் படத்திலிருந்து ஆலங்குயில் போகும் ரயில்
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம்க்கா.
0: உங்க ஊர்ல மழை பெய்யுதா தஞ்சாவூர்ல?
1: மத்தியானம் லைட்டா பெஞ்சிருக்கு.
0: சரிங்க, இங்க கொடைக்கானல்ல அடிச்சு ஊத்துது மழை.
1: ஓ,
0: அந்த குளிர்ச்சி
1: செழிக்குது.
0: ஆமா, அந்த குளிர்ச்சியோட பாடல் கேட்கலாமா? நன்றிங்க நிகாஷ்னி.
1: தேங்க்ஸ்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு.
1: இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்தில் இது இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா 8:23 ஆயிடுச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். இப்போ வார்த்தை சங்கிலி விளையாட வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நாக தீரீஸ்வரன்.
2: தீரீஸ்வரன், எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: படிக்கிறீங்க? முதல் முறையா பேசுறீங்க அப்படிதானே? ஏன் இவ்வளவு நாளா எங்கள்கிட்ட பேசல நீங்க? டைம் கிடைக்கலையா? அவ்வளவு வேலை பாக்குறீங்களா? படிக்கிறீங்க? நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. அப்படியா? சரி, எத்தனை மணிக்கு தூங்குவீங்க?
3: 9:30.
2: காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க?
3: 5:30.
2: அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க?
3: கராத்தே கிளாஸ்.
2: கராத்தே கிளாஸ் பாடுறா? அப்போ உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். அப்படியா? கராத்தே எதுக்கு கற்றுக்குறீங்க? என்னப்பா?
3: தற்காப்பு கலை.
2: தற்காப்பு கலை. ஆனால் எப்போ அதை பயன்படுத்தணும் சொல்லுங்க. எப்படி? இல்ல, விட்டு விட்டு கேக்குதே, கொஞ்சம் நல்ல தெளிவா கேக்குற இடத்துக்கு வந்துருங்க. இல்ல, இன்னுமே புரியல, என்ன சொல்றீங்கன்னு? அது வந்து சண்டை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கராத்தே சண்டை கிடையாது, தற்காப்பு கலை தானே. காத்துக்கிறது, நம்மள வந்து தற்காத்துக்கிறது. யாராவது நம்மள தாக்க வந்தாங்கன்னா தடுக்கணும். தடுத்து அடிச்சிடக்கூடாது, தடுக்கிறது தான் கராத்தே. நீங்களா அடிக்கிறீங்களா? தடுத்து அடிச்சு போட்டுறீங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாது, தடுத்தாலே போதும். அவங்கள வந்து நம்மளை அடிக்க விடாம தடுத்துக்கிட்டு நம்மளை காப்பாத்திக்கணும், தற்காத்துக்கணும். சரிங்களா? சண்டைன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, சண்டை போடுறதான் கராத்தே கிடையாது. நம்மளை யாராவது தாக்க வந்தா அதை தடுக்கணும். சரிங்க, என்ன பேர் சொன்னீங்க? நாக திரிகேஸ்வரனா?
3: திரிஷன்.
2: பயங்கரமா இருக்கு உங்க பேர். எப்படி கூப்பிடுவாங்க
3: உங்களை?
2: நாங்க வந்து திரிஷ் அப்படி கூப்பிடலாமா? சரிங்க திரிஷ். என்ன விளையாட்டு தெரியுமா நீங்க? வார்த்தை சங்கிலி. கோர்க்கலாமா? நான் உங்களுக்கு தர வார்த்தை வந்து மகிழ்ச்சி. சி சிறப்பு. புன்னகை. கை.
3: கை
2: கை கை அப்படின்னு சொல்றீங்களா? கைபேசி. கைபேசி. சி
3: சி. என்னமா?

0: சியில் என்ன சொல்லலாம்? யோசிங்க. என்னம்மா? நான் சொன்ன சி, கைபேசி. சாசா சிசி, அந்த சி. என்னாச்சு? யோசித்து சொன்னா நேரம் போயிடுமே. பரவாயில்லையா? என்னாச்சு? சீல ஒரு வார்த்தை கூட ஞாபகம் இல்லையா? காட்டுக்கு ராஜா எது?
1: ஹலோ,
0: காட்டுக்கு ராஜா எது?
1: சிங்கம்.
0: அது சீதானே தொடங்குற எழுத்து சிங்கம். சரி, மறதி தீ. இப்ப சொல்லுங்க தீல. தீயதான் யோசித்து சொன்னீங்களா தீ அப்படின்னு. சரி, தீர்ப்பு பூ. அங்கே வந்து நின்னாச்சு புன்னகைக்கு. என்ன? சரிங்க, ரொம்ப அழகாக விளையாடுங்க. யோசித்தாலும் வார்த்தைகள் புதுசு புதுசாக தேட ஆரம்பிச்சிங்க, அப்படிதானே? இந்த மாதிரி அடிக்கடி விளையாண்டு பாருங்க, நண்பர்களோட நிறைய வார்த்தைகள் கற்றுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நாளாக கொஞ்சம் தடுமாற்றோம் உங்களுக்கு, அடுத்து வரும்போது நல்லா விளையாடணும். சரிங்களா? சரிங்க தரிஷ், என்ன பாடல் கேட்கலாம்? கருப்பு படத்துல இருந்து அப்படின்னு கூப்பிடுறீங்க. சரிங்க, மழை பெய்யுதா? தேனியில மழை பெய்யுதா? அப்ப மழையோட சேர்ந்து இந்த பாட்டு கேட்கலாமா? நன்றிங்க தரிஷ்,
1: ரொம்ப நன்றிக்கா.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. யாதுமாகி நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலன் குறித்து நம்மோடு நேரலையில் உரையாடுகிறார் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 8:33 ஆயிருச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள், வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். இந்த 2 விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திவாகர் பேசுறேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க திவாகர்?
2: திண்டுக்கல் மாவட்டம்
1: நிலக்கோட்டையில இருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க திவாகர்?
2: 8th ஸ்டாண்டர்ட்.
1: இன்னைக்கு தான் முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமாங்க.
1: ஏன் இவ்வளவு நாளா பேசல நீங்க?
2: இவ்வளவு நாளா ட்ரை பண்ணி
1: கிடைக்கல. கிடைக்கல. எவ்வளவு நேரம் முயற்சி செய்வீங்க?
2: ஒரு அரை மணி நேரம்.
1: அரை மணி நேரம். அதுக்கப்புறம் இல்ல, இணைப்பு கிடைக்கலனா அப்படியே விட்டுருவீங்க அப்படிதானே? ஆனா இன்னைக்கு கிடைச்சிருச்சு
2: இல்ல? ஆமாங்க.
1: எப்படி இருக்கு உங்களுக்கு ரேடியோல பேசுறது?
2: ஒரே
1: பையன். உங்க ஊர்ல மழை பெய்யுதா திண்டுக்கல்ல? அப்ப எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது இல்ல, கொடைக்கானல்லயே நல்ல மழை பெய்யுது. சரிங்க திவாகர், நம்ம வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்னு ஒரு விளையாட்டு விளையாட போறோம். எப்படி விளையாடணும் தெரியும் இல்லையா?
2: விளையாடலாமா?
1: சரி, நம்ம உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுல ஜோடியா இருக்கக்கூடாது, ஜோடியா இருக்கும் ரெண்டு ரெண்டு அப்படி. அது எதுன்னு நான் சொல்லுவேன், சரியா சொன்னனா என்ன
2: சொல்லணும்?
1: ஒருவேளை மாத்தி சொன்னேன் அப்படின்னா விளையாடலாமா? கண், கால், இதயம், தலை, காது, மூக்கு,
2: இஸ்கா,
1: சரி, நாக்கு, பல்,

0: பல்.
1: பிஸ்கிஸ்.
0: இஸ்க்குன்னு சொல்லிட்டிங்களா, நிறைய இருக்கும், ஜோடியாக இருக்காது. சரி பரவாயில்ல. அடுத்து இமை. விரல். முதுகு. தோல். அழகாக சொல்லிட்டீங்க திவாகர், அருமையாக விளையாண்டிங்க. முதல் முறையாக வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு, உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நல்லா படிங்க சரிங்களா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம், உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலான் இருக்கோம். என்ன
1: பாட்டு?
0: நீங்களே என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சே, நீலோத்தியா.
1: ஆமாம்,
0: கேட்கலாமா? நன்றிங்க திவாகர்,
1: நன்றிங்க.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ரூபாய் 10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 சலுகை. ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.
4: தீபாவளி மேக்னா சில்ஸின் தீபாவளி, மேக்னா சில்ஸ் பரமதி, வேலூர், துறையூர் மற்றும் முசூரி,
0: விரைவில் பெரம்பலூரிலும். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை 1.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள், வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 8:43 ஆயிருச்சு. காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: காவிய தர்ஷினிக்கா.
5: காவிய தர்ஷினி, எங்க இருந்து பேசுறீங்க?
6: திருச்சியில இருந்துக்கா.
5: எங்க இருக்கீங்க? திருச்சி மாவட்டத்துல.
6: முள்ளிப்பாடிக்கா.
5: என்ன படிக்கிறீங்க?
6: 9th.
5: வீட்ல யார் யார் இருக்கா?
6: அம்மா அண்ணா இருக்காங்கக்கா.
5: முதல் முறையா பேசுறீங்க. என்ன காவியா?
6: ஆமாக்கா.
5: எப்படி இருக்கு உங்களுக்கு ரேடியோல பேசுறது?
6: ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சுக்கா.
5: அப்படியா? இணைப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ட்ரை பண்ணீங்களா?
6: ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்தே பண்ணேன்க்கா, 100 டைமுக்கு மேல பண்ணிட்டேன்.
5: எங்க அப்பா, இந்த முயற்சிக்கான பதில் தான் இது, வெற்றி.
6: ஆமாக்கா.
5: எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க?
6: ரொம்ப ஹாப்பிக்கா.
5: உங்க ஊர்ல வந்து டெய்லி மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டோம். அப்படியா?
6: ஆமாக்கா.
5: அப்ப குளுகுளன் இருக்கா முள்ளிப்பாடி?
6: ஆமாக்கா, ஏசி மாதிரி இருக்கு.
5: அப்படியா? ஏசி போடல தானே நீங்க?
6: இல்லக்கா.
5: சரிங்க. 9th படிக்கிறீங்க. எத்தனை நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு?
6: நிறைய பேர் இருக்காங்கக்கா.
5: அதாவது எண்ணிக்கையா சொல்ல முடியாது, அவ்வளவு பேரா?
6: ஆமாக்கா.
5: சரி, அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யார சொல்வீங்க?
6: பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா
5: புது நண்பர்கள். வீட்டுக்கும் பள்ளிக்கும் தூரமா பக்கமா?
6: கொஞ்சம் தூரம்.
5: எப்படி போவீங்க?
6: பண்டிகை
5: வரப்போது தீபாவளி, அதுக்கு முன்னாடி பூஜைகள்லாம் இருக்கா? ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் இருந்தாலும் பண்டிகை தீபாவளி அப்படின்னாலே நமக்கு மத்தாப்பு ஞாபகம் வரும். மத்தாப்பு உங்களுக்கு தர வார்த்தை. பூ அப்படின்னு சொல்லிட்டீங்களா? புயல்,
6: லட்டு.
5: ஊல சொல்றேன், உண்மை.
6: உண்மை.
5: மாம்பழம். மயக்கம்.
6: மயக்கம். மத்தாப்பு.
5: பூரிப்பு. மறுபடியும் பூ.
6: புன்னகை.
5: கைக்குட்டை. ஐயில சொல்லலாம்.
6: ஐயா.
5: ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நான் வந்து ஆல சொல்றேன், ஆவல்.
6: ஆவல்.
5: லால சொல்லுங்க, இல்லாட்டி ஆல சொல்லுங்க.
6: ஆசை.
5: ஐல சொல்றேன் நான், ஐவர்.

0: ரம்ஜான்.
1: நால சொல்லமா? நட்பு. பூ.
0: படம்.
1: விடாம அழகா விளையாடுறீங்க. நிறைய வார்த்தைகள் புதுசு புதுசா சொல்லியிருக்கீங்க காவியா. முதல் முறையாக நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் விளையாடுறத வச்சே தெரியுது நல்லா படிப்பீங்க அப்படின்னு. அப்படியா? சரிங்க, தொடர்ந்து நல்லா படிங்க. இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு? அப்படியா, ரொம்ப பிடிக்குமா? இந்த பாட்டு கேட்டாலே தானா கால் வந்து ஆட்டம் போடுமே, அப்படிதானா? நல்லா ஆடுவீங்களா காவியா? அங்க ஆடுவீங்க? இப்ப பாட்டு போட்டு ஆடுவீங்களா?
0: ஆடுவேன்க்கா.
1: சரி, அப்ப பாட்டு போட்டுடலாம். நன்றி.
0: நன்றிக்கா.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: நேரம் 8:51. கோடை பந்தலின் 100.5 ஐந்திலது இளமை பேசுகிறது. இன்னைக்கு 2 விளையாட்டுகள், வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் தலப்பத்திலிருந்து ஆயிஷா.
0: ஆயிஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா?
0: நல்லா இருக்கோம். என்ன படிக்கிறீங்க?
1: 10th அக்கா.
0: 10th படிக்கிறீங்க. அடிக்கடி வீட்டில் சொல்கிற வார்த்தை படி படி படி, அப்படிதானே?
1: ஆமாம்.
0: யாரை கேட்டாலும் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்.
1: ஆமாம்க்கா.
0: அடிக்கடி இப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? கோபம் வருமா?
1: வரும்க்கா. அதுக்கப்புறம் நம்ம நல்லா படித்தே
0: தான்
1: முன்னேற முடியும்.
0: ஆஹா. இருந்தாலும் தெரியும் நமக்கு நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலான்னு. ஆனால் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும் போது கோபம் வரும் இல்லையா? கோபம் வந்தாலும் கோபத்தையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு படிக்கணும், சரிங்களா? நாங்களும் அதே வார்த்தை சொல்றோம், நல்லா படிங்க. சரிங்க ஆயிஷா, நீங்க வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாடணும். ரொம்ப எளிமையானது. உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல தமிழ்ல, எத்தனை எழுத்துக்கள் இருக்கு உயிர் எழுத்துக்கள்?
1: 18.
0: உயிர் எழுத்துக்கள் நீங்க சொல்றது மெய் எழுத்துக்கள் 18, உயிர் எழுத்துக்கள் அச்சோ. நீங்க அங்க போயிட்டீங்க ஆங்கிலம், அதெல்லாம் இல்லை. தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் 12. ஒன்னாம் கிளாஸ்ல அதான் படிச்சிருப்பீங்க. பத்தாம் வகுப்பு வந்துட்டீங்க, மறந்துட்டீங்களா? ஆனா இப்ப அதான் கேட்க போறேன், உயிர் எழுத்துக்கள் நான் சொல்ல போறேன். சரியா சொன்னா நீங்க இஸ்கு இஸ்குன்னு சொல்லணும், மாத்தி
1: சொன்னா
0: உயிர் எழுத்துக்கள் என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு? இப்ப
1: கண்டுபிடிக்கிறேன்.
0: தெரியாம சொல்றீங்களா? சரிங்க ஆயிஷா, ரொம்ப அழகா விளையாண்டீங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நல்லா படிங்க 10th வகுப்பு. அடுத்து வரும்போது என்ன மார்க்கு அப்படின்லாம் நாங்க கேட்போம், சரிங்களா? சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்? அப்படியா, தேவதையை கூப்பிடணுமா? சரிங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நன்றிங்க ஆயிஷா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றிங்க.

கோடை பன்மலை 100.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். கலை 8 மணிக்கு அறிமுக அன்பர்களுக்காக மனதோடு ராகம். கலை 9 மணிக்கு வானவில். 10 மணிக்கு வெளியே வராத வெளிச்சங்கள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திருநெல்வேலி சங்கர் மகாதேவன், சமூக செயற்பாட்டாளர். முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, பெரியகுளம் கள்ளிப்பட்டி முத்தாலம்மன் மந்தை திடல் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. மூத்த குடிமக்கள் நலன் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சமூக நல ஆர்வலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு தென்காசி மாவட்டம் கவிதா அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. இரவு 10 மணிக்கு மதுரை மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம்.

கோடை பண்மலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில மூணு குட்டி செல்லங்கள் புதுசா அறிமுகமாயிருக்காங்க. தேனி நாகதிரீஸ்வரன், திண்டுக்கல்ல இருந்து திவாகர், திருச்சிராப்பள்ளியில இருந்து காவிய தர்ஷினி. மூணு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில பங்கெடுத்த அனைத்து குட்டி செல்லங்களுக்கும் நன்றிகள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். இனி கோடை பண்மலை 100.5 இரவு தாலாட்டாய் கொடை தென்றல்.

இது நம் பண்பலை 100.5 கொடை தின்றல். இரவு நேரத்தில் மனதை கவரும் நட்சத்திர கூட்டங்கள், நாணத்தால் மயங்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தின்றல். தின்றலோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இரவு நேரத்தில் இதயங்கள் மயங்கும் நேரமாய் நம் குடைப்பான்களை 100.5 குடைத்தின்றல். காதலின் இதயம்.

இரவு நேரத்தில் இதயங்கள் மயங்கும் நேரமாய் நம் கூடை பண்பலின் 1.5 குடைத்தின்றல். காதலின் இதயம், காதலின் இதயம் இமை மூட மறுக்கும் கண்கள், விழித்து கொண்டு இதயத்தின் துடிதுடிப்பு, விழித்து கொண்டு இதயத்தின் துடிதுடிப்பு. எதையதையோ முணுமுணுக்கிறேன், எனக்குள் நானே சிரித்து கொள்கிறேன். இதயம் பாடும் ராகம் இமைகள் மறுக்கிறது, சுரக்கோர்வையின் சங்கமம் இது.

இரவு நேரும் இதயம் மயங்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தீன்றல். நேரம் 9:12. இதயத்தை மறந்த மங்கை, மனதோடு காதல் கனல். இதயத்தை மறந்த மங்கை, மனதோடு காதல் கனல். இவர்கள் இணைந்திட இதயம் பேசுகிறது. இனம் புரியாத மயக்க மொழி, வானம் திறந்து வாழ்த்து இப்படி.

இசையால் இதயம் மயங்கும் நேரம் நம் கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். அர்த்தங்களை தேடிய மயக்கம், காதல் மொழி பேச இனம் புரியாத சந்தோஷம், மோக மழை பொழிகிறது, ரோஜா இதழ் விரிகிறது. மோகமழை பொழிகிறது, ரோஜா இதழ் விரிகிறது. இதயத்தில் எத்தனை தாகம், தவிக்கிற காதல் மொழி இதுதானோ.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

இரவு நேரத்தில் உறவு கொள்ளும் நேரம் நம் கூடை பண்பலை 100.5 குடை தின்றலாக. நேரம் இரவு 9:23. நிசப்தமாக இருக்கும் பொழுது காதலின் மெல்லிய சினுங்கள், நிசப்தமாக இருக்கும் பொழுது காதலின் மெல்லிய சினுங்கள். மௌனம் மயங்குகிறது காதலுக்குள் பனிப்புயல், நினைவுகள் மனதுக்குள் மெட்டுவிட, மனதுக்குள் மெட்டுவிட காதல் மலர் மலர்கிறது. ஆம், நினைவுகள் மனதுக்குள் மொட்டுவிட காதல் மலர் மலர்கிறது. இப்படி

இசையோடு இதயம் இயங்கும் நேரம் நம் கொடி பான்மலை 100.5 கொடை தின்றல். காதல் படுத்தும் பாடு என்ன சொல்வது, மயங்கிய உறவு மயக்கத்தில் தேடுகிறான், மீண்டும் மீண்டும் கேட்க தோணுகிறது. இதழ்கள் அழைக்கிறது, ஆம் இதழ்கள் அழைக்கிறது. பெறுவதற்கா இல்லை கொடுப்பதற்கா?

நமது கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. யாதுமாகி நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலன் குறித்து நம்மோடு நேரலையில் உரையாடுகிறார் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.

இசையால் உள்ளம் கவரும் நேரம் நம் கொடி பண்பலை 100.5 கொடை தின்றல். நேரம் 9:35. காதலின் மயக்கம் இவனுள் அவள் உள்ளபோது இதயத்தில் மகிழ்ச்சி என்ன அதிசயம்! இதழ் விளிம்பில் விருந்து கொடுக்க தன்னையே மறந்த உலகம், தன்னையே மறந்த உலகம் இதுதானோ!

இசையால் இதயங்களோடு சங்கமம் நம் கூடை பண்பலை 100.5 குடை தீன்றாக. காதல் உலகம் கவிதையின் ஊற்று, காதல் உலகம் கவிதையின் ஊற்று, காதல் நினைவுகள் நித்தம் மனதுக்குள், நிலவாய் இருந்தால் நித்தம் உன்னை காண துடிக்கிறேன், நிலவாயிருந்தால் நித்தம் உன்னை காண துடிக்கிறேன், நினைவாயிருப்பதால் உறங்க நினைக்கிற விழிகள் உறங்காமல் துணையை தேடி மயங்குகிறது

நேரம் இரவு 9:45. கொடை பன்மலின் உருப்புளி 5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். தென்றல் காற்றாய் குளிர செய்த காதல், தென்றல் காற்றாய் குளிர செய்த காதல் மனதை மயக்கி, மலர்மேனி கண்டதும் பாவை அவளின் பார்வை, பாவை அவளின் பார்வை மோதியதால் கண்கள் பேசியதால், மகிழ்ச்சியில் பொங்கிய காதல், மகிழ்ச்சியில் பொங்கிய காதல் வைரமாய் ஜொலிக்கிறது இப்படி.

இரவு நேரத்தில் இதயங்களோடு சங்கமம் நம் கூடை பண்பல் 100.5 கிடைத்தின்றல் மெல்ல உறக்கத்தை களைத்த கனவு இதயமோ காதல் உணர்வுகளோடு யாசித்து கொண்டிருக்கிறது இதயமோ காதல் உணர்வுகளோடு யாசித்து கொண்டிருக்கிறது மெல்லிய குளிர் காற்று உள்ளத்தில் மழையாக பொழிய தேகத்தையும் நனைத்து செல்கிறது இப்படி.

கொடை பண்பில் இன்னொரு புள்ளியாக இதெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல் இமைகளின் ராகங்கள் இதயத்தோடு இதயம் சேர்த்து இதமாய் நனைந்து விடைபெறுகிறது இன்றைய கொடை தின்றல். தென்றலோடு சங்கமித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை 90.5 இப்போது தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். மீண்டும் இரவு வணக்கம் நேர்களே. நினைவுகள் காலம் எழுதி சென்ற அழியாத காவியம். சில நினைவுகள் எப்போதும் நம் ஆழ்மனதை வருடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இனிய நினைவுகளோடும் நெஞ்சை வருடும் பாடல்களோடும் கோடை 90.5 இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி குற்றால அருவியின் குளிர்ந்த சாரல், பாபநாச மலைகளின் பசுமை வளம், நெல்லையப்பர் கோவிலின் அழகு, தாமிரபரணி தாலாட்டும் தென்பாண்டி மண்ணான திருநெல்வேலி மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். திருநெல்வேலியில் உள்ள அறிமுக நேர்கள் 24 24 24 வழக்கமாய் பேசக்கூடிய நேர்கள் 24 24 26 24 24 29 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்போது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருநெல்வேலி டவுன் கலைஞர் நடராஜன்.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: நன்றிங்க.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:09. இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாண்டி
0: பாடல் உங்களுக்காக கேட்கலாம். நன்றிங்க.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்றைய நினைவீசுகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக நேரம் 10:14 வாங்க வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சியை அருமையாக வழிநடத்தும் பிரேமா ஜெகன் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது.
0: நல்லா இருக்கும் வசந்தாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நிகழ்ச்சி கிட்ட உற்சாகமா இருக்கும்.
0: தொடர்ந்து கேளுங்க. இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆத்தாவன் கோயிலை படுத்திருந்து சின்ன சிறு பூவி அந்த பாட்டு பாடுங்க. உங்களுக்கும் நம்ம நேற்று அனைவருக்கும் சரஸ்வதி புத்தகம் மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கிறோம் மேடம்.
0: நன்றிங்கம்மா, கேட்கலாம். Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

0: கவிதை செந்தேன் வடித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: மேம், திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கம்மா. மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டோம்.
1: ஆமா மேம், மழை பெஞ்சிட்டே இருக்கு.
0: சரிங்க சரிங்க, அதே குழுமையோட என்ன பாடல் கேட்கலாம்?
1: நம்ம ஊமை விழிகள்ல இருந்து மாமரத்து பூ எடுத்து பாட்டு கொடுங்க.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேம்.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்கய்யா.
1: கோமதி சங்கர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: என் அன்பே என்று
0: பாடல் உங்களுக்காக 100.5 கேட்கலாம்.
1: நன்றி.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:30. திருநெல்வேலி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம். ராதாபுரத்துல இருந்து
0: என்ன, யார் பேசுறீங்க?
1: நன்றிங்கய்யா.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். பாட்டு சொல்லுங்கம்மா.
1: விடுதலை
0: உங்களுக்கான பாடல் 100.5. நன்றிங்க.
1: நன்றி.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 10:40. திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இடம் தரும் இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க வணக்கம். வணக்கம்.

0: நேரம் இரவு 10:45. திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: திருநெல்வேலி மாவட்டம் நாகராஜ்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிறையில் சில ராகங்கள் பாடலுக்கு
0: பாடல் உங்களுக்காக கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றி.

0: நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்திலிது நினைவே சுகம் காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம் கூறுவது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டம் அருகே உள்ள வீரநல்லூர் அக்ரகாரத்திலிருந்து கர்ணனி. நலமா இருக்கலாம்.
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்குமா? நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குமாங்க.
0: ரொம்ப சந்தோஷங்கய்யா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்ன வேண்டுகோள், மற்ற மாவட்ட நேர்கள் அந்தந்த மாவட்ட நேர்களும் கலந்து கொள்ளுங்க. மற்ற மாவட்ட நேர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் மேடம். புதிய வாழ்வுகள் படத்திலிருந்து வாமிகங்களை
0: அடிக்கடி சொல்றதுதான். அந்தந்த மாவட்ட நேயர்கள் அந்தந்த நாளுக்கு பேசினா நல்லா இருக்கும். பொதுவா வந்து
1: அதாவது
0: அவங்க ஊரு அவங்க பேரு சொல்லும் போதுதான் பெருமை. அடுத்த ஊரு
1: ஒருத்தர் திருநெல்வேலிங்காரு, ஒருத்தர் ராதாபுரம் பேர சொல்லாம பேருதாரு, கோமதி சங்கர் முருகன், இவங்க எல்லாம் எந்த மாவட்டத்துக்காரங்க தெரியல. அவங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க.

0: சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கோங்கய்யா. பேர் சொல்லுங்க
1: மேடம். சாப்பிட்டுல இருந்து
0: என்ன பாட்டுங்கய்யா வேணும்
1: மேடம்? நான் வந்து
0: மணிக்குயில் படத்துல இருந்து கேக்கலாங்கய்யா. நன்றிங்க.

கோடை பண்பலை 1.5 இதுவரை திருநெல்வேலி மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் இதம் தரும் இனிய பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 1.5 இணைந்தே இருங்கள். விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி 1.5 இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

இது நம் பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இரவு சிறகு. இடிவிடா பாடல்கள் இரவு நேரத்தில் காற்றலையில் கான அழையாக வீசும் நேரமாய் நம் பண்பலை நெருப்பலை ஆய்ந்தல் இது இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் அட்வர்டிங். இரவு வணக்கமான போலங்களே.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேரம் இரவு 11:32 கொடைப்பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

வருகிறது இன்றைய இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நம் கொடி பண்பலின் உறுப்பிலி ஐந்தில் நாளை வளமரை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு. நிகழ்ச்சியில் ஆலய விழா 6:30 கேட்கலாம். அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சி, சிவா டெக்ஸ்டைலின் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய் திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூரின் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தொழிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை, இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். அதனைத் தொடர்ந்து பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், அறிமுக நேயர்களை வரவேற்கிறது. நிகழ்ச்சியில் சைபாலின் என்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு குழந்தையாகவே இருந்திருக்கலாம். 9:30 கேட்கலாம் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, சத்யா ஏஜென்சியின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைலின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், வழங்கும் வெளியே வராத வெளிச்சங்கள். சிறப்பு விருந்தினர் திருநெல்வேலி சங்கர் மகாதேவன், சமூக செயற்பாட்டாளர் அவர்களுடன். நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, பெரிய குளம் கள்ளிப்பட்டி முத்தாளம்மன் மந்தை திடல் அருகாமையிலிருந்து. 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய் திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, வழங்கும் யாதுமாகி. நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலன் குறித்து சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்டம் சமூக நல ஆர்வலர் எஸ் கர்லின் செல்வராணி அவர்களுடன். நிகழ்ச்சியை நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 12:30 ஜெம் கேன்சர் சென்டர், வழங்கும் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு டோல் தமாக்கா தோல். 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் கவிதா அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சி வழங்கும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அனில் டபுள் ரூஸ்டட் ரவா, மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு ஆர்கேஜி நெய் வழங்கும் சித்திரச்செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்செவ்வானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் திரையிசை பாடல்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். 2 விளையாட்டுக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9:00 கொடை தின்றல். 10:00 நினைவே சுகம்.

நாளைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. இரவு 11 மணிக்கு இரவு சிறகு இவையாவும் நமது பண்பலையில் நாளை வலமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவு அதிகாரம் நினைந்து அவர் புலம்பல் குரல் எண் 1201.

0: உண்டால் மட்டுமே களிப்பு தருகிற கல்லை விட காமம் இனியது. ஏனென்றால் அது நினைத்து பார்த்தாலே மகிழ்ச்சி தருகிறதே. குறள் எண் 1201 அதிகாரம் நினைந்தவர் புலம்பல்.
1: உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது.
0: உண்டால் மட்டுமே களிப்பு தருகிற கல்லை விட காமம் இனியது. ஏனென்றால் அது நினைத்து பார்த்தாலே மகிழ்ச்சி தருகிறதே. குறள் எண் 1201 அதிகாரம் நினைந்தவர் புலம்பல்.
2: நம் கொடி பண்பலை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:53 இதே வளமையான அலைவரிசை கொடை பண்பலை 100.5 மகஹெட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

புதிதாய் மலர்ந்த இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நம் கோடிப்பண்பலை 100.5 நல்வாழ்த்துக்கள். இன்று சகவரிடம் 1948 அஸ்வின 24 பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 29 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 அக்டோபர் மாதம் 16 தேதி வெள்ளிக்கிழமை 2026 வருடம்.

இசை வடிவில் இறைவனை காண முற்பட்டால் உலக சமுதாயம் ஒரே இறைவனை காண முடியும் என்கிறார்கள் ஆன்றோர்கள். அந்த ஏக இறைவனை இசை பூக்கள் தூவி வழிபடும் அருள் மாலையை தொடங்குகிறது கோடை பண்பலை 100.5 MHz.

கோபத்தை நீக்கி, கருணையை பெருக்கி, அகந்தையை அகற்றி, அன்பை நிரப்பும் இறைமையின் புகழை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 அருள் மாலை.